நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம் சகாண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 1ஆம் தேதி 2026 மே மாதம் 22ஆம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை 102.8 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையின் நிலையத்தின் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றது. தொடர்வது மங்கள இசை.

இன்றைய நாளொரு குரல் அன்பு இலதனை வேல் போல காயுமே அன்பு இலதனை அறும். அன்புடைமை என்னும் அதிகாரத்தில் அமைந்த இக்குரலுக்கான விளக்கம், எலும்பு இல்லாத உடல் போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
2: தெரியாது சார்.
1: கோரி மேடு
2: தெரியவே தெரியாது சார்.
1: கீழூர், அரியூர், பங்கூர்
2: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம். தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
4: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே.
5: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
5: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
5: FM ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
8: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
9: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
8: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
10: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே, உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்ல செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் சொல்ற வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
6: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
7: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
6: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
7: தினமும் இரவு 9:15 முதல் 11 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
6: உடனே நானும் டியூன் பண்ணி

0: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவருக்கு காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வாடிய பயிரை கண்டு வாடிய மகான் வழங்குபவர் முனிவர் எஸ் மகாதேவன் அவர்கள் படைப்பு ஆகாஷவாணி திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் நெற்பயிரில் இலை வண்ண அட்டை மூலம் தழைச்சத்து உரமிடுதல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவம் தொடர்ச்சி வாசிப்பவர் முனைவர் ஏ சண்முகம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ உயரத்த அழுத்தம் பரிசோதனைகள் குறித்து விளக்கம் அளிக்கின்றார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின்

பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி அன்பரசி. 8:55 சைபாலின் ஏஞ்சிற தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று.

பகல் 12:50 புதன பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதனத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1-2 ஹாய் ஸ்நேகிதி. எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே பவானி.

பகல் 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1-2 ஹாய் சிநேகிதி. எழுத்தாளர் பட்டமால் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே பவானி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3 ஹலோ டாக்டர். காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கின்றார். தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறையில் இணை இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற குறிஞ்சம்பாடி டாக்டர் பி மனோகரன் அவர்கள். 4 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி அந்துவான்.

மாலை 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதை. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வான். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ நோட்ஸ் 2.8 இன் ஒலிபரப்பு நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரையிலும் மணிக்கு ஒரு முறையும் இரவு 7 மணி மற்றும் 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி பின்னர் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேயர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலம், 8:30 தகவல் தளம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி வானொலியும் நானும் தொகுப்பு நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் சென்னை அஞ்சு. 9:00 அரங்கிசை வட இழுப்பை எஸ் ஆனந்தன் அவர்களின் நாதஸ்வர இசை, மங்கலம் எம் கே ஆசான் அவர்கள் தவில் சென்னை அஞ்சு. 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நீர் விருப்பம், 11:02 இலக்கியம் பேசுவோம் திருஞான சம்பந்தரின் வாழ்வும் வாக்கும் குறித்து சிதம்பரம் ஜே ராகவன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், படைப்பு ஆகாஷவாணி புதுச்சேரி.

நண்பகல் 12 மணிக்கு சந்தோஷம் நமக்குள் நாடகம் எழுத்தாக்கம் ஆர் ராஜரத்தினம் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். பன்னிரண்டு 30க்கு பன்னிசை மாலை மதுரை எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ், 12:50க்கு புதன பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதனத்தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், 1 மணிக்கு மகளிர் நேரம் எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே பவானி, 2:15க்கு ஏஞ்சும் இனியவை, 2:35க்கு சேர்ந்திசை பாடற் பயிற்சி, 2:55க்கு வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். நமது முதன்மை அலைவரிசையின் வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக பிற்பகல் 3:10 முதல் மாலை 5 வரை ஒலிபரப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 ஒலிபரப்பு தொடங்கும். மாலை 5 பொன்மாலை பொழுது ராஜா என்ற தலைப்பில் பாடல்

கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் காட்டு மன்னார் கோயில் வட்டம் வடமூர் விவசாயி எஸ் ரங்கநாயகி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தாஸ் செந்தில்குமார் அவர்கள். நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானொலி. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. இரவு 11:10 நமது முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05, 8:15, 2:00 பிற்பகல் 3:05, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் ஒளிபரப்பாகும் மாநில செய்திகள். காலை 8:00, 10:00, 11:00 ஆகிய நேரங்களில் இரவு 8:58 ஆகிய நேரங்களிலும் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
1: தெரியாது சார்.
0: கோரி மேடு
1: தெரியவே தெரியாது சார்.
0: கீழூர், அரியூர், பங்கூர்
1: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
2: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
3: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது. ஏனைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி நேரம் 6:10.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வாடிய பயிரைக் கண்டு வாடிய மகான் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
2: ஞானப்பசிக்கு ஆன்மீக அமுதை வழங்கிய அருளாளர்களுக்கு மத்தியிலே வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடி சக மனிதர்களின் வயிற்று பசி கண்டு வாடிய வள்ளல் பெருமான் மிகச்சிறந்த சமூக சீர்திருத்த தலைவராக அமைகிறார். 150 ஆண்டுகளுக்கு முன்பு வடலூரில் அவர் உருவாக்கிய சத்திய தர்மசாலை உலக வரலாற்றிலே குறிப்பிடத்தக்க நிகழ்வாக திகழ்ந்து கொண்டே இருக்கிறது. பசியின் கொடுமையை மணிமேகலை காப்பியத்திற்கு பின்பு வள்ளலாரைப் போல வேறு யாரும் அழுத்தமாக சொன்னதே இல்லை. எல்லா உயிர்களிடத்தும் இரக்கமும் ஆன்மநேய உணர்வும் கொண்டு வள்ளலார் வலியுறுத்திய உயர் அறங்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய நெறியாக இன்றைக்கு உலகை காத்து கொண்டிருக்கிறது. அன்புதானே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கக்கூடியது. அந்த அன்பை அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிய வேண்டும். நான் உன்னிடம் ஒரே ஒரு தவம்தான் கேட்கிறேன், ஆறுயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று பாடினார். மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் சக உயிர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்கிற அவருடைய உயரிய நெறி இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான நெறி. வள்ளலார் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்தார். பசி, கொலை, பிணி, தாகம், எளிமை, பயம், இச்சை என்பவைகளால் இந்த உலகம் எப்படி இருக்கிறது பாருங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த பசியினுடைய கொடுமையை

0: அவரை போல வேறு யாரும் சொன்னதே இல்லை. பசி நீக்கலும் கொலை நீக்கலும் பர சீவ காருண்யம் ஆதலால் அதை நான் சிறப்பாக கருதுகிறேன் என்று ஜீவகாரண்ய ஒழுக்கத்தினுடைய முதற் பகுதியிலே வள்ளலார் விளக்குகிறார். பசி இல்லாவிட்டால் மக்கள் ஒருவரை ஒருவர் எதிர்பார்க்க மாட்டார்கள். அப்படி இல்லாத போது மக்கள் ஒருவருக்கொருவர் உதவ மாட்டார்கள். அப்படி இல்லை என்றால் மனிதநேயம் இல்லாமல் போய்விடும் என்று வள்ளலார் கருதினார். அந்த பசியை போக்கக்கூடிய வழியை நாம் கருத வேண்டும் என்று அவர் ஒரு கொள்கையை முன்வைத்தார். பசி ஏழைகளின் உடலில் பற்றி எரியும் தீ. பசி ஏழைகளின் அறிவாகிய விளக்கை அணைக்க முயலும் விஷ காற்று. பசி உச்சி முதல் பாதம் வரை பாய்ந்து உயிரெடுக்கும் கொடிய விஷம். பசி எனும் நோய் கொடியது. அதன் வெம்மை தாங்காதவர்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்டுவிட்டு வள்ளல் பெருமான் அதற்கு வழியும் சொன்னார். பசியை நீக்க தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தார். வடலூரிலே செய்தும் காட்டினார். ஜீவகாரண்ய ஒழுக்கம் பசியை நீக்குவதாக அமைந்திருக்கின்றது. சக மனிதர்களை அன்பு செய்யக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அன்பனும் பிடியுள் அகப்படும் அலையே, அன்பனும் குடில் புகும் அரசே, அன்பனும் வலைக்கு உட்படும் பரம்பொருளே, அன்பனும் கரத்தமர் அமுதே என்று வள்ளலார் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க சொல்லிக்கொண்டே இருந்தது. அதுதான் வள்ளலார் அன்பின் வடிவத்திலே இறைவனை கண்டார். வள்ளலார் அன்பின் பிடிக்குள்ளே இந்த உலகத்தை கண்டார். வள்ளலாருடைய நெறி மிகச்சிறந்த நெறி. புண்ணிய பாவங்கள் நம்மை எவ்வாறு வந்தடைகின்றன? மனம், வாக்கு, காயம் இந்த மூன்றால் புண்ணியமும் பாவமும் நம்மை வந்தடைகின்றது என்று சொன்ன வள்ளலார் அந்நியருடைய சொத்தை கிரகிக்க நினைத்தல் தவறு என்று சொன்னார். அந்நியருக்கு தீங்கு செய்ய நினைத்தல் தவறு என்று சொன்னால் முடியாத காரியங்களை நினைத்து அந்த காரியத்தை செய்வதற்காக நம்முடைய வாழ்க்கையை முடித்தல் தவறு என்று சொன்னார். வள்ளலாருடைய நெறி அற்புதமான நெறி. அவருடைய நெறி வாழ்வியல் நெறி. அவருடைய நெறி சக மனிதர்களுக்கு அன்பு பாராட்டும் நெறி.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8. தொடர்வது தெய்வீக ராகம்.

தெய்வீகராகம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தர் சிவச்சிதம்பரம் குரலில் பாடல். நேரம் 6:15:23.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இத தெய்வீகராகும் நேரம் 6:23 பதினைந்து நொடிகள் பாடல் கேட்கலாம் எஸ் சரளா குரலில்.

ரெயின்போ புதுவை 102.8 தெய்வீக ராகம் நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில். நேரம் 6:31:34.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 8 நாள் இன்று வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் நெல் பயிரில் இலை வண்ண அட்டை மூலம் தழைச்சத்து உரமிடுதல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: கருத்தமுத்து,
1: சைக்கிள் வருது, ஓரம்பா, ஓரம் ஓரம் ஓரம் ஓரம்.
0: ஏப்பா கருத்தமுத்து, நில்லுப்பா நில்லு.
1: இரு இரு கருத்தமுத்து, இது வர வர அர்ஜென்டா போயிருக்கிறேன்.
0: ஏப்பா நில்லுப்பா, என்ன இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க? நேத்து என்னமோ ரொம்ப ஸ்லோவா போன, இன்னைக்கு இம்மா வேகமா சைக்கிள் மிதிக்கிற.
1: இருப்பா இருப்பா, நிக்கிறேன்பா நிக்கிறேன்பா நிக்கிறேன்பா. காத்தமுத்து, என் நெல்லு வயல்ல பூச்சி அதிகமா அடிச்சு போச்சு.
0: எப்பா பூச்சி அதிகமா அடிச்சு போச்சுன்னா அதுக்கு காலையில எங்க போயிட்டு இருக்க நீ?
1: விவசாய அதிகாரிய பாக்க வேகமா போயிட்டு இருக்க, அவரு வேற வயலுக்கு போறேன்னு சொல்லியிருந்தாரு.
0: எப்பா நான் நேத்தே வயல் சைடு போனேன், வயலு ரொம்ப பச்சையா இருக்குப்பா. அந்த மாதிரி ரொம்ப பச்சையா இருந்ததுனாவே இந்த பூச்சி நோய் தாக்குதல் எல்லாம் அதிகமா இருக்கும்பா.
1: அப்படியே சொல்ற காத்தமுத்து, நெல் வயலுக்கு உரம் பார்த்ததுன்னு நான் வேற யூரியா ரெண்டு மூட்டை அதிகமா போட்டு விட்டேன்.
0: அதுதான்ப்பா காரணம். ஏப்பா தேவையில்லாம தழைச்சத்து உரத்தை அதிகமாகவும் குடுக்க கூடாதுப்பா.
1: அப்படியா?
0: ஏன்னா ரொம்ப பச்சை பிடிச்சதுனாலும் பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாயிடும்.
1: பச்சை அந்த தானே நெற்கதிரெல்லாம் நிறைய வரும்
0: அப்படி நீ நினைச்சுக்கிற, அதெல்லாம் கிடையாது.
1: ஓஹோ,
0: நீ அதிகமா உரம் போட்டினா பூச்சி நோய் தாக்குதலும் அதிகமா இருக்கும். அப்புறம் அதுக்கும் மருந்து அடிக்கணும், கண்டு முதல்ல அந்த அளவுக்கு இருக்காது.
1: ஓஹோ, சரி காதமுத்த, இதுக்கு என்னதான் வழி? மத்த உரம் எதனா போடணுமா? அதை பத்தின விவரம் தான் சொல்ல.
0: எப்பா தழைச்சத்தை பொறுத்த அளவுக்கு

0: இலை வண்ண அட்டை இதை பயன்படுத்தி தழைச்சத்து உரம் போடணும்.
1: என்ன காத்து மூத்த, சின்ன பசங்க அட்டை பிடிச்சி விளையாடுமா? அது மாதிரி விளையாட்டு அது மாதிரி சொல்லிங்கிற
0: எப்பா, நெல் பயிர்ல தழைச்சத்து உரத்து மேலாண்மையில இந்த இலை வண்ண அட்டைங்கிறது ரொம்ப முக்கியம்ப்பா. விவசாயிகள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.
1: அப்படியே சொல்ற?
0: ஆமாப்பா.
1: அதான் காத்த முத்து, போன வாரம் ட்ரைனிங் சொன்னாங்க, நான் தான் போகாத விட்டுட்டேன். ஒரு சமயம் அன்னைக்கு சொல்லிருப்பாங்களோ?
0: நிச்சயமா எல்லா ட்ரைனிங்லயும் அதிகாரிகள் சொல்லிதான் அனுப்புறாங்க. சரி, இந்த இலை வண்ண அட்டையை பத்தி நான் சொல்றேன் கேளு.
1: சொல்லு காத்த முத்து.
0: ஒன்னு இல்லப்பா, பிலிப்பைன்ஸ் நாட்டுல சர்வதேச நெல் ஆராய்ச்சி கழகத்தால இத பரிந்துரை செஞ்சு உலகம் முழுக்க கடைபிடிக்கிறாங்க. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு எளிய கருவிப்பா இது. ஒண்ணு இல்லப்பா, வண்ண அட்டை தான். இந்த இலை வண்ண அட்டை 6 பாகம் அல்லது 4 பாகமா பிரிச்சுக்கணும்பா.
1: ஓஹோ, ஏன் காத்து முத்தா, இந்த மழை பெஞ்சா வானத்துல கலர் கலரா வானவில் வருதா, அது மாதிரி கலரா இல்ல வேற கலரா?
0: எப்பா அந்த மாதிரி எல்லாம் இல்லப்பா. நம்ம நெல் பயிர் பச்சை கலர்ல இருக்கு இல்லையா?
1: ஆமா.
0: அதுல அடர் பச்சையிலிருந்து வெளிர் பச்சை வரைக்கும் அந்த நிறத்தை கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கணும்.
1: ஓஹோ,
0: 6 அல்லது 4 பாகமா பிரிச்சுக்கணும்பா.
1: சரி சரி,
0: இப்ப இந்த கலர்ல அட்டையை தயார் பண்ணிக்கணும். புரிஞ்சு போச்சா?
1: புரிஞ்சுது.
0: இப்ப நாற்று நடவு செய்யப்பட்ட 14வது நாள்ல இருந்து அல்லது விதைப்பா இருந்ததுன்னா 21வது நாள்ல இருந்து பூக்கும் தருணம் வரைக்கும் இத பயன்படுத்தி நம்ம தழைச்சத்து இடணும்.
1: ஓஹோ,
0: இந்த இலை வண்ண அட்டையை 7 லிருந்து 10 நாட்கள் இடைவெளியில நாம பயன்படுத்தணும். புரியுதா?
1: புரியுதா காத்தமுத்தா? இலை வண்ண அட்டையை பயன்படுத்தணும்னு சொன்ன, நானும் அந்த அடர் பச்சை வெளிர் பச்சை அந்த ஞாபகத்திலே இருக்கிறேன். அதனால எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுப்பா விவரமா.
0: ஒண்ணு இல்லப்பா, இலை வண்ண அட்டை இப்ப ரெடி ஆயிடுச்சு.
1: சரி,
0: இப்ப நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கும் போது, நல்ல ஆரோக்கியமான பூச்சி நோய் தாக்காத செடியை தான் நம்ம தேர்வு செய்யணும்.
1: ஓஹோ.
0: ஆமா, ஒவ்வொரு செடியிலையும் முழுவதுமா நல்லா வளர்ந்து விரிந்து காணப்படக்கூடிய அந்த இலை இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதை தேர்ந்தெடுத்து அந்த இலையோடைய நடுப்பாகத்தை இந்த இலை வண்ண அட்டையில் உள்ள அந்த பச்சை நிறத்தோட ஒப்பிட்டு பாக்கணும். அப்படி கிட்ட வச்சு அப்படி பார்த்தோம்னா, இந்த 6 நம்பர் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அல்லது 4 நம்பர் வச்சிருக்கோம் இல்லையா, இதுல எது கூட அது ஒத்து போகுது அப்படிங்கறத நம்ம குறிச்சுக்கணும். இது மாதிரி வயல்ல 10 இடத்துல ஒரு 10 செடிகளை இதே மாதிரி தேர்வு செஞ்சு நம்ம பாக்கணும்பா. புரிஞ்சு போச்சா?
1: புரிஞ்சுது.
0: இப்ப பச்சையத்தோடைய அளவு சராசரி அளவை விட குறைஞ்சு இருந்ததுன்னா, நாம ஒரு ஹெக்டருக்கு 30 லிருந்து 35 கிலோ தழைச்சத்து அதாவது யூரியா சத்தை வந்து பயிர்களுக்கு இடலாம். இல்ல இலை வண்ண அட்டையோடைய இந்த பயிருடைய கலர் வந்து அதிகமாவே இருக்கு அப்படின்னா, ஓஹோ தழைச்சத்து அதிகமாவே இருக்கு, நாம இப்ப போட வேண்டாம் அப்படின்னு நம்ம முடிவு செஞ்சுக்கலாம். ஆனா இந்த அட்டைய வந்து அந்த இலை கூட ஒட்டி நம்ம பாக்குறோம் இல்லையா, ஒன்னா இருக்கான்னு, அப்ப சூரிய வெளிச்சம் டைரக்டா அந்த இலை மேல படாத மாதிரி பாத்துக்கணும். அந்த வண்ண அட்டையிலயும் படாத மாதிரி பாத்துக்கணும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, முடிஞ்ச வரைக்கும் கால நேரத்திலேயே எடுக்கணும். கொஞ்சம் வெயில் ஏறி போச்சுன்னா, நாம உடம்பு பகுதி அதாவது முதுகு பக்கம் சூரியன் இருக்கிற மாதிரியும் நாம மறைச்சு நின்னு அந்த இலைகிட்ட இந்த வண்ண அட்டைய கொண்டு போய் பாக்குற மாதிரியும் வச்சுக்கணும்.
1: ரெண்டும் ஒத்து போதான?
0: ஆமாப்பா. இப்படி நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உரம் போடலாம். இதுல நன்மைகள் அப்படின்னு நீ கேப்பன்னு பார்த்தா அதை கேட்க மாட்டேங்கிறியா?
1: ஆமா காத்த முத்த, இதனால என்ன நன்மை நமக்கு கிடைக்கும்?
0: முதல்ல வந்து நீ உர செலவை குறைச்சிக்கலாம்.
1: சரி,
0: இந்த இலை வண்ண அட்டைய கையாள்றது ரொம்ப எளிது.
1: ஆமா,
0: எங்க வேணாலும் எடுத்துட்டு போலாம். அப்புறம் அதிகாரிகளுடைய உதவி இன்றிய நாமளே கணக்கீடு செஞ்சு தேவையான தழைச்சத்தை கொடுக்கலாம்.
1: நான் உட விவசாய ஆபீசருக்கு போன் பண்ணியா, எவ்வளவு யூரியா போடணும் எவ்வளவு உரம் போடணும் நான் போன் பண்ணி கேப்பேன்.
0: எப்பா நீ கேக்குறது வந்து தப்பு கிடையாது, ஆனா இந்த இலை வண்ண அட்டை இருந்ததுன்னா நீயே முடிவெடுக்கலாம்னு சொல்ல வந்தேன். புரியுதா?
1: கரெக்டா சொன்ன.
0: உரம் வீணாவதையும் நம்ம தவிர்க்கலாம். ஏன்னா தேவையான அளவு மட்டுமே நம்ம போடும் போது பணமும் மிச்சம், பூச்சி நோய் தாக்குதலும் இருக்காது. அப்புறம் அளிக்கப்படக்கூடிய அந்த உரம் பயிருக்கு முழுமையா கிடைக்கும். அப்ப தழைச்சத்தோடைய பயன்பாடானது மேம்படுது. இப்படி எல்லாம் இருக்குதுப்பா. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, தழைச்சத்துக்கு மட்டும்

0: மட்டும்தான் இந்த இலை வண்ண அட்டை.
1: சரி,
0: மற்ற முக்கிய சத்துக்களான அதாவது மணிச்சத்து, சாம்பல் சத்து, அப்புறம் துத்தநாக சத்து, இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதுக்கு மண் பரிசோதனை செஞ்சு அதனுடைய அடிப்படையில தான் நாம உரம் போடணும். அதிகாரிகள்ட்ட இது சம்பந்தமா நம்ம கேட்டுக்கணும்.
1: ஓ, அது மண்வள அட்டையோ?
0: எப்பா, அது மண் வள அட்டைன்னு ஒண்ணு இருக்குது. அது நீங்க மண்ண பரிசோதனை செஞ்ச பிறகு அவங்க கொடுப்பாங்க, அதுபடியும் நீ உரம் போட்டுக்கலாம். புரிஞ்சு போச்சா?
1: நல்லா புரிஞ்சது காத்த முத்த.
0: இருந்தாலும் உன் பயிர்ல இப்ப பூச்சி அடிச்சு போச்சு.
1: ஆமா,
0: இத கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன வழியோ அதையும் அதிகாரிகள்ட்ட கேட்டு செய்ய.
1: சரி சரி.
0: எதிர்காலத்துல இலை வண்ணாட்டையை பயன்படுத்தி இந்த தழைச்சத்தை வந்து தேவையான அளவு போட்டு நாமும் லாபடையணும், சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு இல்லாத வகையில நம்ம செய்யணும்.
1: ஆமா காத்த முத்து, கரெக்டா சொன்ன.
0: சரி சரிப்பா, நான் கலட்டுமா?
1: காத்த முத்த, நில்லு நில்லு காத்த முத்த.
0: சொல்லுப்பா காத்த முத்த.
1: போன வாரம் விவசாய பண்ணைக்கு போன, பூச்செடி 4-5 வாங்கிட்டு வந்தேன். உனக்காக இந்த பூச்செடி நீங்க எடுத்துட்டு வந்த குடுக்கறதுக்கு.
0: ஓஹோ, வாடா மல்லிப்பா. அது
1: எப்படி காத்த முத்து கரெக்டா சொன்னா?
0: எப்பா, நாம சின்ன பிள்ளைலாம் இருக்கும் போது எல்லாரும் வீட்டு வாசல்லையும் இந்த வாடாமல்லி செடிய வளர்ப்பாங்க.
1: ஆமா காத்த முத்து, அழகா இருக்கும். நம்ம கூட கிள்ளி கிள்ளி குடிச்சு விளையாடுவோம்.
0: ஆமாப்பா, பூவை பார்த்தாவே ரோஸ் கலர்ல அழகா இருக்கும்பா.
1: கொத்து கொத்தா காய்ச்சிருக்கும்.
0: ஆமாப்பா, தோல்ல ஏற்படக்கூடிய சுருக்கம், தோல் பராமரிப்பு, ஆஸ்துமா, இதுக்கெல்லாம் நல்ல ஒரு நிவாரணிப்பா இந்த வாடாமல்லி. இதெல்லாம் இப்ப மறந்துட்டு வராங்க.
1: ஆமா,
0: ஞாபகப்படுத்துற மாதிரி அந்த செடியை கொண்டு வந்து ஏன்ட்டியே குடுக்கறியப்பா.
1: ஆமா காத்த முத்து, வீட்டுல வளர்த்து பாரு, ரொம்ப அழகா இருக்கும்.
0: நிச்சயமா என் வீட்டு வாசல்ல வாடாமல்லிய நான் வளர்க்க போறேன்.
1: ஆமா,
0: உன் ஞாபகத்தமா இந்த செடிய பாக்குறப்பெல்லாம் உன்னை பத்தி நினைச்சுக்கோம்பா.
1: சரி காத்த முத்து.
0: சரிப்பா, நான் கிளம்புறேன்பா.
1: பாத்து போயிட்டு வா.
2: உழவர்களுக்கான செய்திகள். இதுவரை நெற்பயிரில் இலை வண்ண அட்டை மூலம் தழைச்சத்து உரமிடுதல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தாசந்தில்குமார் மற்றும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுகள் நடத்துகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹான் ஆகியோர் இன்று தமிழக அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். வேலைவாய்ப்பு செயலி தொடர்பான புகார்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டடியூலிடிஸுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். நேற்று புதுதில்லி வந்தடைந்த சைப்ரஸ் அதிபரை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு அஜய் டாம்டா வரவேற்றார். சைப்ரஸ் அதிபருடனான பேச்சுக்களின்போது பல்வேறு துறைகளில் பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் பலனளிக்கக்கூடிய வகையில் நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் விரிவான ஆலோசனை நடத்த இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், கலாச்சாரம், போக்குவரத்து, செயற்கை நுண்ணறிவு, ஆராய்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக பேச்சுக்கள் நடத்தப்படும் என்று அவர் மேலும் கூறினார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் புதிய அமைச்சர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹானும் இன்று பதவியேற்கிறார்கள். சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் காலை 10 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்னிலையில் அவர்களுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக அமைச்சரவை நேற்று 23 அமைச்சர்களுடன் விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியின் 2 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்நிலையில்

0: விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் சார்பில் தலா ஒரு அமைச்சர் பதவியேற்க உள்ளனர். முன்னதாக இந்த இரு கட்சிகளும் அமைச்சரவையில் இடம்பெறுவது என முடிவு செய்து அறிவித்தன. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் திரு காதர் மொய்தீன், கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் தாவேக்கு அமைச்சரவையில் இடம்பெறுவது என முடிவெடுக்கப்பட்டதாக கூறினார். இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் அமைச்சரவையில் தமது கட்சி இடம்பெறும் என்றும், திண்டிவனம் தொகுதி உறுப்பினர் திரு வன்னியரசு அமைச்சர் பதவிக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இன்று பதவியேற்கும் இரண்டு அமைச்சர்களையும் சேர்த்து தமிழக அமைச்சரவையில் மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை 35 உயரும். வேலைவாய்ப்பு குறித்த செயலியில் உள்ள குறைகள் விரைவில் சரி செய்யப்படும் என்று மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று கிண்டியில் உள்ள வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் அலுவலகத்தில் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தில் நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் இருந்து தமிழகம் வரையிலான தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், கடலோர மாவட்டங்களில் இயல்பை விட 3-4 வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையில் அடுத்த 2 வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 41-42 வரை பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. ஓரிக்கை, செவிலிமேடு, ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், உத்தரமேரூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. கைபேசிகள் திருடு போனால் வாடிக்கையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடு குறித்து வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவராமன் விளக்கம் அளித்துள்ளார். சத்துவாச்சாரியில் நேற்று மீட்கப்பட்ட 56 ரூபாய் மதிப்பிலான 284 செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்த பின் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
2: காணாம போன மொபைல் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்த பிறகு இந்த சிஇஐஆர்ன்ற ஒரு போர்ட்டல் இருக்கு, அதுல வந்து பேசிக்கான டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ ஐஎம்ஏ நம்பர்ஸ், அப்புறம் யூசர் டீடைல்ஸ் இதெல்லாமே கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு பிறகு வேற ஒரு சிம் கார்டு அந்த போனை போட்டா கூட நமக்கு வந்து அலர்ட் ஒன்று வந்துடும். இந்த மாதிரி ப்ராசஸை ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இப்போ எல்லாருக்குமே அதை நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். திடீர்னு ஒரு 10 எங்களோட அக்கௌண்ட்லேருந்து போயிருச்சுன்னா நீங்கள் 1930 கால் பண்ணி அவங்க டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். ஃப்ரீஸ் ஆகிட்டு பிறகு வேற வேற லேயர்ஸோ இல்லைனா ஒரு ஏடிஎம்ல போயிட்டு அவங்களால எடுக்க முடியாது. இன்னும் ஈஸியாக நம்ம ரெக்கவரி பண்ணி நம்ம கொடுத்துடலாம். அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவேர்னஸ், ரெண்டாவது ஒரு குற்றம் நடந்துட்டா கூட வித்தின் 24 தான் ப்ரிஃபர்டு. செகண்ட் ஹேண்ட் மொபைல் ஃபோன்ஸ் இதுவுமே அவாய்ட் பண்ணுங்க.
0: நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவை ஒட்டி மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதையொட்டி கடல் சார்ந்த பல்வேறு உருவ அமைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் கோடை விழாவை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசிக்க பல்வேறு கண்காட்சிகள் தோட்டக்கலைத்துறை சார்பில் நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக குன்னூர் காட்டேரி பூங்காவில் பல்வேறு அம்சங்களுடன் 2 மலைப்பயிர்கள் கண்காட்சி இன்று துவங்கி 24 வரை 3 நடைபெறவுள்ளது. இதில் கடலோர பகுதியை கருப்பொருளாக கொண்டு கடல் சார்ந்து வாழும் மீனவ பெண்களின் முக்கியத்துவத்தை பறைசாற்றும் விதமாக கடல்சார் வாழ்வியல் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தேயிலை, காப்பி, தென்னை, நுங்கு, பாக்கு உள்ளிட்ட 10 பயிர்களை கொண்டு நங்கூரம் மற்றும் தடுப்பு, சங்கு, கலங்கரை விளக்கம் மற்றும் படகில் மீனவ பெண் மற்றும் கடல் சார்ந்த பல்வேறு சிறப்பு உருவ அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: இதேபோல் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று தொடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: 49 ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி இன்று காலை 11 அளவில் தொடங்குகிறது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் ஏற்காடு அண்ணா பூங்காவில் 2,00,000 கொய்மலர்களை கொண்டு மலர் கண்காட்சி மற்றும் பல கண்காட்சி, காய்கறி கண்காட்சி நடைபெறுகிறது. குறிப்பாக விவசாயம் காப்போம் என்ற கருத்தினை மையமாக கொண்டு காளை மாடு, கன்றுக்குட்டியுடன் கறவை பசு, முயல், வா

0: பத்து ஆடு நாய் கோழி சேவல் உள்ளிட்ட வடிவமைப்புகள் வண்ண மலர்களை கொண்டு அமைக்கப்பட உள்ளது. இதே போன்று சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் 30,000-க்கும் மேற்பட்ட தொட்டிகளில் வண்ண மலர்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. ஏற்காடு கோடை விழாவின் போது படகு இல்லம், அண்ணா பூங்கா, தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு போதிய அளவிலான குடிநீர் வசதி, வாகன நிறுத்துமிடங்கள், குப்பை தொட்டிகள் மற்றும் கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சேலத்தில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: இருவரி செய்திகள். எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு ஐநா சபையில் இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்திய நிறுவனங்களின் வெளிநாட்டு முதலீடு கடந்த ஏப்ரல் மாதத்தில் 324,000 கோடியாக அதிகரித்துள்ளது. கேரள சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் லத்தூரைச் சேர்ந்த டாக்டர் மனோஜ் சிரூரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்கள் இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏதுமில்லை என்று இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் வசந்த உற்சவம் நேற்று தொடங்கியது. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக திரு அமல்ராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 229 ரன் குவித்தது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சாய் சுதர்ஷன் 84 ரன்னும் சுப்மன் கில் 64 ரன்னும் சேர்த்தனர். ஜோஸ் பட்லர் 57 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி 13.4 ஓவரில் 140 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. தேனியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் சென்னை இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்று 3வது முறையாக கோப்பையை வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி புதுதில்லி ONGC அணியை 85-62 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இருதரப்பு பேச்சுக்கள் நடத்துகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் திரு ஷாஜஹான் ஆகியோர் இன்று தமிழக அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். வேலைவாய்ப்பு செயலி தொடர்பான புகார்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று மாநில அமைச்சர் திரு முகமது பர்வாஸ் தெரிவித்துள்ளார். நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 6:55. இனி கேட்கலாம்
3: ஆகாஷவாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம் தொடர்ச்சியினை கேட்கலாம். வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
4: சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கு பல காரணிகள் உள்ளன. அவற்றில் முக்கியமான சிலவற்றை இப்போது பார்ப்போம். முதலாவதாக நாம் எடுத்துக்கொள்வது தொழில்துறை மாசுபாடு. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகள் காற்று மற்றும் நீர் இரண்டையும் மாசுபடுத்துகின்றன. உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி உலக அளவில் 90 விழுக்காடுக்கும் மேற்பட்ட மக்கள் மாசுபட்ட காற்றை சுவாசிக்கிறார்கள். மேலும் தொழிற்சாலைகளின் கழிவுகள் நீர் ஆதாரங்களை நச்சுப்படுத்துகின்றன. இது நீர் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கின்றன. உதாரணமாக நம் கங்கை நதியை எடுத்துக்கொண்டால் அந்த நதி இந்தியாவில் தொழிற்சாலை கழிவுகளால் அதிக அளவில் மாசுபட்டுள்ளது. இதற்கு தீர்வாக நமது மத்திய அரசு மேற்கொண்டுள்ள தூய்மை கங்கா திட்டத்தை சொல்லலாம். அடுத்த காரணியாக காடுகளை அழித்தலை சொல்லலாம். வீடுகள் கட்டுதல், விவசாய நிலங்கள் உருவாக்குதல், தொழில் வளர்ச்சி போன்ற காரணங்களுக்காக காடுகள் அழிக்கப்படுகின்றன. காடுகளை அழிப்பதன் மூலம் நாம் இயற்கை சமநிலையை இழக்கிறோம். ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் அறிக்கையின்படி ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 10 மில்லியன் ஹெக்டேர் காடுகள் அழிக்கப்படுகின்றன. இது கார்பன் டை ஆக்சைடு அளவை அதிகரிக்கவும் பல்லுயிர் பெருக்க

0: இதை குறைக்கவும் காரணமாகிறது. இன்னும் விரிவாக பார்த்தால், காடழிப்பு என்பது ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் பிரச்சனையாகும். இதன் முக்கிய காரணம், மனிதர்களின் பல்வேறு தேவைகளுக்காக காடுகள் திட்டமிட்டு அழிக்கப்படுவதுதான். இந்த அழிவுக்கு பல காரணங்கள் உள்ளன. உதாரணமாக, பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப குடியிருப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்காகவும், நகரமயமாக்கல் போன்ற காரணங்களாலும் வீடுகள் கட்டுதல் அவசியமாகிறது. இதற்காக பெருமளவில் காடுகள் அழிக்கப்படுகின்றன. புதிய குடியிருப்புகள், அடுக்குமாடி கட்டிடங்கள் மற்றும் இதர கட்டுமானங்களுக்காக மரங்கள் வெட்டப்படுகின்றன. இரண்டாவது காரணமாக வருவது விவசாய நிலங்கள் உருவாக்குதல் ஆகும். அதிகரித்து வரும் உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும், பயிர்கள் விளைவிப்பதற்காகவும் காடுகள் அழிக்கப்பட்டு விளைநிலங்களாக மாற்றப்படுகின்றன. பாரம்பரிய விவசாய முறைகள் மட்டுமன்றி, வணிக ரீதியான விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்புக்காகவும் காடுகள் அழிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது காரணமாக வருவது தொழில் வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகும். தொழிற்சாலைகள் அமைப்பதற்கும், உற்பத்தி நிலையங்கள் உருவாக்குவதற்கும், சாலைகள் மற்றும் பிற கட்டுமான பணிகளுக்காகவும் காடுகள் அழிக்கப்படுகின்றன. மேலும் கனிமங்கள் மற்றும் பிற இயற்கை வளங்களை வெட்டி எடுப்பதற்கும் காடுகள் அழிக்கப்படுகின்றன. இவை பொருளாதார வளர்ச்சிக்கு அவசியமானவை என்றாலும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. காடுகளை அழித்தல் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. உதாரணமாக, மழைப்பொழிவு குறைதலை சொல்லலாம். காடுகள் மரங்களை அதிகமாக கொண்டிருப்பதால் அவை நீராவி போக்கு மூலம் வளிமண்டலத்தில் ஈரப்பதத்தை தக்கவைக்க உதவுகின்றன. காடழிப்பு இந்த செயல்முறையை தடுத்து மழைப்பொழிவின் அளவை குறைக்கிறது. இதனால் வறட்சி மற்றும் காலநிலை மாற்றங்கள் தீவிரமடைகின்றன. மண்ணரிப்பு அதிகரிப்பு அடுத்த காரணியாக பார்க்கப்படுகிறது. மரங்களின் வேர்கள் மண்ணை இறுக்கமாக பிடித்து வைத்திருப்பதால் காடுகள் மண்ணரிப்பை தடுக்கின்றன. காடழிப்பின் காரணமாக மரங்கள் அகற்றப்படுவதால் மண் தளர்ந்து மழை மற்றும் காற்றின் காரணமாக அழித்துச் செல்லப்படுகிறது. இது நிலச்சரிவுகளுக்கு வழிவகுக்கிறது மற்றும் விவசாய நிலங்களின் வளத்தை குறைக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வாசித்தவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள்.
2: நேயர்களை இனி கேட்கலாம் காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். பிரதமர் திரு நரேந்திர மோடி சைப்ரஸ் நாட்டின் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோடுலைட்ஸுடன் இந்தியா சைப்ரஸ் இடையே பரஸ்பரம் நலம் சார்ந்த துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இன்று புதுடெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மணிப்பூர் காவல்துறை தலைவர் திரு ராஜீவ் சிங் மத்திய அமைச்சக செயலகத்தில் பாதுகாப்பு செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் பிரதமருக்கு பாதுகாப்பு வழங்கும் சிறப்பு பாதுகாப்பு குழுவின் நிர்வாக தலைவராக செயல்படுவார். புதுச்சேரியில் 26வது தேசிய ஜூனியர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். இப்போட்டி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் இன்று தொடங்கி வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் முதநிலை தேர்வுகளை சிறந்த முறையில் நடத்த மாநில அரசு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. இலவச பேருந்து, பாதுகாப்பு உள்ளிட்ட வசதிகள் இதில் அடங்கும். தாகூல் அரசு கலை அறிவியல் கல்லூரி உட்பட 7 மையங்களில் இத்தேர்வு நடைபெறுகிறது. தேசிய திறந்த வெளிப்பள்ளியில் இந்த ஆண்டு 8ஆம் வகுப்பு அடிப்படை கல்விச் சான்றிதழ் படிப்பு, 10ஆம் வகுப்பு சான்றிதழ் படிப்பு, +1 வகுப்பில் தோல்வியடைந்த மாணவர்கள் நேரடியாக +2 வகுப்பில் சேர்ந்து படிப்பதற்கான விண்ணப்பங்கள் வரும் 25ஆம் தேதி முதல் புதுச்சேரி லாஸ்பேட்டை மாவட்ட ஆசிரியர் கல்வி பயிற்சி நிறுவனத்தில் வழங்கப்படும் என அந்நிறுவன முதல்வர் திரு ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 27ஆம் தேதி வரை மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 89 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் இந்த செய்தி

0: சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது புதுவை புதுமையில் நேரம் 7:18:18. இனி கேட்கலாம்.
2: வாழ்விக்க வந்த காந்தி

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: வெள்ளைக்காரர்கள் என் மீது மிகுந்த கோபத்துடன் இருக்கிறார்கள் என்றும், அதனால் என் உயிர் ஆபத்தில் இருக்கிறது என்றும், நானும் என் குடும்பத்தினரும் இருட்டிய பிறகு கப்பலிலிருந்து இறங்கும்படி சொல்லுமாறும், அப்பொழுது துறைமுக சூப்பரிண்டெண்டன்ட் டாட்டம் எங்களை பத்திரமாக வீடு கொண்டு போய் சேர்ப்பார் என்றும் சொல்லி எச்சரித்தார். அப்படியே செய்வதாக நானும் ஒப்புக்கொண்டேன். அரை மணி நேரம் கூட ஆகிராது, லேப்டன் கேப்டனிடம் வந்தார். அப்போது அவர் சொன்னதாவது, காந்திக்கு ஆட்சேபம் இல்லை என்றால் அவரை என்னுடன் அழைத்து போக விரும்புகிறேன். எஸ்கோம்பு உங்களுக்கு சொல்லி அனுப்பியிருப்பதை நிறைவேற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லை. கப்பல் ஏஜென்டான கம்பெனியின் சட்ட ஆலோசகன் என்ற முறையில் இதை கூறுகிறேன். பிறகு அவர் என்னிடம் வந்து இவ்வாறு கூறினார், அதாவது, நீங்கள் பயப்படவில்லையானால் நான் ஒரு யோசனை கூறுகிறேன். காந்தியும் குழந்தைகளும் ருஸ்தம்ஜியின் வீட்டிற்கு வண்டியில் முன்னால் போகட்டும். அவர்களுக்கு பின்னால் நீங்களும் நானும் நடந்தே போவோம். இரவில் திருடனைப் போல் நகருக்குள் நீங்கள் பிரவேசிப்பது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. உங்களை துன்புறுத்தி விடுவார்கள் என்று அஞ்சுவதற்கு இடம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. இப்பொழுது எல்லாம் அமைதியாக இருக்கிறது. வெள்ளைக்காரர்கள் எல்லோரும் கலைந்து போய்விட்டனர். ஆனால் எப்படியும் நீங்கள் ஒளிந்து கொண்டு நகருக்குள் வரக்கூடாது என்று மாத்திரம் நான் உறுதியாக எண்ணுகிறேன். இதற்கு நான் உடனே ஒப்புக்கொண்டேன். என் மனைவியும் குழந்தைகளும் வண்டியில் பத்திரமாக ருஸ்தம்ஜியின் இடத்துக்கு போய் சேர்ந்து விட்டனர். கேப்டனின் அனுமதியின் பேரில் லேப்டனுடன் நான் கப்பலில் இருந்து இறங்கினேன். துறைமுகத்திலிருந்து ருஸ்தம்ஜியின் வீடு 2 மைல் தூரம். நாங்கள் கீழே இறங்கியதும் சில சிறுவர்கள் என்னை அடையாளம் கண்டு கொண்டனர். காந்தி, காந்தி என்று சப்தம் போட்டனர். இதை கேட்டதும் 5-6 பேர் அங்கே ஓடி வந்தார்கள். அவர்களும் சேர்ந்து கூச்சல் போட்டனர். கூட்டம் பலத்துவிடக்கூடும் என்று லேப்டன் பயந்தார். பக்கத்தில் நின்ற ஒரு ரிக்ஷாவை கூப்பிட்டார். ரிக்ஷாவில் ஏறுவது என்பதே எனக்கு எப்பொழுதும் பிடிப்பதில்லை. அப்படி ஏறியிருந்தால் அதுவே எனக்கு முதல் அனுபவமாக இருந்திருக்கும். ஆனால் நான் ரிக்ஷாவில் ஏற சிறுவர்கள் விடவில்லை. ரிக்ஷாக்காரனை கொன்று விடுவதாக மிரட்டினார்கள். அவன் ஓட்டம் எடுத்து விட்டான். நாங்கள் நடந்து போக ஆரம்பித்தோம். கூட்டம் அதிகமாகிக் கொண்டே வந்தது. மேற்கொண்டும் போக முடியாத அளவுக்கு கூட்டம் பெருகிவிட்டது. முதலில் லேப்டனை பிடித்து அப்

0: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எபோலா வைரஸ் பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா சைப்ரஸ் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை ஐநாவில் எழுப்பிய பாகிஸ்தான் தூதருக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் அடுத்த சில தினங்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். எபோலா வைரஸ் தொற்று பாதிப்பால் இம்மாதம் 28ஆம் தேதி புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் வேகமாக பரவி வரும் இந்த தொற்று பாதிப்பால் சுமார் 650க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 144 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த தொற்று பாதிப்பு காரணமாக பொது சுகாதார அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இந்த தொற்றை கட்டுப்படுத்த தடுப்பூசி உற்பத்தி செய்யும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இதனிடையே எபோலா தொற்று பாதிப்பை கருத்தில் கொண்டு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வருவோருக்கு பயண அறிவுறுத்தல்களை இந்தியா வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் இந்த வகை தொற்று இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை பாகிஸ்தான் தூதர் எழுப்பியதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் கூட்டம் சீனா தலைமையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய ஐநாவுக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி திரு பர்வதனினி ஹரீஷ், எல்லை தாண்டிய தீவிரவாத தாக்குதலில் பாகிஸ்தான் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறினார். ஆப்கானிஸ்தான் நாட்டிற்குள் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் கடந்த ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலான காலத்தில் 750 பேர் கொல்லப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மசூதியில் தொழுகை நடத்திவிட்டு வருவோரை குறிவைத்தும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருவது கோழைத்தனமானது என்று அவர் குறிப்பிட்டார். உலகம் முழுவதும் வாழும் மக்களுக்கு பயங்கரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக திகழ்வதாகவும், எந்த வடிவில் பயங்கரவாதம் இருந்தாலும் அதை ஏற்க முடியாது என்றும் திரு பர்வதனேனி ஹரீஷ் தெரிவித்தார். புதுதில்லியில் வரும் June 1ஆம் தேதி நடைபெற இருந்த முதலாவது சர்வதேச புலிகள் பாதுகாப்பு குறித்த உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாட்டின் தொடர்ச்சியாக புலிகள் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புலிகள் மாநாட்டை பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகள் இணைந்து நடத்த இருந்தன. புலிகள் பாதுகாப்பு, சூழலியல் ஸ்திரத்தன்மை, உயிரி பன்முக பாதுகாப்பு ஆகியவற்றில் உலகளாவிய முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்பட இருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆப்பிரிக்க யூனியன் மற்றும் ஆணையத்தின் தலைவர்களுடன் நடத்திய ஆலோசனையின் போது எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாட்டை பின்னர் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புலிகள் குறித்த உச்சிமாநாடு நடைபெறும் தேதியும் பின்னர் அறிவிக்கப்படும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. வர்த்தகம், முதலீடு, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா சைப்ரஸ் இடையே இன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டடியூலிடிஸை பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். மும்பை பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று புதுதில்லி வந்தடைந்த சைப்ரஸ் அதிபரை விமான நிலையத்தில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு அஜய் டாம்டா வரவேற்றார். சைப்ரஸ் அதிபருடன் அந்நாட்டு அமைச்சர்கள் கான்ஸ்டன்டியஸ் காம்போஸ், அலெக்சிஸ் வாஃபிடிஸ் மற்றும் உயரதிகாரிகள் அடங்கிய பிரதிநிதிகள் குழுவும் இந்தியா வந்துள்ளது. சைப்ரஸ் அதிபராக பதவியேற்ற பின்னர் நிக்கோஸ் கிறிஸ்டடியூலிடிஸ் முதல் முறையாக இந்தியா வந்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் 2 நாள் பயணமாக இன்று ராஜஸ்தான் செல்கிறார். இன்று காலை ஜோத்பூர் செல்லும் அவர் அங்கு பல்வேறு ரயில் சேவைகளை தொடங்கி வைக்கிறார். ஜோத்பூர் தில்லி இடையே 20 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் விரைவு ரயிலை அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். ஏற்கனவே இந்த ரயில் 8 பெட்டிகளுடன் இயக்கப்பட்டது. சபர்மதி ஜோத்பூர் இடையிலான அதிவிரைவு ரயில்

0: ஜெய்சால்மர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் சேவையையும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தொடங்கி வைக்கிறார். மேலும் ஜெய்சால்மரில் கட்டப்பட்டுள்ள புதிய ரயில் பெட்டி வளாகத்தையும் அவர் காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். இம்மாநிலத்தில் நாளையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பல்வேறு அரசு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்களுக்கு ஜெய்ப்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பணி ஆணைகளை வழங்குகிறார். மத்திய அமைச்சரவை பாதுகாப்பு செயலராக மணிப்பூர் காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். இவருடைய நியமனத்திற்கு மத்திய பணியாளர் நல அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களின் இல்லங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் சிறப்பு பாதுகாப்பு குழுவிற்கு திரு ராஜீவ் சிங் தலைமை வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் மூளையாக செயல்பட்ட ஹஸ்மா புர்ஹான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் நேற்று அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். கடந்த 2019 புல்வாமாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 40 மத்திய ரிசர்வ் காவல் படையினர் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் அல்பதர் தீவிரவாத அமைப்பின் கமாண்டரான புர்ஹான் என்ற அஞ்சுமன் குல்சார்தார் என்பவரை கடந்த 2022 முக்கிய குற்றவாளியாக இந்தியா அறிவித்தது. தேடப்பட்டு வந்த புர்ஹான் முசாஃபாபாத்தின் கோஜ்கா என்ற இடத்தில் தனியார் கல்லூரியில் பணியாற்றி வந்ததாகவும் நேற்று கல்லூரியை விட்டு வெளியே வந்தபோது அடையாளம் தெரியாத நபர்கள் சரமாரியாக சுட்டுக் கொன்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2026-27 சுற்றுலா சீசனை முன்னிட்டு மேம்படுத்தப்பட்ட அதிநவீன சொகுசு ரயில் சேவையை இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகமான IRCTC அறிவித்துள்ளது. இந்த ரயிலில் பயணம் செய்வோருக்கு பல்வேறு சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கும் என்று IRCTC அறிக்கை தெரிவிக்கிறது. கலாச்சார பாரம்பரியம், தென்னிந்தியாவின் பல்வேறு முக்கிய இடங்கள் குறித்த காட்சிகள், நவீன வசதிகளுடன் கூடிய இருக்கைகள் உள்ளிட்டவை இந்த ரயிலில் இடம்பெற்றிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைஃபைவுடன் கூடிய பொழுதுபோக்கு அம்சங்களும் 40 கேபின்களும் 80 பேர் பயணம் செய்யக்கூடிய வகையில் இந்த சொகுசு ரயில் இயக்கப்படும் என IRCTC தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 5வது நாளாக நேற்று உத்தரப்பிரதேசத்தின் பாண்டா மாவட்டத்தில் அதிகபட்சமாக 47.6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானது. பண்டல்கான் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து 45 டிகிரி செல்சியஸை தாண்டி வெப்பநிலை பதிவாகி வருவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பாண்டா, பிரயாக்ராஜ் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இயல்பை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பநிலை தொடர்ந்து பதிவாகும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வாரணாசியில் இந்த ஆண்டு மிக அதிக அளவாக 45.6 டிகிரி செல்சியஸும் லக்னோவில் 43.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளிலும் ஹரியானா, பஞ்சாப், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் தலைநகர் தில்லியிலும் அடுத்த சில தினங்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் தொடரும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 ஹைதராபாத்தில் தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்புக்கு 229 ரன் குவித்தது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சாய் சுதர்ஷன் 84 ரன்னும் சுப்மன் கில் 64 ரன்னும் சேர்த்தனர். ஜோஸ் பட்லர் 57 ரன் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணி 13.4 ஓவரில் 140 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எபோலா வைரஸ் பாதிப்பால் இம்மாதம் 28 புதுதில்லியில் நடைபெற இருந்த இந்தியா ஆப்பிரிக்கா அமைப்பின் உச்சிமாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா சைப்ரஸ் இடையே வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை ஐநாவில் எழுப்பிய பாகிஸ்தான் தூதருக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட வடமாநிலங்களில் அடுத்த சில தினங்களுக்கு வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் FM ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 7:25:13

0: இனி கேட்கலாம்.
1: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் உயர் ரத்த அழுத்த பரிசோதனைகள் என்ன என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே, இன்று உயர் ரத்த அழுத்தம் கண்டுபிடித்த பிறகு என்னென்ன பரிசோதனைகளை மேற்கொண்டு அனைவருக்கும் வரக்கூடிய சந்தேகம், நமக்கு டாக்டர் ஹைப்பர்டென்ஷன் சொல்லிட்டார், என்ன நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து பரிசோதனை பண்ணும். உயர் ரத்த அழுத்தம் கண்டுபிடிச்ச பிறகு மிக முக்கியமான பரிசோதனை வந்து ரத்தத்தினுடைய உப்பின் இருக்கிறதா இல்லையா, நெடுரியா, சீரம், கிரியாட்டினின், சோடியம், பொட்டாசியம் போன்ற தாது உப்பினுடைய அளவு நம்ம பரிசோதனை பண்ணணும். இது நம்ம வந்து பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறம் இதுல நார்மலா இருக்கு செய்ய மறந்துடுவோம். அதிகமாக வந்து சிறுநீரக பாதிப்பு, கால் வீக்கம், கண்ணுக்கு கீழே வீக்கம், இது போன்ற பிரச்சனைகள் வரும் பொழுதுதான் அந்த பரிசோதனை மேற்கொள்ளும். ஆனா வருமுன் காப்பது என்பது சாலச் சிறந்தது இல்லையா? அதனால நம்ம எப்ப வந்து மருத்துவரை முதல் முறையாக பார்க்கும் பொழுதோ, பிறகு 6 மாதங்கள் முதற்கொண்டு 1 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த டெஸ்ட்களை செஞ்சதன் மூலமாக இந்த சிறுநீரக பாதிப்பு, இதய பாதிப்பு போன்ற பாதிப்புகளை தவிர்த்து நல்ல முறையில் நம்ம வாழ முடியும். இது இல்லாம வந்து நம்ம என்ன முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ணனும், உணவு கட்டுப்பாட்டு முறை என்பது முக்கியம். சோ உணவு கட்டுப்பாட்டு முறையில வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, உப்பினுடைய அளவு நம்ம நிறைய பண்டங்கள் இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் சரி நம்ம பெரியவங்களும் சரி பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருளை சாப்பிடுறோம். அந்த பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருளை வந்து மானோசோடியம் குளுட்டமேட் என்ற ஒரு மிக முக்கியமான உப்பு இருக்குது. இது பிபியை ரொம்ப அதிகப்படுத்துது. இதன் காரணமாக நம்ம உப்பினுடைய அளவை குறைக்கணும். சரியா முறையில் உடற்பயிற்சி உடற்பயிற்சி மேற்கொள்வதன் மூலமாக மருந்துகளை சரியாக எடுத்துக்கொண்டு நம்ம இது பண்ண உணவுல வந்து உப்பு 2 கிராம் தான் எடுத்துக்கணும் ஒரு நாளைக்கு. நல்ல பொட்டாசியம் உப்பு அதிகமான டயட் சாப்பிடணும். பழங்கள் தான் மிக முக்கியமானது. ஒரு நாளைக்கு என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்களை நம்ம சாப்பிட்டுக்கலாம். பிறகு 30 நிமிடங்கள் சிறிய நடைப்பயிற்சி இல்ல உடற்பயிற்சி பண்றீங்கன்னா அது ரொம்ப நல்லது. சோ இதெல்லாம் வந்து டயட்டரி அப்ரோச் டு ஸ்டாப் ஹைப்பர்டென்ஷன் சொல்றோம். இது இல்லாம வந்து நட்ஸ் கிடைக்குதுன்னா ஈவன் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு வந்து ஒரு 25-50 கிராம் அளவுக்கு நிலக்கடலை போன்ற பயிர்களை கூட எடுத்துக்கொள்ளலாம். என்ன கிடைக்குதோ அது பயாலஜிக்கல் வேல்யூ உள்ள பாதாம், பிஸ்தா போன்றதான் எடுக்கணும்னு கிடையாது, நார்மலா இருக்கக்கூடிய பொருளை கூட எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி உணவு பழக்க வழக்க மாற்றங்களையும் மருந்துகளையும் நம்ம சரியான முறையில் உட்கொண்டோம்னா உயர் ரத்த அழுத்தத்தில் வரக்கூடிய பாதிப்பு நிச்சயமாக தவிர்த்து விடலாம். நான் ஏற்கனவே கூறியது போல உப்பு சத்தினுடைய அளவு, சீரம், கிரியாட்டினின் மற்றும் பிளட் யூரியா, எக்கோகார்டியோகிராஃபி என்பதை வருடத்திற்கு ஒரு முறை நம்ம மருத்துவட்ட பரிசோதனை செஞ்சோம் சொன்னீங்கன்னா முன்கூட்டியே நம்ம கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு என்ன டவுட் வரலாம், எப்படி தெரியும் அந்த அதாவது வந்து திருநீர் போகும்போது நுரைச்சுக்கிட்டு போகுது, நிறைய வந்து ஒரு ஃப்ராத்தி யூரின் சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நம்ம அதை முன்கூட்டியே நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு உயர் ரத்த அழுத்தம் கண்டுபிடித்த பிறகு உணவு முறைகளையும் ரத்த பரிசோதனை மற்றும் இதயம் எக்கோகார்டியோகிராஃப் போன்ற பரிசோதனைகளை செய்வதன் மூலமாக அதனால் வரக்கூடிய பின் விளைவுகளை அல்லது பாதிப்புகளை தவிர்த்து சீரான வாழ்க்கை முறையை வாழ நல்ல முறையில் வாழலாம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் உயர் ரத்த அழுத்த பரிசோதனைகள் என்ன என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள்.

ஹாய் ஹலோ வணக்கம் மகளே, ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 வணக்கம் மகளே நிகழ்ச்சியில் நான் இன்று உங்கள் ஆர்ஜே ரத்னா. நேரம் 7:30:37 ஆயிற்றுக்கு. தினம் தினம் ஒரு கேள்வி, இன்னைக்கு என்ன கேள்வியா இருக்கும் அப்படிங்கறதுதான் உங்களுடைய கேள்வியா இருக்கு இல்லையா? சோ இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இன்று சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மைக்கான தினம் 2026. இந்த ஆண்டின் கருப்பொருள் என்ன அப்படிங்கறதுதான் இன்றைய கேள்வியா இருக்கு. சோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆகாஷவாணி புதுச்சேரி அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல போயிட்டு உங்களுடைய ஆன்சரை நீங்க பதிவு பண்ணலாம். கேள்வி மறுபடியும் உங்களுக்காக, இன்று சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மைக்கான தினம் 2026, இந்த ஆண்டின் கருப்பொருள் என்ன? தொடர்ந்து கேளுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 வணக்கம் மக்களே.

வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு வேலைவாய்ப்பு செய்தி. வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மத்திய அரசின் வன ஆராய்ச்சி நிறுவனத்தில் MTS பிரிவில் 45 இடங்களும், டெக்னீஷியன் பிரிவில் 20 இடங்களும், வன காப்பாளர் பிரிவில் 7 இடங்களும், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிரிவில் 4 இடங்களும், ஸ்டெனோ கீப்பர் பிரிவில் 3 இடங்களும், நூலக தகவல் உதவியாளர் பிரிவில் 2 இடங்களும் உட்பட மொத்தம் 91 இடங்கள் நிரப்பப்படவுள்ளன. கல்வி தகுதியாக 10 வகுப்பு, +2, ITI பட்டப்படிப்பு பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 30 வரை, 18 முதல் 27 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு கொடுத்திருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணமாக பார்த்தீங்க அப்படின்னா 1500 ரூபாயும், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹700 ரூபாயும் நிர்ணயிச்சிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் பார்த்தீங்க அப்படின்னா June 3 கொடுத்திருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு fredo.edu.in என்ற மின்னஞ்சல் முகவரியில உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்க பதிவிறக்கம் பண்ணலாம். நேர்களை தொடர்ந்து கேளுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 வணக்கம் மக்களே.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:44:03 ஆயிடுச்சுக்கு. ஒரு வேலை வாய்ப்பு செய்தி, இன்று காலை 9 மணி முதல் 1 மணி வரையிலும் திருவள்ளுவர் நகர், கென்னடி கார்டன், சாமிப்பிள்ளை தோட்டம், லூர்து நகர், மகாத்மா காந்தி வீதி, சூரியகாந்தி நகர், எழில் நகர், வசந்த நகர், தேவகி நகர், ஆர் கே நகர், சங்கரதாஸ் சுவாமிகள் நகர், செயின்ட் சிமோன்பேட், ஜெகராஜ் நகர், கருவடிக்குப்பம் ரோடு, வெள்ளவாரி ரோடு, கார்மேல் மடம், தெபேசான்பேட், விஸ்வநாதன் நகர், ரெயின்போ நகர், 9வது குறுக்கு தெரு வீதி, ஆதிபராசக்தி கோவில் சுற்றுவட்டார பகுதி ஆகிய பகுதிகளில் இன்று காலை 9 மணி முதல் 1 மணி வரையிலும் மின் விநியோகம் தடைபடும் என அறிவிக்கப்படுகிறது.

0: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
1: தெரியாது சார்.
0: கோரி மேடு
1: தெரியவே தெரியாது சார்.
0: கீழூரு, அரியூரு, பங்கூரு
1: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னா சார்.
2: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 மணிக்கு நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இது வணக்கம் மக்களே. நேரம் 7:51:32 ஆயிடுச்சு. இந்தியாவின் மறுமலர்ச்சியின் தந்தை என்று பரவலாக நினைவு கூறப்படும் ராஜாராம் மோகன் ராய் அவர்களின் பிறந்த தினம் இன்று. சதி ஒழிப்பில் முக்கிய பங்காற்றியதுடன் குழந்தை திருமணம் மற்றும் சதி அமைப்பிற்கு எதிராகவும் போராடின. சமூக சமத்துவத்திற்காக வாதிட்டவர்தான் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். அவருடைய பிறந்த தினம் இன்று.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 7:56 24 ஆயிற்றுக்கு. என்று கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, இன்று சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மைக்கான தினம் 2026, இந்த ஆண்டின் கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்காங்க, உள்ளூர் நடவடிக்கைகளால் உலகளாவிய தாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, மகேஸ்வரி ராஜேந்திரன் திருப்பூர்லேருந்து, வீராதுரை அரியலூர்லேருந்து, ராமகிருஷ்ணன் கொழுமைக்கொண்டான்லேருந்து, பாபு முள்ளக்காட்லேருந்து, பொன்னியம்மன் மேடுலேருந்து வன்னி கணேசன், செந்தில் முருகன் விலங்கம்பாடியிலிருந்து, எரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் ஹமீத், புலுவப்பாளையத்திலிருந்து அனந்தமுருகன், பிரபு வீரா ராஜபாளையம், அன்பு கெடார்லேருந்து, பெரிய வளையத்திலிருந்து ரவிச்சந்திரன், வீரமணி பாலன், கோவிந்தன் பேட்டிலிருந்து, இவங்க எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லலாம். உயிரியல் பன்முகத்தன்மைக்கான சர்வதேச தினம் இன்று உலகளாவிய கொண்டாடப்படுகிறது. பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கியத்துவம், அதன் பாதுகாப்பு மற்றும் பல்லுயிர் இழப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த நாள் அறிவிக்கப்பட்டது. காலநிலை மாற்றம், மாசு மற்றும் இயற்கை வளங்களின் அதிகப்படியான சுருண்டலால் ஏற்படும் பல்லுயிர் இழப்பை தடுத்தல் இந்த நாளின் நோக்கமாக உள்ளது. தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் மக்களே.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ராஜஸ்தான் செல்கிறார்.

இப்பயணத்தின் போது ஜோத்பூர் டெல்லி கண்டோன்மெண்ட், வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், சபர்மதி ஜோத்பூர் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில் சேவைகளை தொடங்கி வைக்கிறார். இந்தியாவின் சந்திராயன் 3 திட்டத்திற்கு இந்த ஆண்டிற்கான குடாட் ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ் விருதினை அமெரிக்க வான்வெளி தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி ஆய்வாளர்கள் நிறுவனம் வழங்கியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற ஏஐஏஏ அசன்ட் 2026 மாநாட்டில் இந்த விருதினை அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் குவாத்ரா பெற்றுக்கொண்டார். 8வது இந்தியா பிரான்ஸ் கடல்சார் ஒத்துழைப்பு கலந்துரையாடல் கூட்டம் நேற்று பாரிஸில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கடற்கொள்ளை, கடல்சார் தீவிரவாதம், போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோத மற்றும் கட்டுப்பாடற்ற வகையில் மீன்பிடித்தல் ஆகியவைக்கு எதிரான நடவடிக்கையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் மூளையாக செயல்பட்டவர்களில் ஒருவராக கருதப்பட்ட ஹம்சா புர்ஹான் நேற்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்று மேலும் இரு அமைச்சர்களுடன் விரிவுபடுத்தப்படுகிறது. விடுதலை சிறுத்தை கட்சியின் திண்டிவனம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு வன்னியரசு மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எம் ஷாஜகான் ஆகியோர் அமைச்சர்களாக இன்று பதவியேற்கின்றனர். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளும் வரும் 27 தேதி வரை மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:02.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கத்தோடு. இன்றைய நம்ம புதுவை நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா இங்கே ஸ்டுடியோல இருந்து. நேரம் 8:03:44 ஆயிட்டிருக்கு. சோ இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியை நமக்கு யார் வழங்க போறாங்க, எங்கிருந்து நமக்காக நிகழ்ச்சியை கொடுக்க போறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ.
3: Yes, good morning, Sangeeta. From Rainbow Puduvai, 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் இனிமையான அழகான காலை வணக்கம் உற்சாகத்தோட சொல்லிக் கொள்வது நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே அன்பரசி. சோ இன்னைக்கு நம்ம எங்க இருந்து நம்ம புதுவை ஷோ வந்து கேட்க போறோம் அப்படின்னு, அதாவது நீங்க கேட்க போறீங்க, நான் இருக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடாத்தூர் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல இருந்துதான் உங்களுக்கு நம்ம புதுவை ஷோவை நான் கொடுக்க போறேன். சோ இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இந்த ஊரை பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில இப்போ நம்ம கிட்ட பேச போறவர் யாருன்னா, காலையிலே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, வேன் வருதுமா அதுக்குள்ள நான் வந்து பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா பேசுறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. வணக்கம் ஐயா.
4: வணக்கம்.
3: உங்க பேரு? இளைய பெருமாள். அதான். ஓகே. இளைய பெருமாள் ஐயா, என்ன ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி போயிட்டு
4: இருக்கீங்க?
3: காதுகுத்தல். அப்ப இன்னைக்கு கெடா வெட்டி விழுந்திருக்கு. ஓகே, சூப்பர். சோ என்ன ஊருக்காக, என்ன ஊருக்கு போறீங்க? மேல்மலையில இருக்க போறீங்க. ஓகே. சோ இப்போ நீங்க சொல்லுங்க, இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா காலையில வந்து கிளம்பி உட்காந்துட்டீங்க, உங்க ஊரை பத்தி நீங்க சொல்லணும். சோ கொடாத்தூர் இதுதான் உங்க ஊருங்களா? கக்கிலப்பட்டு. ஆனா கொடாத்தூர் ஃபங்க்ஷனுக்காக நீங்க போறீங்க? ஓகே ஓகே. சோ சொல்லுங்க ஐயா, நீங்க உங்களுக்கு இப்போ சின்ன வயசுல இருந்து இந்த ஊரை பாத்துருப்பீங்க, பக்கத்து ஊருங்களா? ஓகே, கொடாத்தூருக்கு பக்கத்து ஊர். அப்போ இந்த ஊர்ல

0: என்னென்னலாம் மாற்றம் இருக்கு, இந்த ஊரை பத்தி ஒரு சில விஷயங்கள் எங்களுக்காக சொல்லுங்க.
1: மாற்றம் தான், அவங்க வேலைக்கு போயிருக்கிறாங்க, கட்டிட வேலை அதான் மற்ற விவசாயம் தான்.
0: அப்போல முன்னாடி எல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இங்க விவசாயம் தான் முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிருக்கீங்க. என்னென்ன பொருள் எல்லாம் இங்க பயிர் வைக்கிறாங்க?
1: கரும்பு, நெல்லு, மல்லாட்டை,
0: இதுதான்
1: அதிகமா
0: நிறைய பொருட்கள் வந்து பயிர் வச்சிட்டு இருந்தாங்க. கொடாத்தூரை சுத்தி இருக்கக்கூடிய ஊர்லாம் என்னென்ன அப்படின்றத
1: சொல்லுங்க. சேத்தாம்பட்டம், கோலாபாளையம், சோரப்பட்டு, வெள்ளிப்பட்டு, கல்சிரம்பட்டு, இப்படி வந்தா மலைவெளி, முற்றாம்பட்டு, காயிரிப்பட்டு, திருக்குளூர், செட்டிப்பட்டு, திருவகரை, கொடுப்பூர்.
0: ஓகே, இந்த ஊரை சுத்தி நிறைய இருக்கு. திருவக்கரையெல்லாம் உங்களுக்கு இங்க இருந்து பார்க்கணும். நீங்க வெள்ளியனூர்லாம் எவ்வளவு தூரம்? இப்போ இங்க வந்து ஒரு மெயின் ரோட்லயே இருந்தாலுமே ஒரு சின்ன ஊரா இருக்கிறதுனால எல்லா பொருட்களும் இங்க வந்து கிடைக்குங்களா உங்களுக்கு? திருக்கனூர்ல போய் எல்லா பொருளுமே வாங்கி நீங்க திருக்கனூர் எவ்வளவு தூரம்? 3 கிலோமீட்டர். ஓகே, அப்ப உங்களுக்கு எல்லா பொருட்களுமே அங்கேயே கிடைச்சிடும். சரி, ஓகேங்க ஐயா. இப்ப வந்து நீங்க பொருட்கள் எல்லாமே திருக்கனூர்ல போய் வாங்குறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப மத்த இந்த மருத்துவம், பள்ளி, கல்லூரி இந்த மாதிரி வசதிகள்லாம் இங்க என்னென்ன இருக்கு? அரசாங்க கட்டிடங்கள்லாம்
1: என்னென்னலாம் இருக்கு? அரசாங்க கட்டிடம் வந்து பெரிய ஹாஸ்பிட்டல், அதுல இருக்க மணல் இருக்கு, அதான் தெரிஞ்சது. இந்த குழந்தைகளுக்கு அனுப்பினா சின்ன ஹாஸ்பிட்டல், ஒரு
0: ஆரம்ப சுகாதார நிலையம்,
1: ஸ்கூல், 12 ஸ்கூல்
0: இங்க இருக்குங்களா கொடாத்தூர்ல? ஓகே,
1: இந்தாண்ட போனா பிரைவேட் கான்வென்ட் தான் அதிகமா இருக்கு, 10
0: அங்க போயிட்டு கல்லூரி எல்லாம் அங்க போய் படிச்சுக்கலாம்.
1: கல்லூரி வந்து மணல் இருக்கு, மதுரை போவாங்க.
0: படிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க சுத்தி சுத்தி வந்து கல்வி வசதி நிலையங்கள்லாம் உங்களுக்கு வந்து இருந்துட்டு இருக்கு, மருத்துவ வசதியுமே வெளியில இருக்கு. சரிங்கய்யா, இப்ப நீங்க சொல்லுங்க, சின்ன வயசுல வந்து நீங்க விளையாடின இதெல்லாம் என்னென்னலாம் விளையாடுவீங்க?
1: அதுக்கு அதான் மத்த எதுவும் இல்லை.
0: விளையாட்டுல போயிடுச்சு.
1: இப்ப நீங்க ஒரு முக்கியமான ஒரு இடத்துல போய் ஏதாவது உங்க ஊர்ல இந்த மீன் பிடிக்கிறது அந்த வசதியில விளையாடுறது வந்து சாப்பாடு போவோம், போட்டு அது மாசத்துல 2-3 நல்ல மாதிரி கூழ் தான் கம்ம இருக்கும்.
0: இப்ப கூழே வந்து நம்ம சாப்பிட மாட்டேங்க, அப்ப ஆரோக்கியமா சாப்பிட்டு இல்லீங்களா? சரி, ஓகேங்க ஐயா, நிறைய விஷயங்கள் எங்களுக்காக வந்து பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இத பத்தி எல்லாம் பேசுவீங்களா? விளையாடினது இப்ப வரைக்கும் சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு
1: ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? சொல்லுங்க, பசங்க
0: அதிகமா

0: அங்க போனை வந்து பாக்குறோம். சோ அப்படி இருக்க வந்து என்ன சொல்றீங்க இப்போ இருக்கிற
1: ஜெனரேஷன்? அதுதாங்க போன் மூவாச்சு போனதான் வச்சுக்கிறாங்க.
0: நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அது மூலமா.
1: முன்னாடி
0: எல்லாம் நீங்க பேசுறதுக்கு வந்து நேர்லதான் போய் பாக்கணும் அப்படின்னு, போன் வந்து சீக்கிரமா உங்களால பாக்க முடியாது இல்லீங்களா? ஓகே, சோ அதை வந்து கரெக்டா நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா, உங்கள்ட்ட பேசுனது ரொம்ப வெரி சந்தோஷம், நன்றி. எஸ் மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து கொடாத்தூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம், அழகான ஒரு கிராமத்துல இருந்துதான் நம்மளுடைய ஷோவை பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஊரை பத்தி இங்கிலீஷ் மக்கள் என்னென்ன விஷயம்லாம் சொல்றாங்க அப்படின்றதுலாம் நம்ம தொடர்ந்து இவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருந்த FM Rainbow புதுவை 102.8. Oh,

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: 4 degrees above normal, which paralyzed life in the city. Prayagraj was not far behind, with temperature reaching 46.6 degrees, 5 degrees above normal. Varanasi recorded 45.6 degrees Celsius. State capital Lucknow also experienced the hottest day of this season, with mercury rising to 43.6 degrees, 5 notches above normal. People are having sleepless nights also because of mercury reaching 30 degrees in night. Met department has warned about severe heat wave in some parts of the state. Sushil Chandra Tiwari, Akashwani News, Lucknow.
1: In IPL cricket, Gujarat Titans defeated Chennai Super Kings by 89 runs at the Narendra Modi Stadium in Ahmedabad last night. With this, CSK were officially eliminated from the season of IPL after finishing the league stage with just 12 points. Chasing a target of 230 runs set by Gujarat Titans, CSK were bundled out for just 140 runs in 13.4 overs. Shivam Dubey was the top scorer with 47 runs. For Gujarat Titans, Mohammad Siraj, Rashid Khan and Kagiso Rabada took 3 wickets. Siraj was adjudged player of the match. Today, Sunrisers Hyderabad will take on Royal Challengers Bengaluru at the Rajiv Gandhi International Stadium in Hyderabad at 7:30 p.m. And now, for a look at today's newspapers, it's over to Sarabjit.
2: Thank you, Pramod. Explore alternative energy sources, PM tells government amid West Asia crisis, headlines the Indian Express, while the Hindustan Times headlines reforms, delivery, West Asia in focus as PM meets ministers, and the Statesman headlines PM Modi chairs high-level governance review meeting amid global concerns. The Asian Age headlines, first coalition government in Tamil Nadu in 74 years, 23 join cabinet, while the Times of India says Vijay expands Tamil Nadu cabinet with 7 Dalit ministers, Congress back in government after 59 years. Almost all newspapers carry the story of the India-Africa-Delhi summit being postponed due to the Ebola crisis. The Tribune headlines, Ebola scare delays India-Africa summit. Most papers cover the story of Hamza Burhan, a key figure linked to the 2019 Pulwama attack, which killed 40 CRPF jawans being shot at in POK. The Hindu, in its editorial titled Castaway, writes that people must have the option to state they are casteless in the census. The paper adds that the Supreme Court was not wrong to dismiss a petition that sought to stall the caste census, which is part of the ongoing Census 2027. The Chief Justice of India remarked that any government of the day must know how many people are backward and how many need welfare. And finally, the Statesman on its front page says, ahead of Nautapa, planes simmer, but some respite around May 29th. And with that, it's back to you, Pramod.
1: Thank you. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to hold talks with President of Cyprus, Nikos Christodoulidis, in New Delhi today. First International Big Cat Alliance Summit, scheduled to take place in New Delhi on the June 1st, postponed. Railway urges passengers to remain alert and immediately report any suspicious activity or individual on railway premises on helpline number 139. Calcutta High Court orders setting up special team of CBI to probe hushing up charges in RG Kar rape murder case. Pulwama terror attack mastermind Hamza Burhan killed by unknown gunmen in Pakistan-occupied Jammu and Kashmir. U.S. Secretary of State Marco Rubio says Washington is ready to sell as much energy as India is willing to buy. And with that, we end the morning news. Have a nice day.
3: Akashwani Puducherry. Neram 8 mani 30 nimidam 5 nodigal.
4: Appappa பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
5: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள்.

0: உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: நம்ம புதுவை நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிட்டு இருக்காங்க ஆர்ஜே அன்பரசி கொடாத்தூர் அப்படிங்கிற ஏரியால இருந்து. 8:31:27 ஆயிட்டு இருக்கு. சோ இப்ப நம்ம கூட யார் யாரெல்லாம் பேசிருக்காங்க அப்படிங்கறத அவங்க கிட்டே கேட்கலாம்.
2: அண்ணன் தம்பிகள் ரெண்டு பேர் வந்து ஒரு நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம பேச போறோம். ஆக்சுவலா அவங்க வந்து அவங்க ஸ்கூல் லைஃப்லாம் வந்து நிறைய நம்ம கூட ஷேர் பண்ணிட்டாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா பேசிருக்கோம்னா அப்படின்னு சொன்ன, ஓகேமா பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு அண்ணன் தம்பிங்கள் இவ்வளவு கொஞ்சம் ஒரு பாண்டிங்கா நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போதே இப்ப நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம் அண்ணா.
3: வணக்கம்.
2: உங்க பேரு?
3: பெருமாள்.
2: ஓகே. வணக்கம் தம்பி அண்ணா.
3: வணக்கம்.
2: உங்க பேரு?
3: பேரு கிருஷ்ணமூர்த்தி.
2: ஓகே. சோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
3: இப்போ மளிகை கடை வச்சிருக்கோம்.
2: நீங்க மளிகை கடை வச்சிருக்கீங்க?
3: இதுக்கு முன்னாடி வந்து டைலரிங் வேலை இருந்தோம். இப்போ அப்போ நல்ல எல்லாமே இப்ப எல்லாம் ரெடிமேடா
2: கத்துக்கிட்டீங்க?
4: திருவண்ணாமலையில
2: நீங்க இருக்கீங்க? அப்ப ரெண்டு பேரும் வந்து தொழில் அதிபர்களா வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கு?
4: 20 வருஷத்துக்கு முன்னாடி கொங்கூர் எங்களுக்கு வந்து தக்கிலப்பட்டு நாங்க இப்ப ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடம் வரணும்னாக்கா எங்க ஊர்ல வந்து நான் படிக்கும் போது 1வது 2வது 2 ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் இருந்தது. அதுக்கப்புறம் மேல வரணும்னா 3வது 4வது 5வது வரைக்கும் கொடாத்தூர்ன்ற ஊருக்கு தான்
2: வரணும். இந்த ஊருக்கு தான் வரணும்.
4: இந்த ஊருக்கு தான் வரணும். அதுக்கப்புறம் வந்து
3: அங்க இருந்து 2-3 கிலோமீட்டர் நடந்துதான்
2: வரணும். நடந்து வரணும்.
3: ஆமா.
2: கிடையாது.
4: அவங்க டூ வீலர் எடுத்து வந்துருவாங்க. ஒரு சில பேர் கார் வச்சிருக்கவங்க வராங்க. ஒரு சில பேர் இன்னமும் நடந்து வரவங்க இன்னமும் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது எதுவா இருந்தாலும் திருப்பனூர் வரணும். சிட்டி மாதிரியாது பாண்டிச்சேரி வரணும்.
2: ஓகே. சோ இப்போ இப்படிதான் வந்து இன்னமும் உங்க ஊரு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஓகே. சோ அதுக்கு வந்து அடுத்தடுத்து நடவடிக்கைகள் போயிட்டு இருக்குங்க இல்லையா? எடுத்திருக்கீங்க?
4: வரல கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்குது.
3: இந்த மண்ணாடிப்பட்டு தொகுதியில ரொம்ப பின்தங்கிய கிராமம் வசதியெல்லாம் இல்ல. ஹாஸ்பிட்டல் கிடையாது.
4: போக்குவரத்து கொஞ்சம் நெரிசல் இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்கு. ஹைவே நல்லா இருக்கு. ஃப்ரீயா இருக்கு. அப்புறம் திருவிழாக்கள்லாம்
2: என்னென்ன கோவில் இங்க இருக்கு?
4: வந்து செங்கழனி அம்மன் கோவில் இருக்கு கொடாத்தூர்ல. அப்புறம் இந்த முத்துராம்பட்டுன்ற இடத்துல ரோட்டு வாசல வந்து ஒரு காளி கோயில் இருக்குது. அந்த காளி கோயில் என்னன்னா சித்ரா பௌர்ணமிக்கு நல்ல விசேஷமா
3: இருக்கும். பூஜை நடக்கும்
4: கொஞ்சம் அதிகமா.
3: சித்ரா பௌர்ணமியில நல்ல பால் கூட எடுக்கிறது நல்ல விசேஷமா இருக்கும். அந்த கிராண்டா இருக்கும் பண்ணுவாங்க.
4: பாண்டிச்சேரி மாநிலத்தை சேர்ந்தது, முத்துராம்பட்டு வந்து தமிழ்நாடு கண்டமங்கலத்தை சேர்ந்தது. இது ரெண்டு

0: ரெண்டுக்கும் ஜாயின் ஆன மாதிரி செங்கல்லியம்மன் கோயில் வந்து அந்த கோயிலோட சிலை அமைப்பே வந்து ரெண்டு ஸ்டேட்லயும் ரெண்டு மாநிலத்தையும் சேர்ந்து உள்ளடக்கிற மாதிரி சிலை கட்டிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப வருஷம் பழசு ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் நினைக்கிறேன். இது திருவிழாவும் நடக்குது, நல்ல திருவிழா நடக்குது. ரெண்டு தரப்புக்காரங்களும் இந்த பாண்டிச்சேரிக்காரங்க தமிழ்நாட்டுக்காரங்க ரெண்டு பேருமே வந்து அங்க நல்லா விசேஷமா பண்றாங்க. இந்த பாகுபாடுலாம் இல்ல, நல்லா இருக்கு கோயில், நல்லா இருக்கு. இது வேற எங்கேயுமே பாக்காத அளவுக்கு அந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்.
1: சிறப்பா பண்ணிருக்கீங்க திருவிழாக்கள்.
0: வருவோம் கண்டிப்பா வருவோம்.
1: இப்ப நான் முன்னாடி பேசினவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கைக்கிளப்பட்டுல இருந்தவங்க தான் நான் பேசினேன். இப்ப நீங்களும் கைக்கிளப்பட்டுதான், ஆனா கொடாத்தூர் மக்களை தான் நான் அடுத்து தேடிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகேண்ணா. நீங்க வந்து உங்க உங்க ஊர்ல இருந்து அதிகமா இங்க தேவைக்கு இங்க வரீங்க?
2: வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்கணும், விசேஷத்துக்கான பொருள் வாங்கணும்னாலும் பக்கத்துல திருக்குனூர் சிட்டி இருக்கு, திருச்சி, அங்கதான் வந்து பொருளை வாங்கணும். சினிமா தியேட்டர் அங்கதான் இருக்கு.
0: திருக்குனூர் கொஞ்சம் பக்கம்.
1: இப்போ என்ன மாற்றங்கள் அப்படின்றத பத்தி எல்லாம் நீங்க சொல்றீங்க. இங்க கொடாத்தூரை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து முக்கியமான தொழிலா நடந்துகிட்டு இருக்கு?
0: கொடாத்தூர் பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான்
2: பாத்தீங்கன்னா, நெல் பயிர் வைக்கிறாங்க, கரும்பு பயிர்,
0: வாழை,
2: சவுக்கை,
0: சவுக்கு
2: இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. செழிப்பா இருக்கும்.
1: தண்ணி வந்து பாத்தோம்னா இங்க சங்கராபரணி ஆறு,
2: வருஷத்துக்கு ரெண்டு முறையாவது ஆத்துல தண்ணி வந்துடும், எட்டாம் மாசத்துலயே வந்துடும்.
1: நினைவுகள் ஏதாவது சொல்லுங்க. விளையாடுனது இல்ல
0: கைகிளப்பட்டுல இருந்து நாங்க கொடாத்தூருக்கு ஸ்கூலுக்கு தான் வரணும். அப்படின்னும் போது நாங்க கைகிளப்பட்டுல இருந்து நடந்து வரும்போது அந்த ஏரிக்கர ஓரமும் ஒரு ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்து பக்கமா நடந்து அந்த ஏரிக்கர ஓரமே வருவோம். அந்த ஏரியில தண்ணி நிறைய இருக்கும், அதுல அரிஞ்சி அந்த தாமர செடி எல்லாம் இருக்கும். அந்த தாமர காயெல்லாம் பத்திருக்கோம். ஆமா, அது மாதிரி. அப்புறம் அந்த புளிய மரம் நிறைய இருக்கும். அந்த புளி அந்த காயெல்லாம் பறிச்சு அங்க
1: வச்சுக்கவே
0: நடந்து வரும்போது
1: ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாம் ஊரை பத்தி பகிர்ந்துகிட்டு இந்த ரொம்ப இன்னும் வந்துட்டு கொடாப்பூர் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்துல இருந்து நம்மளுடைய ஷோ வந்து பண்ணி இன்னும் சில விஷயங்கள் இங்க இருக்க ரெயின்போ புதுவை புள்ளி.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வளர்ச்சி.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களே. நம்ம புதுவை நிகழ்ச்சி 8:44:39 இன்னைக்கு நம்ம ஷோவை நமக்காக வழங்கிட்டு இருக்காங்க ஆர்ஜே அன்பரசி. கொடாதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து தொடர்ந்து யார் யாரெல்லாம் அவங்க கூட பேசிருக்காங்க அப்படிங்கறத கேட்கலாம். ஹலோ,
1: வரும்போது பார்த்தா ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்கு. அந்த மரமே வித்தியாசமா, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சோ அதை பத்தி எல்லாம் நம்ம பேசலாம். இங்க ஒரு 3 இளைஞர்கள் நின்றுட்டு அந்த மரத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்களா இல்ல எதை பத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. ஓகே ப்ரோ, இந்த மாதிரி நான் வந்து எஃப்எம் ரெயின்போல இருந்து வந்திருக்கேன், நம்ம புதுவை ஷோக்கு உங்க ஊரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, ஓகே சொல்லிடலாமே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். ஹாய் ப்ரோ, வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேரு?
2: கார்த்திக்.
1: கார்த்திக், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: எலக்ட்ரிஷியன் பிளம்பர்.
1: எலக்ட்ரிஷியன் பிளம்பிங், ஓகே சூப்பர். சோ எப்படி கத்துக்கிட்டீங்க இந்த வேலையை?
2: குரு ஒருத்தர் இருந்து அவரு கூட ஒரு 3 தான் வேலைக்கு போனேன். அவர்கிட்ட இருந்து அவரை பார்த்து கத்துக்கிட்டேன்.
1: இப்ப நீங்களே குரு ஆயிட்டீங்களா?
2: நானே குரு
1: ஆயிட்டேன். நிறைய ஜாப் எல்லாம் எடுத்து
2: பண்ணிட்டு
1: ஊர்ல கொடாத்தூர்ல வந்து ஃபேமஸான ஒரு பிளம்பிங் எலக்ட்ரிக்கல்.
2: ஆமா,
1: ஓகே. சோ இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களுடைய ஊர் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இல்ல என்ன?

0: வளர்ச்சி இருக்கு, இல்ல உங்க ஊர்ல உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா எது சொல்வீங்க? விவசாயம். குட், நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: ஆமா பண்ணிட்டு.
0: சூப்பருங்க, வேற லெவல். என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நம்ம நெல்லு தான் போடுவோம்.
0: மாற்றங்கள் உங்க ஊர்ல இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுங்க கார்த்திக். ஓகே, ஹாய், உங்க பேரு?
1: என் பேர் பரணி.
0: ஓகே பரணி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் கேபிங் மேன்ல வர்க் பண்றேன்.
0: ஓகே, வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஊர்ல உங்களுக்கு பிடிச்ச இடம்னா என்ன சொல்வீங்க?
1: எங்க ஊர்ல பிடிச்ச இடம்னா மெயின் ஜங்ஷன் பந்தவெளின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எல்லாரும் கூடி நின்னு பேசுவோம்.
0: ஓ வாவ்,
1: அங்க ஜாலியா இருப்பாங்க. அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தனித்தனியா நின்னு பேசிட்டுப்போம்.
0: ஓ, அப்ப இன்னும் கொஞ்சம் உள்ள போணுமா?
1: ஆமா, இந்த ஜங்ஷன் உள்ள இருக்கு.
0: ஸ்கூல் பேக். ஓகே, இப்ப எத்தனாவது வரைக்கும் உங்க ஸ்கூல் இருக்கு?
1: 10th வரைக்கும் இருக்கு.
0: 10th வரைக்கும் இங்க ஸ்கூல் இருக்கு. ஓகே, சோ இப்ப இங்க வந்து ஸ்கூல் இருக்கு, அப்புறம் செங்கழனி ரமன் கோவில்னு சொன்னாங்க. இப்போ உங்க ஊருக்கு வந்து பஸ் வசதி அதெல்லாம் எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கு. எந்த பஸ் எல்லாம் பஸ்
0: இங்க மெயின் ரோட்லயே இருக்கு அப்படிங்கறதால
1: விழுப்புரம் டு பாண்டி எல்லாமே இருக்கு. பஸ்ஸுக்கு எல்லாம் பிரச்சனையே இல்ல. எல்லா போக்குவரத்து வசதியும் இருக்கு இங்க. பெட்ரோல் வந்து எல்லாமே இங்க இருக்கு.
0: நாங்க
1: போய் எந்த இதுவும் ஹெல்ப்
0: தேடவே வேண்டாம். நாங்க மெயின்ல இருக்கோம், நாங்க தான் ராஜா அப்படின்ற மாதிரி. ஓகே, சோ நீங்க வந்து சின்ன வயசுல பார்த்து உங்க ஊருக்கும் இப்ப பாக்குறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றத பத்தி?
1: இங்க நல்லா படிப்பு டேலண்ட் பசங்களுக்கு எல்லாமே ஆயிடுச்சு. அதனால நான் அவங்க வீட்டுல இருந்து எல்லாருமே
0: புதிய
1: மாற்றத்தை
0: ரொம்ப சந்தோஷம்ல, ஊரோட சேர்ந்து எல்லாரும் வளருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஓகே, இப்ப இங்க அது மாதிரி ஏதாவது கோச்சிங் அந்த மாதிரி எல்லாம் நீங்க தனியா பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: இல்ல பசங்க இளைஞர் ஃபுல்லாவே
0: பொறுப்பாளிகளா இருப்பாங்க போல இருக்க உங்க ஊர்ல. ஓகே, சரி, சூப்பர். சோ இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இங்க ஃபங்க்ஷன் நடக்கிறது இல்ல, அந்த மந்தை வெளியில ஏதாவது விளையாட்டு அந்த மாதிரி பண்ணுவீங்களா? என்னென்ன பண்ணுவீங்க?
1: இப்ப வந்து பொங்கல் நிகழ்ச்சினா வச்சுக்க, பொங்கல் அன்னைக்கு புதிய அடிக்கிற போட்டி, பாக்ஸ் போட்டி, லேடிஸ் அதிகமா நடக்கும். நல்லா இருக்காது.
0: ஆனா நடத்தி வைக்கிறது நீங்க, அவங்களுக்கு வந்து
1: நாங்களும் பண்ணுவோம்.
0: விழா ஏற்பாடுகளை நீங்க செஞ்சு பெண்கள் வந்து வீட்லயே இருக்காங்கன்றதுனால
1: அவங்கதான்.
0: இந்த பசங்களுக்கு இப்ப பாய்ஸ்க்கு வந்துட்டு இந்த கபடி
1: மாதிரி அதிகமாக நம்ம ஊர்ல
0: அதிகமாக்கோம்.
1: அவங்க
0: எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்க ஊருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி உங்க ஊர் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரீனிஷா இருக்கு. எல்லார் வீட்லயும் பாருங்களேன், பலாமரம், மாழ மரம், எல்லாம் பழ மரங்கள் நிறையவே இருந்துட்டு இருக்கு.
1: கிராமம் தாங்க
0: யாருக்குமே
1: புதுசா யாரும் அவங்க வந்து இங்க வந்துடல, பழகப்பட்டவங்க இங்க இருக்காங்களே.
0: ஓகே ஓகே,
1: அவங்களுக்கு தெரியும் என்னென்ன வச்சா இங்க இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் அதை வச்சிருக்காங்க. இந்த மண்ணில் விளையிற பழத்துல வந்து எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு போகக்குள்ள ரெண்டு பழம் தான் கொடுப்பாங்க.
0: அப்படியா? சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ சோ மச். அண்ட் உங்க ஊர்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஒரு இன்ஸ்டரா ஏரிக்கரை?
1: ஏரிக்கரை.
0: ஓகே, எங்க இருக்கு? இங்க இருந்து எவ்வளவு தூரம்?
1: ஒரு
0: 100 மீட்டர், 50 மீட்டர்.
1: அல்லி தாமரை, ஒயிட் தாமரை, கையாலே

0: நீங்க அந்த இடத்த போயிட்டு பாருங்க. சென்ட்ரல் ஏறி
1: என்னடா
0: நிலம், என்னடா நிலம், சென்ட்ரல்
2: காமிக்கிற மாதிரி
0: கூட்டிங் பேசா இருக்கும். கண்டிப்பா நீங்க
2: இன்னைக்கு நம்ம கொடாத்தூர் பகுதியில இருந்துதான் லைவ் ஸ்டோக் பண்ணிட்டு இருந்தோம். கண்டிப்பா கொடாத்தூர் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, கண்டிப்பா இந்த ஷோ கிட்ட என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் உங்க எல்லாரையும் உங்க வீட்டுக்கே நான் கூட்டு போய் விட்டுறேன். அப்படியே நீங்க தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்க. அதுவரை மீண்டும் இதே போல ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே அன்பரஸ்தி. தேங்க்யூ அண்ட் பாய்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிர் ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: நேரம் 8:55, 18 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார், புத்தி கூர்மை உள்ள ஒரு மன்னர். பொதுவாக மன்னர்களுக்கு சந்தேகம் வந்தால் சபையில் உள்ள சான்றோர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தானே வழக்கம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, மற்றவங்களுக்கு சந்தேகம் வந்தால் மன்னர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அது மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெரியவர் ஒரு நாள் வந்தார். அவர் கையில் 3 பொம்மைகள் வச்சுருந்தார். 3 ஒரே மாதிரி பொம்மைகள்,

0: கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியல. ஏது இந்த பொம்மைன்னு கேட்டார் மன்னர். எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தங்கிட்ட இருந்து இதை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். நான் தான் அவன்கிட்ட இந்த பொம்மையை செஞ்சு கொடுக்க முடியா கேட்டுக்கிட்டேன். அவன் ரொம்ப புத்திசாலி, அவன் தான் இதை செஞ்சு கொடுத்தான். ஆனால் அதில் ஒரு சிக்கல் அப்படின்னார். என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கார் இவர். நான் அவன்கிட்ட கேட்டது மூணு விதமான பொம்மைகளாக இருக்கணும்னு கேட்டேன். அவன் என்னடான்னா மூணு ஒரே மாதிரியாக செஞ்சு கொடுத்துட்டான் அப்படின்னார். அவங்கிட்டே கேட்குறது தானே அப்படின்ட்டுருக்கார் இவர். கேட்டேன், அவன் என்ன சொல்கிறான்னா இது மூணும் ஒரே மாதிரி பொம்மை கிடையாது, மூணும் மூணு விதம், ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் இருக்குது. இந்த மூணு பொம்மையும் மூணு விதமான நண்பர்களுக்கு உதாரணங்கள் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல, அதுதான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னார். சரி, அந்த பொம்மைகளை இப்படி கொடுங்கோ அப்படின்னு வாங்கினார் மன்னர். எடுத்துக்கிட்டு உள்ளே போனார். கொஞ்ச நேரம் கழித்து வெளியில் வந்தார். அதுக்கப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, அவன் சொன்னது சரிதான், மூணும் மூணு விதம்தான். இது இருக்குதே முதல் பொம்மை, இது வந்து உத்தமமான நண்பனுக்கு உதாரணம். இந்த ரெண்டாவது பொம்மை வந்து இது வந்து மத்தியமமான நண்பனுக்கு உதாரணம். அந்த மூணாவது பொம்மை இருக்குதே அது வந்து மோசமான நண்பனுக்கு உதாரணம். இதை செஞ்சவன் உண்மையிலேயே பெரிய அறிவாளி தான் அப்படின்னாராம். வந்தவருக்கு ஒன்றும் புரியல, பார்த்தா ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு அவன் குழம்பி போய் நிற்கிறான். இப்போது அந்த மன்னர் வந்து விளக்கம் கொடுக்குறார். அந்த மூணு பொம்மையையும் எடுத்து முன்னாடி வச்சார். ஒரு மெல்லிய கம்பியை கையில் எடுத்தார். அந்த முதல் பொம்மை காதில் விட்டார். கொஞ்சம் தூரம் உள்ளே போய் அப்படியே நின்றுட்டுது அந்த கம்பி. அப்புறம் ரெண்டாவது பொம்மை காதில் அந்த கம்பியை விட்டார். அந்த கம்பி என்னாச்சுன்னா அப்படியே அது வாய் வழியாக வெளில வந்தது. மூணாவது பொம்மை காதில் கம்பியை செலுத்தினார். அது நேராக இன்னொரு காது வழியாக வெளியில் வந்தது. இப்போ இந்த முதல் வகை இருக்குதே அது மாதிரியான நண்பர்கள் எப்படி தெரியுமா? நம்ம கஷ்டத்தை அவங்கக்கிட்ட சொன்னால் பேசாமல் கேட்டுக்குவாங்க. வெளியில் அதை யாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. வெளியில் தெரியாமல் நமக்கு உதவி பண்ணுவாங்க. செஞ்சுட்டு அதை நான் தான் செஞ்சேன்னு சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க. அதுதான் கம்பி ஒரு காது வழியாக போய் உள்ளேயே நின்றுட்டுது. ரெண்டாவது பொம்மையில் கம்பி என்னாச்சு? ஒரு காது வழியாக போய் வாய் வழியாக வெளியில் வருது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட வந்து நாம் கஷ்டத்தை சொன்னால் அதை அவங்க நாலு பேர்கிட்ட போய் சொல்லி நமக்காக உதவி கேட்பாங்க. நமக்குன்னு கேட்டு வாங்கி அதை நம்மகிட்ட கொண்டுகிட்டு வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்து மத்தியமமான நண்பர்கள். மூணாவது பொம்மையில் ஒரு காது வழியாக செலுத்துகிற கம்பி இன்னொரு காது வழியாக வெளியில் வந்துடுது. இது மாதிரியான நண்பர்கள்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொன்னால் அவங்க காது கொடுத்து கேட்குறது மாதிரி நடிப்பாங்க. அப்படியே இன்னொரு காது வழியாக அதை வெளில விட்டுருவாங்க. அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இதுதான் இந்த பொம்மைகளுக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாராம் மன்னர். படிக்கிற பிள்ளைங்கள்லேயும் இது மாதிரி மூணு வகை உண்டு. சில பேர் காதால் வாங்கி மனசில் வச்சுக்குவான். சில பேர் காதால் வாங்கி பேனாவால் எழுதி விடுவான். சில பேர் ஒரு காதால் வாங்கி இன்னொரு காதால் வெளியில் விட்டுருவான். ஒரு பையன் வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது தலையை வேகமாக ஆட்டி ஆட்டி கேட்பானான். ஏண்டா இப்படி தலையை இப்படி ஆட்டுற அப்படின்னு கேட்டிருக்கான் பக்கத்தில் இருந்தவன். தலையை ஆட்டினா தாண்டா ஒரு காது வழியாக உள்ளே போகிறது, இன்னொரு காது வழியாக வெளியில் வேகமாக வெளில போகும் அப்படின்னு அந்த பையன்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். சீர்திருத்தவாதியும் எழுத்தாளருமான ராஜா ராம் மோகன் ராயின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தினார். பிரம்ம சமாஜத்தை நிறுவியதன் மூலம் சமூகத்தில் நிலவிய மூட நம்பிக்கைக்கு எதிராக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் ராஜா ராம் மோகன் ராய் என்றும், கல்வி, சமூக சீர்திருத்தம், பொது நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளில் அவர் அளித்த பங்களிப்பு நவீன இந்தியாவின் அடித்தளத்தை வலுப்படுத்தியுள்ளது என்றும் அமைச்சர் தமது சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார். மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையிலான உயர்மட்ட பாதுகாப்பு ஆய்வுக் கூட்டம் புதுடெல்லி ரயில் பவனில் நேற்று நடைபெற்றது. ரயில் பயணிகள், ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ட்ரோன்கள் மற்றும் கண்காணிப்பு கேமரா அமைப்புகள் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப கருவிகளின் பயன்பாடு தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது.

மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு சூழலை மேம்படுத்துவது குறித்து இன்று மத்திய சமூக நீதி அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மெய்நிகர் நிகழ்ச்சியை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் தொடக்கி வைக்கிறார். மூத்த குடிமக்களுக்கான ஜீவன் செயலியும் முதியோர் சேவை துறையினர் குறித்த தகவல்கள் அடங்கிய சதாயோ ஆன்லைன் தகவல் பலகையும் இந்நிகழ்ச்சியின் போது வெளியிடப்படுகிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இளநிலை நூலக உதவியாளர் மற்றும் காட்சி கூட உதவியாளர் பணியிடங்களுக்கான ஒருங்கிணைந்த உயர்நிலைத் தேர்வு அனைத்து 4 பிராந்தியங்களிலும் 59 மையங்களில் வரும் 31 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. தேர்வர்கள் இதற்கான தேர்வுக்கூட அனுமதி சீட்டை இன்று முதல் புதுச்சேரி அரசின் அதிகாரப்பூர்வ ஆள் சேர்ப்பு இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ஹைதராபாத்தில் இன்று இரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழியினே விருப்பம் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே ரத்னா. நேரம் 9:34. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்க விருப்பமான பாடலை கேட்க 7598510505 என்ற எண்ணுக்கு உங்களுடைய விருப்பமான பாடலை நீங்க கேட்கலாம். இப்ப பாடல் கேட்கலாம். சிங்கம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து பெரிய லிஸ்டே போட்டு அமைச்சிருக்காங்க. யார் எங்க இருந்து அப்படின்னா, வாரியங்காவல் இருந்து கதிரவன், வசந்தி, கொலஞ்சிநாதன், மணிசேகரன், திருச்சி குமரநகர்லேருந்து லக்ஷ்மி, முத்தரசநல்லூர்லேருந்து நவீன் சுந்தர், வில்லிவாக்கத்திலிருந்து குபேந்திரன், மலைக்குடிப்பட்டியிலிருந்து சண்முகம், திட்டக்குடியிலிருந்து செல்வராசு, தாராசுரத்திலிருந்து கைலாசம். இவங்க எல்லாருக்குமான பாடல் சிங்கம் படத்திலிருந்து நேர்களை தொடர்ந்து கேளுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது இனிய வழி இணைய விருப்பம்.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை நோட் 2.8 இணைய வழியினை இருவருக்கும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:42 நொடிகள் ஆயிட்டு இருக்க. பாடல் கேட்கலாம், மன்மதன் திரைப்படத்துல இருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க ராமகிருஷ்ணன் கோழமை கொண்டால இருந்து. அவங்களுக்கான பாடல் இதோ தொடர்ந்து கேளுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை நோட் 2.8 இணைய வழியின் இருவருப்பும்

ரெயின்போ புதுவை 102.8 இது இனிய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:14:33 லைட்ரிக்கன் பாடல் கேட்கலாம். நினைவு சின்னம் திரைப்படத்துல வந்து இந்த பாடல விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க மந்திரமூர்த்தி நகர்கோவில் இருந்து. அவங்களுக்கான பாடல் இதோ

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இனிய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் கேட்கலாம். துல்லாத மினிமம் துல்லும் திரைப்படத்துல இருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க முல்லக்காட்டுல இருந்து பாபு. அவங்களுக்கான பாடல் இதோ.

ரெயின்போ புதுவை 102.8 இனிய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:25:23 ஆயிடுச்சு. பாடல் கேட்கலாம். எங்கேயும் காதல் திரைப்படத்தில இருந்து இந்த பாடல விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க ஆண்டிப்பட்டிலிருந்து ஆராதனை. அவங்களுக்கான பாடல் இதோ.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 இனிய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் கேட்கலாம், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படத்துல இருந்து இந்த பாடல விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. கோவை பூதூர்ல இருந்து சிவசுப்பிரமணியன் அவங்களுக்கான பாடல் இதோ.

வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இனிய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் கேட்கலாம். விக்ரம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க கடலூர் ஓட்டிலிருந்து சுரேஷ்.

புதுவை 102.8 இணைய வழியினர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 9:41:34 ஆயிட்டிருக்க. பாடல் கேட்கலாம். உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க பிரபு ராஜபாளையத்திலிருந்து. அவங்களுக்கான பாடல் இதோ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 9:47:33 ஆயிடுச்சு. அண்ட் பாடல் கேட்கலாம், ரோமியோ ஜூலியர் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடல விரும்பி கேட்டு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, மதுரை மணிநகர்ல இருந்து அவங்களுக்கான பாடல் இதோ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: விரும்பி கேட்டு நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன், கள்ளக்குறிச்சி கண்டாஞ்சிவங்கலத்திலிருந்து அவங்களுக்கான பாடல் இதோ.

கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 இனிய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவாக பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பாடல் கேட்டாங்க. நேரம் குறைவா இருந்ததால இவங்களுக்குலாம் வந்து பாடல் கொடுக்க முடியல. யார் யாரெல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா பொன்னியம்மன் மீட்டு, வண்ணன் கணேசன் மற்றும் சுகன்யா பாரத், கல்கி வந்து சிதம்பரத்திலிருந்து, தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், தூத்துக்குடியிலிருந்து சீதாலட்சுமி, காரைக்குடி கனகவல்லி, நாச்சியார்புரம் நாகவல்லி, நன்னிலத்திலிருந்து நாராயணன், செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி மற்றும் கனிஷ்மா, வீரமணி தேவிகாபுரத்திலிருந்து, மணலிலிருந்து மாறன், சரஸ்வதி பத்மநாபன் மாதவரத்திலிருந்து, அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், திருவாரூர் பில்லூர்லிருந்து சுதா கௌதமன், சங்கீதா இனியவன், ஸ்ரீநிதி கனகம், திண்டுக்கல்லிருந்து சரணன் மற்றும் அழகுமணி, ஐயனார் முத்துக்குடி, ரகுபதி தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார், காவ்யா கரூர்லேருந்து, இவங்க எல்லாருமே வந்து பாடல் கேட்டாங்க. நேரம் குறைவாக இருந்ததால் கொடுக்க முடியல. தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது இணைய வழி நேர் விருப்பம்.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேலே ரொம்ப ஃப்ரீயாக இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நடம பேசுங்க. நடம
2: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
3: அப்படியே பேசிட்டாலும்
1: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நடம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
1: நடம இப்ப இந்த பீச்சுக்கு
2: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
5: தாத்தா
2: சொல்றாங்க
5: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட் செட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் விடுறா வண்டி எஃப்எம் ரெயின்போவுக்கு.
6: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
7: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
7: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
7: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
8: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். இந்தியாவின் சந்திராயன் 3 திட்டத்திற்கு இந்த ஆண்டிற்கான கொடாட் ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ் விருதினை அமெரிக்க வான்வெளி தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி ஆய்வாளர் நிறுவனம் வழங்கியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற ஏஐஏஏ அசென்ட் 2026 மாநாட்டில் இந்த விருதினை அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினய் குவாத்ரா பெற்றுக்கொண்டார். 8வது இந்தியா பிரான்ஸ் கடல்சார் ஒத்துழைப்பு கலந்துரையாடல் கூட்டம் நேற்று பாரிஸில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கடற்கொள்ளை, கடல்சார் தீவிரவாதம், போதைப்பொருள் கடத்தல், சட்டவிரோத மற்றும் கட்டுப்பாடற்ற வகையில் மீன்பிடித்தல் ஆகியவற்றுக்கு எதிரான நடவடிக்கையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்று மேலும் இரு அமைச்சர்களுடன் விரிவுபடுத்தப்படுகிறது. விடுதலை சிறுத்தை கட்சியின் திண்டிவன தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு வன்னியரசு மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பாபநாசம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எம் ஷாஜகான் ஆகியோர் அமைச்சர்களாக இன்று பதவியேற்கின்றனர். மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய வீடு மின்சார திட்ட பயனாளிகளுக்கு கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் வழங்க புதுச்சேரி அரசு அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் ஏற்கனவே மானியம் பெற்ற பயனாளிகளுக்கும் இனி சூரிய வீடு அமைக்கவுள்ள பயனாளிகளையும் சேர்த்து முதல் 13,000 பயனாளிகளுக்கு இந்த கூடுதல் மானியம்

வழங்கப்படும் என்று புதுச்சேரி மின்துறை தலைவர் மற்றும் கண்காணிப்பு பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் திருவள்ளுவர் நகர், கெனடி கார்டன், சாமிப்பிள்ளை தோட்டம், லூர்து நகர், மகாத்மா காந்தி வீதி ஒரு பகுதி, சூரியகாந்தி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள், பிருந்தாவன், சித்தன்குடி, நேரு நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நாளை காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எல்லா நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கத்தோடு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 10:03:15. நேர்களே, இன்னைக்கான கெட் செட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்காக எந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவின் உயிர்கோள காப்பகங்கள் இது குறித்த கேள்விகள் தான் இன்னைக்கு உங்களுக்காக வரப்போகுது. ஸோ நீங்க இது சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல ரெடியா இருந்தீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 and 2275230 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. ஸோ நீங்க வெளியூர்ல இருந்து பேசுறீங்க இல்ல மொபைல்ல இருந்து கால் பண்றீங்க அப்படின்போது 0413 அப்படின்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஸோ நேர்களே, இன்னைக்கான கெட் செட் கோ நிகழ்ச்சியோட முதல் கேள்வி உங்களுக்கு என்ன அப்படிங்கறத போயிடலாம். இந்தியாவின் முதல் உயிர்கோள காப்பகம் எது? இந்தியாவின் முதல் உயிர்கோள காப்பகம் எது? இதுதான் உங்களுக்கான முதல் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 and 2275230.

0: 10:08:26 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நேர்லே கெட் செட் கோ நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய உயிர்கோள காப்பகங்கள் இது குறித்த கேள்விகள் அப்படின்னு சொல்லியிருந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஐயப்பன் சார், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, கேள்வி சொல்லட்டுமா உங்களுக்கு?
1: தெரியும் பதில். நீலகிரி.
0: நீலகிரி, ஓகே. இது எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு தெரியுமா?
1: 1986.
0: ஓகே, கரெக்டான பதில் கொடுத்துருங்க சார். அழைப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: ஓகே, அதாவது இந்தியாவின் முதல் உயிர்கோள காப்பகம் 1986 வந்து அறிவிக்கப்பட்டது. அதாவது ஃபர்ஸ்ட் உயிர்கோள காப்பகம் வந்து நீலகிரி உயிர்கோள காப்பகம் அப்படிங்கறதுதான். ஸோ இது வந்து தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா அப்படின்னு 3 மாநிலங்கள்ல வந்து பரவி இருக்கு. ஓகே, நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் மிக சிறிய உயிர்கோள காப்பகம் எது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்தியாவின் மிக சிறிய உயிர்கோள காப்பகம் எது? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுனா நீங்க கால் பண்ணி நம்பர் 2271760 மற்றும் 2275230.
2: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
3: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: பத்து மணி 16:25 FM

ரெயின்போ புதுவை 102.8 கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்காக எந்த தீம்ல கேள்விகள் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னா, இந்தியாவின் உயிர்கோள காப்பகங்கள், சோ இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் இன்னைக்கு உங்களுக்காக கேட்டுட்டு இருக்கேன். அந்த வகையில கடைசியா நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் மிகச்சிறிய உயிர்கோள காப்பகம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான பதில் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 அண்ட் 2275230 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்தியாவின் மிக சிறிய உயிர்கோள காப்பகம் எது, உங்க ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கு. சீக்கிரமா கால் பண்ணுங்க. ஃபெம் ரெயின்போக்கு

0: வணக்கம் மேம்.
1: வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
0: கலைவாணி பேசுறேன் மேம்.
1: ஓகே, சொல்லுங்க கலைவாணி மேடம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு மேம், நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
1: எல்லாரும் நலமா இருக்கும். சொல்லுங்க, இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியுமா?
0: தெரியும் மேம். அசாம் மாநிலத்துல இருக்கு மேம், திப்ரூ சைக்கோவா உயிர்கோள காப்பகம்.
1: ஆமா, திப்ரூ சைக்கோவா அப்படிங்கிற இந்த உயிர்கோள காப்பகம் தான் வந்து இந்தியாவின் மிக சிறிய உயிர்கோள காப்பகம். சரியான பதில் கொடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி. ஓகே, தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. ஓகே நேர்களே, இந்த திப்ரூ சைக்கோவா அப்படிங்கிற உயிர்கோள காப்பகம் அசாம் மாநிலத்தில் இருக்கு. ஸோ இதுதான் இந்தியாவின் மிக சிறிய உயிர்கோள காப்பகம். ஸோ இது சரியான பதில் கொடுத்தாங்க கலைவாணி. ஸோ நீங்களும் அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியா இருந்தீங்கன்னா கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 2275230 இந்த நம்பருக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்கான கேள்வி என்ன அப்படிங்கறத போயிடலாம். ஸோ இப்போ மிக சிறிய உயிர்கோள காப்பகம் கேட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் உள்ள மிகப்பெரிய உயிர்கோள காப்பகம், இந்தியாவின் மிகப்பெரிய உயிர்கோள காப்பகம் எது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன். மேம்
1: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன், பாத்துக்கோங்க மேம்.
1: சரி, ஓகே, சொல்லுங்க. இப்ப கேள்வி வந்து மாறிடுச்சு, அவங்க ஆன்சர் சொல்லிட்டாங்க, நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா காத்துட்டு இருக்கேன் மேம், சொல்லுங்க பாப்போம்.
1: இந்தியாவில இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயிர்கோள காப்பகம்
2: இங்கிலீஷ்ல என்ன மேம்? உயிர்கோள காப்பகம் அப்படின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க?
1: பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க.
2: பயோஸ்பியர் ரிசர்வ்.
1: ஆமா,
2: ஏதாவது க்ளூ கொடுக்கறீங்களா?
1: க்ளூ கொடுக்கணுமா? இது வந்து குஜராத்ல இருக்கு.
2: குஜராத்ல?
1: ஆமா.
2: வேற ஏதாவது மேம்?
1: வேற டைரக்டா உங்களுக்கு வந்து இது எந்த மாநிலத்துல இருக்குன்னு நான் சொல்லிட்டேனே. ஒரு ஒரு மாநிலத்தில், அதாவது குறிப்பிட்ட ஒரு சில மாநிலங்கள்ல இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு. அதுல குஜராத்ல இது முக்கியமானது, அதுவும் இந்தியாவிலேயே ரொம்ப பெருசு.
2: ஓ அப்படிங்களா, குஜராத்ல. மேம் இது கிரீன் ரன் அப்படிதானே?
1: கிரீன் ரன்
2: இல்ல, கிரேட் ரன்.
1: கிரேட் ரன். ஆமா,
2: கிரேட் ரன் ஆஃப் கட்ச் அப்படிங்கறாங்க, கரெக்ட்டா?
1: ஆமா, கிரேட் ரன் ஆஃப் கட்ச் அப்படிங்கறதா மிகப்பெரிய உயிர்கோள காப்பகம். சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க சார், எப்படி?
2: நீங்க கொடுத்த ஒரு க்ளூவை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சேன். ஏதோ எனக்கு, ஏன்னா எனக்கு கல்ஃப் ஆஃப் மன்னார், அதாவது தமிழ்நாட்டிலயும் இருக்கு, சுந்தர்பனம் வந்து வெஸ்ட் பெங்காலையும் இருக்கு. எனக்கு இதெல்லாம் ரொம்ப டவுட்டா இருந்தது, இதெல்லாம் இருக்குமோ? ஏன்னா இதெல்லாம் டாப் மோஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் கேள்விப்பட்டேன். பட் நீங்க வந்து குஜராத்ல இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் கிரேட் ரன் ஆஃப் கட்ச் அப்படிங்கிறது தான் விடையாக இருக்கும் அப்படின்ட்டு நான் கண்டுபிடிச்சேன் மேம்.
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சார், வாழ்த்துக்கள், அழைப்புக்கு நன்றி. இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயிர்கோள காப்பகம், இதற்கான சரியான பதில் நம்ம சந்திரசேகர் சொல்லிட்டு வராங்க. குஜராத்ல இருக்கக்கூடிய தி கிரேட் ரன் ஆஃப் கட்ச், இதுதான் வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயிர்கோள காப்பகம். உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. தமிழ்நாட்டில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன? இந்த கேள்விக்கான உங்களுக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: இந்தியாவின் மிக சிறிய உயிர்கோள காப்பகம் எது அப்படின்னு கேட்டிருந்த நிகழ்ச்சியில் ஒரு நேயர் வந்திருக்காங்க, கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.

0: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது பிஎம் சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்
1: பத்து மணி 31:52 எஃப்எம் ரெயின்போவின் கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு இந்தியாவின் உயிர்கோள காப்பகங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்காக கேட்டுட்டு இருக்கேன். அந்த வகையில கடைசியா நான் சொன்ன கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?

0: பலராமன் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க பலராமன் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, இந்த கேள்விக்கான பதில் தெரியுமா?
0: தமிழ்நாட்டுல மூணு ஊர்கோள காப்பகங்கள் இருக்குது மேடம்.
1: ஓகே.
0: நீலகிரி ஒண்ணு, மன்னார் வளைகுடா ஒண்ணு, அகத்தியர் மலை ஒண்ணு.
1: வாவ், சூப்பர் சூப்பர் சார், அழகா பதில் சொன்னீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
0: நன்றி
1: நன்றி. ஆமாங்க, தமிழ்நாட்டுல மொத்தம் மூன்று முக்கிய உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு. ஒன்னு நீலகிரி உயிர்கோள காப்பகம், இன்னொன்னு மன்னார் வளைகுடா, இன்னொன்னு அகத்திய மலை உயிர்கோள காப்பகம். அதாவது இந்த நீலகிரி உயிர்கோள காப்பகம் வந்து ஆரம்பத்திலே நான் சொன்ன கேள்வி. இது வந்து 1986 நிறுவப்பட்டது. இந்தியாவின் முதல் உயிர்கோள காப்பகம் கூட. தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்கள்ல இது வந்து பரவி இருக்கு. அடுத்ததா மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம். இது வந்து ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல அமைஞ்சிருக்கக்கூடியது. தெற்காசியாவின் முதல் கடல்சார் உயிர்கோள காப்பகம். இதுல வந்து 21 தீவுகள், விரிவான பவளப்பாறைகள், கடல் புற்கள், படுகைகள் மற்றும் கடற்பசு போன்ற அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு உயிர்கோள காப்பகமா இந்த மன்னார் வளைகுடா காப்பகம் இருக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அகத்தியமலை உயிர்கோள காப்பகம் வந்து கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இது. இதனோட பன்முகத்தன்மை தாவரங்களுக்காக ரொம்பவே புகழ்பெற்றதும் கூட. அரிய தாவரங்களுக்கான ஒரு முக்கிய மரபணு களஞ்சியமாகவும் களக்காடு முன்னந்துறை புலிகள் காப்பகமாகவும் இது வந்து விளங்குது. ஸோ இந்த மூணு காப்பகங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகேவா? நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்கான கேள்வி என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய காப்பகங்களில் எத்தனை யுனெஸ்கோ அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? இந்தியாவில் உள்ள காப்பகங்களில் எத்தனை யுனெஸ்கோ அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலோட நீங்க கால் பண்ணலாம் FM ரெயின்போக்கு 2271760 2275230 இந்த நம்பருக்கு.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: மன்னா என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
3: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
3: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
2: என்ன வழி?
3: இத கேளுங்க அண்ணா.
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
5: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
3: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
6: நேயர்களே, என்ன அப்படின்னா, கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி 10:40:37 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில கடைசியான கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில் உள்ள காப்பகங்களில் எத்தனை யுனெஸ்கோ அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டது. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர்களோ வணக்கம். இனிய காலை வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
7: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்துல இருந்து பாபு.
6: சொல்லுங்க பாபு சார், எப்படி இருக்கீங்க?
7: வாழ்த்துக்கள்,
6: பாராட்டுக்கள். நன்றி, நன்றி. ஆமா, நேயர் சொன்ன மாதிரி மொத்தம் இந்தியாவில வந்து 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு. இதுல வந்து 13 காப்பகங்கள் வந்து யுனெஸ்கோவின் மனிதனும் உயிர்கோளமும், அதாவது MAB மேன் அண்ட் த பயோஸ்பியர் திட்ட உலக அமைப்பின் கீழே அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 13 காப்பகங்கள் வந்து யுனெஸ்கோ அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கறது சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி இன்னைக்கு கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில என்ன அப்படின்னா, கடல்சார் உயிரினங்களுக்காக தமிழ்நாட்டில் அமைந்துள்ள காப்பகம் எது? கடல்சார் உயிரினங்களுக்காக தமிழ்நாட்டில் அமைந்துள்ள காப்பகம் எது? ஆல்ரெடி இதற்கான பதில் நானே சொல்லிட்டேன். சோ இந்த கேள்வி உங்களுக்காக கேட்டிருக்கேன். சோ இந்த கேள்விக்கான பதில் நீங்க நிகழ்ச்சியை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2217760 2275230 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. கடல்சார் உயிரினங்களுக்காக தமிழ்நாட்டில் அமைந்துள்ள காப்பகம் எது? கால் பண்ணுங்க. FM Rainbow நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக நியூ திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்கலாம்.

0: ரெயின்போ 102.8 கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதற்கான பதில் ஆல்ரெடி நான் சொல்லியே இருந்தேன். அந்த கேள்வி இருந்தாலும் கேட்டிருந்தேன், கடல்சார் உயிரினங்களுக்காக தமிழ்நாட்டில் அமைந்துள்ள காப்பகம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர், ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், ராஜகோபால் வில்லியனூர்லேருந்து பேசுகிறேன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்கள் சார். ராஜகோபால் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிற மேடம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சார். கேள்வி கேட்டிங்களா? தமிழ்நாட்டின் மிகப்பெரிய உயிர்கோள காப்பகமும் கூட, உங்களுக்கு தெரியுமா? ஆமா, கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல வந்து இது பரவி இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே சார், சூப்பர், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி
1: நன்றி மேடம், தேங்க்யூ தேங்க்யூ,
0: நன்றி நன்றி. ஆமாங்க, இது வந்து இந்தியாவின் முதல் கடல்சார் உயிர்கோள காப்பகமும் கூட. இது பவளப்பாறைகள், கடல் புற்கள் மற்றும் சதுப்பு நில காடுகளுக்கு பெயர் பெற்றது. மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம், கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படிங்கிறது சரியான பதில். ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படிங்கறத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். யுனெஸ்கோ பட்டியலில் கடைசியாக இணைக்கப்பட்ட இந்திய காப்பகம் எது? யுனெஸ்கோ பட்டியலில் கடைசியாக இணைக்கப்பட்ட இந்திய உயிர்கோள காப்பகம் எது? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சனா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களோட பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்க. நேரம் 10:49:45.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: 6:53 ஆயாச்சு. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில இருக்கும். சோ நிகழ்ச்சியோட நிறைவா நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சங்கீதா மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? யுனெஸ்கோ பட்டியல கடைசியாக இணைக்கப்பட்ட இந்திய காப்பகம் எது? இதற்கான பதில் தெரியுமா?
1: தெரியுமா, இது வந்து மத்திய பிரதேசத்துல பன்னா உயிர்கோள காப்பகம்.
0: வா, சூப்பர் சூப்பர் சார், அதாவது கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.
1: தேங்க்யூ மேம்.
0: நன்றி, நன்றி. ஆமாங்க, மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய பன்னா உயிர்கோள காப்பகம் தான் வந்து யுனெஸ்கோ பட்டியல. அதாவது 2011 இது இணைக்கப்பட்டது. சோ யுனெஸ்கோ பட்டியல கடைசியா இணைக்கப்பட்ட இந்திய காப்பகம், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பன்னா உயிர்கோள காப்பகம் அப்படிங்கிறது. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில எல்லா நிறைய நேயர்கள் வந்து கலந்துட்டு சரியான பதில் நமக்கு கொடுத்தாங்க. எல்லா நேயர்களுக்குமே FM ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள் மற்றும் நன்றிகளோட வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 134வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மை கவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 29ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோடுலாய்ட்ஸை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்துகிறார். போக்குவரத்து, வர்த்தகம், முதலீடு, கட்டுமானம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படவுள்ளது. மத்திய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையிலான உயர்மட்ட பாதுகாப்பு ஆய்வுக் கூட்டம் புதுடெல்லி ரயில் பவனில் நேற்று நடைபெற்றது. ரயில் பயணிகள், ரயில்கள் மற்றும் ரயில் நிலையங்களின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ட்ரோன்கள் மற்றும் கண்காணிப்பு கேமரா அமைப்புகள் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப கருவிகளின் பயன்பாட்டை தீவிரப்படுத்தி வருவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜூன் 1ஆம் தேதி நடைபெற இருந்த சர்வதேச பிக் கேட் அலையன்ஸ் உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டது. ஆப்பிரிக்க நாடுகளின் விரிவான பங்கேற்பை உறுதி செய்வதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் தேவைக்கேற்ப அமெரிக்கா எரிசக்தி வழங்க தயாராக இருப்பதாக அமெரிக்க வெளியுறவுச் செயலர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். 4 நாள் பயணமாக இந்தியா வரவுள்ள நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 26வது தேசிய ஜூனியர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். இப்போட்டி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் இன்று தொடங்கி வரும் 29ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

இசை மெட்டுக்களுடன் எஃப் எம் ரெயின்போவில் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே ரத்னா. நேரம் 11:03:28. பாடல் கேட்கலாம் டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பாடல் பார்வை ஒன்று போதுமே திரைப்படத்திலிருந்து.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: புதுவை 102.8 இது மெலடி மேஜிக். நேரம் 11:16. பாடல் கேட்கலாம் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பாடல் கேட்கலாம். கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமி பார்க்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஸ்கீம் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாதம் மாதம் கட்டுற தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.
2: ரெயின்போ புதுவை 102.8 இது மெலடி மேஜிக். நேரம் 11:28. பாடல் கேட்கலாம். அலைப்பாயுதை திரைப்படத்திலிருந்து

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நேரம் 11:34:53 ஆயிற்றுக்கு பாடல் கேட்கலாம். மின்னலை திரைப்படத்திலிருந்து

ரெயின்போ புதுவை 102.8 இது மெலடி மேஜிக். நேரம் 11:41, 2 நொடிகள். பாடல் கேட்கலாம், உன்னை தேடி திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக். பாடல் கேட்கலாம் ஆசை திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கவனத்திற்கு எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று பகல் 3 மணிக்கு நமது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கின்றார். தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறையில் இணை இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற குறிஞ்சிம்பாடி டாக்டர் பி மனோகரன் அவர்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி நமது எஃப்எம் ரெயின்போவில் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை.
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி. பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். சீர்திருத்தவாதியும் எழுத்தாளருமான ராஜா ராம் மோகன் ராயின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மரியாதை செலுத்தினார். சமூகத்தில் நிலவிய மூட நம்பிக்கைகள், உடன்கட்டை ஏறுதல் போன்ற இரக்கமற்ற பழக்க வழக்கங்களுக்கு எதிராக செயல்பட்டு நவீன இந்தியாவின் அடித்தளத்தை வலுப்படுத்தியவர் ராஜா ராம் மோகன் ராய் என்று அமைச்சர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் திரு எச் டி தேவகவுடா, மத்திய அமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் மற்றும் திரு ரவ்னித் சிங் பிட்டு உள்ளிட்ட 24 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் இம்மாதம் நிறைவடைகிறது. இந்த இடங்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குவாட் அமைப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் இம்மாதம் 26ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது. மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அழைப்பின் பேரில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு டோஷிமிட்சு மொட்டேகி மற்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். புல்வாமா தீவிரவாத தாக்குதலில் மூளையாக செயல்பட்டவர்களில் ஒருவராக கருதப்பட்ட ஹம்சா புர்ஹான் நேற்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இளநிலை நூலக உதவியாளர் மற்றும் காட்சிக்கூட உதவியாளர் பணியிடங்களுக்கான ஒருங்கிணைந்த உயர்நிலை தேர்வு அனைத்து 4 பிராந்தியங்களிலும் 59 மையங்களில் வரும் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. தேர்வர்கள் இதற்கான தேர்வு நுழைவுச் சீட்டை இன்று முதல் புதுச்சேரி அரசின் அதிகாரப்பூர்வ ஆள் சேர்ப்பு இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ஹைதராபாத்தில் இன்று இரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய வணக்கத்தோடு. வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 12:03:15. சுனேர்களே, ஒவ்வொரு நாளும் வந்து அன்றைய தினத்துல நடந்த வரலாற்று நிகழ்வுகளை இந்த நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்? ஃபர்ஸ்டா நான் என்ன உங்களுக்காக சொல்ல போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்றைய தினம் சர்வதேச உயிரியல் பன்முக தன்மை தினம் வந்து கொண்டாடப்படுது. அதாவது ஆண்டுதோறும் மே 22, அதாவது இன்றைய தினம் வந்து கொண்டாடப்படுது. பல்லுயிர் சிக்கல்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இயற்கையை பாதுகாக்கவும் ஐக்கிய நாடுகள் சபையால இந்த தினம் வந்து அறிவிக்கப்பட்டது. முதலாவது இது வந்து டிசம்பர் 29 தான் வந்து கொண்டாடப்பட்டு வந்தது. அதுக்கப்புறமா 2000வது ஆண்டிலிருந்து மே 22 மாற்றப்பட்டது. இதனோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனித நடவடிக்கைகளால அழியும் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை பாதுகாப்பதும் நிலையான வளர்ச்சியை உறுதி செய்வதும் தான் இதோட முக்கிய நோக்கமாகவும் இருக்கு. மேலும் இந்த தினத்துல உலகம் முழுவதும் உள்ள சமூகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள்ல பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் வந்து நடத்தப்படுது. இயற்கையை பாதுகாக்கிறதுல தனி மனித பங்களிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத உணர்த்தும் வகையில இந்த தினம் வந்து வருடம் தோறும் மே 22 கடைபிடிக்கப்படுது. ஸோ இன்றைய தினம் சர்வதேச உயிரியல் பன்முக தன்மை தினம் அப்படிங்கறது கொண்டாடப்படுது. இந்த தகவலோட நிகழ்ச்சியில இப்போ உங்களுக்காக ஒரு பாட்டு பார்த்தாலே பரவசம் படத்திலிருந்து கேட்டேன்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: நேர்களே, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது புதுச்சேரியில் நிறுவப்பட்டு படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கு ஓராண்டு கால சிறப்பு பயிற்சி திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் தலைசிறந்த நிறுவனங்களிடமிருந்து சீல் செய்யப்பட்ட கவரில் விருப்ப மனு கோரப்படுகிறது. பாடநெறி உள்ளடக்கத்தில் பொது ஆங்கிலம், பொது அறிவு, எண்ணியல் திறன், கணினியல், சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு பயிற்சி ஆகியவை அடங்கும். இப்பயிற்சியின் நோக்கம் குரூப் சி நிலை எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும். காலி பணியிடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதலாகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தொழில் சார்ந்த கட்டணங்கள் 1200 ரூபாய் ஒரு மாணவருக்கு பிரதி மாதம் வழங்கப்படும். இப்பயிற்சி July 1, 2026 முதல் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் தங்கள் பயிற்சி மையத்தின் விவரங்களுடன் 3 வருடத்திற்கான வருமான வரி சான்றிதழ், வகுப்பில் குறைந்தது 40 மாணவர்கள் அமரும் இருக்கைகள் மற்றும் 2 மாணவர்களுக்கு 1 என்ற விகிதத்தில் கணினி இருக்க வேண்டும் ஆகிய விவரங்களுடன் அலுவலகத்தை அணுகவும். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் எண் 5, 3வது குறுக்கு தெரு, முதல் தளம்,

தேசநகர் புதுச்சேரி 6050005 என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை தங்களது நிறுவனத்தின் முழு விவரங்கள் மற்றும் ஆதார ஆவணத்துடன் சமர்ப்பிக்க கடைசி தேதி ஜூன் மாதம் 10ஆம் தேதி 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு www.labor.gov.in மற்றும் www.ncs.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: பனிரெண்டு மணி 19:15 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே, FM ரெயின்போவின் வரலாற்றில் இன்று. இன்றைய தினம் இந்தியாவில் சாதி மத சமூக சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி வரும் பிரம்ம சமாஜத்தை நிறுவியவருமான ராஜா ராம் மோகன் ராய் அவர்களுடைய பிறந்த தினம் என்று. சோ அவரை பத்தி தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். சமூக ஏற்றத்தாழ்வுகள், முறைகேடுகளை கண்டு வெகுண்டெழுந்த இவர் சாதி மத சமூகத்தில் சீர்திருத்தம் கொண்டு வரும் முயற்சியா கொல்கத்தாவில் 1815 ஆத்மீக சபையை உருவாக்கினர். இதன் மூலம் அனைத்து மக்களும் சாதி மத வித்தியாசமின்றி ஒன்றாக இணைந்து ஒரே இறைவனை வழிபட வழிவகுத்தாரு. பெண் உரிமை, பெண் கல்வி, விதவை மறுமணம், பெண் சொத்துரிமைக்காக பாடுபட்டார். உடன்கட்டை ஏறுதல், பலதார மணம் போன்றவற்றுக்கு எதிராக தீவிரமாக போராடியவரும் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். வேதாந்த சாஸ்திரங்களின் சாரத்தை 1819 ஆங்கிலத்திலும் வங்காள மொழியிலும் எழுதி வெளியிட்டார். ஆங்கிலம், ஹிந்தி, பர்ஷியன், வங்காள மொழிகளில் பல கட்டுரைகளை எழுதியிருக்காரு. ஆங்கில முறை கல்வி போதிக்கும் பள்ளியை 1822 நிறுவினார். மேற்கத்திய இந்திய கற்றல் முறை இணைந்த பாடத்திட்டம் கொண்ட வேதாந்த கல்லூரியை 1826 நிறுவினார். இந்தியாவின் முதல் சமூக மத சீர்திருத்த இயக்கமான பிரம்ம சமாஜத்தையும் நிறுவினர். தொடர்ந்து இவரை பத்தின ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களுக்காக ரெட் படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்கலாம்.

0: நேர்களே, இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் விடுத்துள்ள அறிவிப்பு, பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் 2026 விருதிற்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் என்பது 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமைக்குரிய தேசிய விருதாகும். 31/7/2026 நிலவரப்படி வயது கணக்கிடப்படும். இந்த விருது வீரத்திறன், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. பரிந்துரைகள், விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் மட்டுமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் https://awards.gov.in. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கடைசி தேதி July 31. பரிந்துரைகளை அனுப்பும்போது கவனிக்க வேண்டியவை: பரிந்துரைக்கப்படும் குழந்தைகள் தேசிய அளவிலான விருதிற்கு மிகவும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். திறமையான குழந்தைகளை அடையாளம் காணும் பணியில் குறிப்பாக பெண்கள் பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பிரிவுகள், SC/ST மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும்.
1: மயிலிறகே மயிலிறகே.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
3: 12:31, 10 நொடிகள் FM ரெயின்போவின் வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே. சோ இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், சமூக இந்தியாவில் சமூக சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியவரும் பிரம்ம சமாஜத்தை நிறுவியவருமான ராஜாராம் மோகன் ராய் அவர்களுடைய பிறந்த தினமான இன்று அவரை பத்தின ஒரு சில தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் அவரை பத்தி என்ன அப்படின்னா, சாதி அமைப்பு, குழந்தை திருமணம், சிசு கொலை, தீண்டாமை, பெண்கள் முக்காடு அணியும் முறைக்கு எதிராக குரல் எழுப்பியவர் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். கோவில்களில் உயிர்பலி போன்ற சடங்குகளை நிறுத்துமாறும் அறிவுறுத்தியிருக்கார். மனிதர்களிடையே தர்மம், நீதி, கடவுள் பக்தி, கருணை, நல்லொழுக்கம், மத நல்லிணக்கம், இதெல்லாம் இந்த உணர்வுகள்லாம் தூண்டியவர் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். உடன்கட்டை ஏறும், அதாவது சதி பழக்கத்துக்கு எதிராக வெகு காலம் போராடியவரும் இவர் தான். இதனோட பயணம் 1833 வில்லியம் பென்டிங் கொண்டு வந்த சட்டத்தால சதி ஒழிக்கப்பட்டது. மாபெரும் கல்வியாளர், சிந்தனையாளராகவும் திகழ்ந்த இவர் மேற்கத்திய மருத்துவம் தொழில்நுட்பத்திலும் சிறந்து விளங்கினார். தற்போது உலகம் முழுவதும் வலியுறுத்தப்படும் பெண்ணுரிமைக்காக 200 ஆண்டுகளுக்கு முன்பே போராடியவர் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். மோசமான பழக்கங்கள், சடங்குகளை ஒழித்து சமூக சீர்திருத்தத்துக்காக போராடியவரும் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்றும் போற்றப்படுபவருமான ராஜாராம் மோகன் ராய் அவர்களுடைய பிறந்த தினம் இன்று.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ், நமது வளர்ச்சி.
1: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல

0: நாலு மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English.
3: என்ன சொல்றா பெருமாள் சத்தியமா அந்த ஆஞ்சி கொலையும்
0: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
4: நேர்லி இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலங்களவையில் 24 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் உறுப்பினர்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவையில் மேலும் 2 பேர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது, வணிகத்திற்கான நெறிமுறைகளை எளிமையாக்குவது, மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நாட்டின் எல்லைப்பகுதிகளில் எழும் சவால்களை சமாளிப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படையினருக்கு விருது வழங்கும் விழாவில் பேசிய அவர், நாட்டை சுற்றியுள்ள எல்லைப்பகுதிகளில் ஊடுருவல் சம்பவங்கள் நிகழ்வதாகவும், போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத ஆயுதங்கள் கடத்தல் போன்ற சம்பவங்களை எதிர்கொள்வதற்கு கண்காணிப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட வேண்டிய நிலை இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். ஒருமித்த பரவலான பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தேவை எழுந்துள்ளதாகவும், மாநில காவல்துறை, மத்திய ஆயுதப்படை, உளவுத்துறை மற்றும் உள்ளாட்சி நிர்வாகங்கள் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். கேரள சட்டப்பேரவைத் தலைவராக ஐக்கிய ஜனநாயக முன்னணியின் திருவஞ்சூர் ராதாகிருஷ்ணன் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற அதற்கான தேர்தலில் அவருக்கு 101 வாக்குகளும், இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் திரு மைதீனுக்கு 35 வாக்குகளும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் திரு கோபகுமாருக்கு 3 வாக்குகளும் கிடைத்தன. இத்தேர்தலில் வெற்றி பெற்ற திருவஞ்சூர் திரு ராதாகிருஷ்ணனுக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திரு ராதாகிருஷ்ணனின் நீண்டகால சட்டப்பேரவை அனுபவங்களும் ஆழ்ந்த நாடாளுமன்ற நெறிமுறைகளின் பாரம்பரிய புரிதலும் சட்டப்பேரவை நடவடிக்கையை சுமூகமாக நடத்துவதற்கு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். 10 மாநிலங்களிலிருந்து 24 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் திரு தேவேகவுடா, மத்திய அமைச்சர்கள் திரு ஜார்ஜ் குரியன், திரு ரவ்னித் சிங் உள்ளிட்ட மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் அடுத்த மாதம் நிறைவடைய உள்ளது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் மாநிலங்களிலிருந்து தலா 4 மாநிலங்களவை பதவியிடங்களும், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்திலிருந்து தலா 3 இடங்களும், ஜார்க்கண்டிலிருந்து 2 பதவியிடங்களும் காலியாக உள்ளன. தமிழகம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா 1 மாநிலங்களவை உறுப்பினரவை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தேர்தலுக்கான அறிவிக்கை அடுத்த மாதம்

0: ஒன்றாம் தேதி வெளியிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அஇஅதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து அவர் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதனையடுத்து அப்பதவி இடங்களுக்கும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வலி நிவாரணத்திற்கும் மற்றும் நரம்பு சிகிச்சைக்கும் பயன்படுத்தப்படும் பிரெகாபாலின் மருந்து பயன்பாட்டை கட்டுப்படுத்த மத்திய சுகாதார அமைச்சகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இளைஞர்கள் இந்த மருந்தை அதிகமாக உட்கொள்வதாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த புகார்களை அடுத்து அரசு கட்டுப்பாட்டு நடவடிக்கை எடுத்துள்ளது. பல்வேறு இடங்களில் மருத்துவர்களின் பரிந்துரை இல்லாமல் இந்த மருந்து விற்பனை செய்யப்படுவது தெரியவந்ததை அடுத்து இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழக அமைச்சரவை இன்று மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் திரு ஷாஜகான் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்களுக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய், மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். திரு வன்னியரசுக்கு சமூக நீதித்துறையும் திரு ஷாஜகானுக்கு சிறுபான்மை நலத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகேயுள்ள பன்னாரியில் கால்நடைத்துறை சார்பில் சோதனைச் சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. எல்லைக்குள் வரும் வாகனங்களுக்கு மருந்து தெளித்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கர்நாடகாவில் பறவை காய்ச்சல் அறிகுறி எதிரொலியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள பன்னாரியில் கால்நடைத்துறை சார்பில் சோதனை சாவடி அமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பு முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவிலிருந்து வரும் கோழிகள் ஏற்றி வரும் வாகனங்கள் மற்றும் கோழிகள் இல்லாமல் வரும் வாகனங்களுக்கும் அனைத்திற்கும் மருந்துகள் தெளித்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி.
0: சர்வதேச பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்டில் இதற்கான சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 1992 முதல் உலக அளவில் உள்ள அனைத்து நாடுகளும் இந்த உடன்பாட்டில் கையெழுத்திட்டுள்ளன. 2030 நிறைவேற்றப்பட வேண்டிய சில இலக்குகளை நோக்கி அனைத்து நாடுகளும் அறிக்கையை தயாரிக்க வேண்டிய நிலை இருப்பதால் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு தொடர்பான சுற்றுச்சூழல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஐக்கிய அரபு எமிரேட்டில் 55 நிலம் மற்றும் கடல் பாதுகாப்பு பகுதிகளை விரிவுபடுத்த அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. கடலுக்கு அடியில் உள்ள தாவரம் மற்றும் நுண்ணுயிரிகளை பாதுகாப்பது தொடர்பான ஆய்வுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. கார்பன் படிமங்களை 2030 குறைப்பதற்காக 10 கோடி அலையாத்தி மரங்களை நடுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. இப்பகுதியை கட்டுப்படுத்த பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையத்தை ஈரான் அமைத்துள்ளது. இதற்கு ஐக்கிய அரபு எமிரேட் உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அந்நாட்டு அதிபரின் ஆலோசகர் அன்வார் கார்கேஷ் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் வளைகுடா பகுதியில் ஈரானின் நடவடிக்கை கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவந்து ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளுக்கு நெருக்கடி கொடுக்கும் முயற்சி வெற்றியடையாது என்று அன்வார் கர்காஷ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஈரான் பிரச்சினையில் நேட்டோ உறுப்பு நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவளிக்கவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஸ்வீடனில் இன்று நடைபெறவுள்ள நேட்டோ வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக எடுத்துரைக்கப் போவதாக கூறினார். ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்க ராணுவத்தினரின் எண்ணிக்கை குறைப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்க அவர் மறுத்துவிட்டார். போலந்து நாட்டிற்கு 5000 ராணுவத்தினரை அனுப்ப அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அனுமதி அளித்துள்ளதை திரு மார்கோ ரூபியோ சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் தென்கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மழையுடன் கூடிய சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள்

0: எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி, தேனி, நீலகிரி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை, ஈரோடு, கரூர், மதுரை, திருச்சி, திருத்தணி, வேலூர் ஆகிய இடங்களில் 40 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. இதனிடையே இலங்கையில் பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னைக்கு வரவேண்டிய விமானங்கள் 6 மணி நேரம் தாமதமாக வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொழும்புவிலிருந்து இன்று அதிகாலை 5 மணிக்கு வரவேண்டிய விமானங்கள் 6 மணி நேரம் தாமதமாக சென்னை வந்தடைந்துள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் தோமன் குமார், ஷியாம் சுந்தர் சாமி, ஹர்பிந்தர் சிங், விஜய் சண்டி, அடில் அன்சாரி, விநாயக் பிரீத் ஆகியோர் ஆடவர் பிரிவிலும், ஷீதல் தேவி, பயல் நாக், பூஜா ஜட்யம், பவுனா, ஸ்வாதி சௌத்ரி ஆகியோர் மகளிர் பிரிவிலும் இடம்பெற்றுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மாநிலங்களவையில் 24 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் உறுப்பினர்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவையில் மேலும் 2 பேர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல அனுமதி பெற வேண்டும் என்று ஈரான் அரசு கூறியுள்ளது. ஆசிய பாரா வில்வித்தை போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 12:56 FM ரெயின்போவில் தொடர்வது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
2: அவருடைய பிரபுத்துவத்தை ஆதரிக்கும் கொள்கை எனக்கு பிடிக்கவில்லைதான். எனினும் தென்னாட்டில் அரசியல் மட்டத்தில் ஜாதி பிளவை, முக்கியமான சக்தி பிளவை இணைத்து வைப்பது நல்ல முயற்சி என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். பக்குவம் வராத அரசியல் அறிவு இப்படித்தான் எண்ண முடியும். இந்த ஒட்டுதல் சந்தர்ப்ப லாபத்துக்காக. இதனால் ஒரு நன்மையடைய போவதாக நீ நினைத்தால் அதை போன்ற முட்டாள்தனம் வேறு கிடையாது. என்னை கேட்டால் நீ போற்றும் பெரியவர் வகுப்புக்கு குழி தோண்டும் செயலை செய்கிறார் என்று சொல்லுவேன். வெறுப்பில் கிளர்ந்து வெறும் பகட்டு மொழியாலும் ஒழிக அழிக கோஷங்களாலும் மக்கள் ஆதரவை தேடிக்கொண்டு வளர்ந்த கட்சி எந்த அளவுக்கு மக்களுக்கு நன்மை செய்யப் போகிறது என்பதை பற்றி எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் எனக்கு அந்த உயர் வகுப்பாரிடமும் அனுதாபம் கிடையாது. அந்த சமுதாயம் பெயரளவில் உயர்குலம் என்று சொல்லிக்கொண்டு அதற்குரிய செருக்குடன் மரியாதையை எதிர்பார்த்திருக்கிறதே ஒழிய உண்மையில் அந்த சமுதாயத்துக்கு தன்மானமும் சுய கௌரவமும் இல்லை. நீ ஏன் நினைத்துப்பார், தன் குல உயர்வை நிலைநாட்டி கொள்ளும்படியாக எந்த பிரச்சனைக்கும் முடிவு கண்டிருக்கிறானா? ஒரு சராசரி கோழை, துணிவில்லாதவன். அறிவு மட்டத்தில் அவன் உயர்ந்து என்ன பயன்? சாஸ்திரங்களையும் காவியங்களையும் கற்றறிந்து என்ன பயன்? நீ விரலை விட்டு சொல். நாட்டில் புதிய மொழியும் புதிய அறிவும் வந்து கலந்த போதெல்லாம் பெரும்பான்மை வகுப்பரை பற்றி கொண்டிருக்கின்றனர். ஆனால் எதற்காக? அதனால் அறிவை துலக்கி கொண்டு எந்த சமுதாய பிரச்சினைக்கு அவன் விடை கண்டு குல மேன்மையை நிரூபித்திருக்கின்றான். மிகவும் தேர்ந்த படிப்பை படித்து ICSக்கு போனான். வெள்ளைக்காரனைப் போல் வாழ்ந்தான். ஒருத்தியை கல்யாணம் செய்து கொள்ள கிறிஸ்துவனாக மாறினான். அவன் பிரம்மத்தை உபாசிப்பவன். மனிதன் ஆன்மீக நெறி நின்றடையக்கூடிய மிக உயர்ந்த நிலை. அவன் வாழ்வது மற்ற வருணத்தாரையும் அந்த அளவில் உயர் பண்புகளோடு மேம்பட்டு வாழச் செய்வதற்காகத்தான். அவனுக்கு வறுமை அணிகலன். ஆனால் இன்று நிலை என்ன? விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் ஒரு சிலர் கூட இந்த நெறியை காப்பாற்றிக் கொள்ளவில்லை. அவன் அறிவு பயின்றதெல்லாம் பொருளாதார மேம்பாட்டுக்காக, புலன்களில் அழுந்தி இன்பம் துய்ப்பதற்காக. இந்த குறிக்கோளை வைத்துக்கொண்டு ஜாதி உயர்வை போர்வையாக போர்த்தி கொண்டு தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். படிப்பறிவும் அச்சுப்பொறியும் இல்லாத காலம்.

0: காலத்தில் மரத்தடிகளில் கோயில் முன் கூடும் மக்களுக்கு ஆன்மீக உணர்வை ஊட்ட சாஸ்திரங்களிலிருந்தும் புராணங்களிலிருந்தும் நற்பண்புகள் பெருகக்கூடிய வகையில் கதைகளும் காவியங்களும் விளக்கமாக சொன்னார்கள். இன்று அது ஒரு பணப்புதையலாக கிடைக்கக்கூடிய தொழிலாக, என்டர்டைன்மெண்ட் வேல்யூ உடையதாக மாறிவிட்டது. சினிமா நடிகைக்கும் இவர்களுக்கும் இன்று ஒரு வித்தியாசமும் இல்லை. இம்மாதிரியான போலி தொழில் புதிய பாடசாலை என்று சொல்லப்படும் கல்விக்கூடங்களில் அறிவு மங்கிய குழந்தைகளோ, வயிற்றுக்கு வழியில்லாமல் கீழ்மட்ட குழந்தைகளோ, பொருள் புரியாமல் மொழி புரியாமல் தப்பும் தவறுமாக வேதங்களை உச்சரிக்க அத்தியாயனம் செய்ய வருகிறார்கள். இந்த தொழில் இன்று சமுதாயத்தில் எந்த அளவுக்கு இழிந்து போயிருக்கிறது என்பதை நினைத்தால் கண்ணீர் வருகிறது. இந்த ஜாதி பிழைத்து தளிர்த்து புது வாழ்வு காண வேண்டும் என்று நான் கொஞ்சமும் எண்ணவில்லை. இன்றைய யுகத்தில் ஒரு சிலராலும் கூட நேர்மையாக பிழைக்க இயலாத ஒரு வாழ்க்கை முறையை எதற்காக வளர்க்க வேண்டும்? இந்த ஜாதி முகமில்லாமல் அழிந்து வேறு வண்ணங்களில் கலக்க வேண்டும். அது அவ்வளவு எளிதாக எனக்கு தோன்றவில்லை. மற்ற நாடுகளில் ஒரு கால் இம்மாதிரியான சமுதாய மாற்றங்கள் எளிதாக இருக்கலாம். வயிற்றுக்கில்லாது வறுமையிலும் உயிரோடு இருந்த காலமெல்லாம் வெறுத்த முதியோருக்கு சிரார்த்தம் செய்ய வேண்டும் என்பதையும் மறுக்காத சமுதாயம் இது. கல்வியறிவும் மறுமலர்ச்சியும் பெற்றும் ஜானகி போன்ற பெண்கள் கண்மூடித்தனமாக சம்பிரதாயங்களை மட்டும் காப்பாற்றுகிறார்கள். பொருள் நிலை குறைந்த மட்டத்தில் தான் மூடநம்பிக்கை என்பதில்லை. உயர்மட்டத்தில் மாச சம்பளத்துக்கு அமர்த்தி கொண்டோ அள்ளி கொடுத்தோ ஒட்டிய பாவத்தை கரைத்து விடலாம் என்று பொருளற்று உளுத்து போன சம்பிரதாயங்களை பற்றி கொண்டு இருக்கின்றனர். உள்ளூர வேரோடி இருக்கும் நம்பிக்கையை களைந்தெறிய முடியாததாலேயே அந்த வாழ்க்கை முறையிலிருந்து நழுவினாலும் சம்பிரதாயங்களை பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன் வெளிப்படையாக தூற்றினாலும் உள்ளூர அஞ்சி முதல் நாளே ஐயரை வரவழைத்து மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து பூஜை செய்து தாலி கட்டி மெட்டி போட்டு முறையான திருமணத்தை முடித்துவிட்டு பின்னர் கட்சி பிரமுகர்களின் முன்னிலையில் வாழ்த்து திருமணத்தை பிரபலமாக நடத்துகின்றனர் அந்த கட்சியை சார்ந்தவர்கள். போன வருஷம் என்னோடு படித்த கலையரசியின் திருமணத்தின் போது நானே இந்த வேடிக்கையை பார்த்தேன். பாசி குளத்தில் இறங்கித்தான் சுத்தம் செய்ய வேண்டுமே ஒழிய பாசி பிடித்த நீரை தலையில் தெளித்து கொண்டு போகும் நம்பிக்கையை பழிப்பதால் பயனில்லை சிஸ்டர். ஞானம் மறுமொழி கூறாமல் புன்னகை செய்கிறாள். மைத்ரேயின் முகத்தில் வெற்றி கொண்டார் போன்ற பெருமிதம் பொலிகிறது. ராஜாவின் புகழ் சொற்கள் செவியருகே வந்து வந்து அவளுடைய தன்னம்பிக்கைக்கு மெருகு கொடுக்கின்றன. வழிநடுக வெளியில் இறங்கியதும் அவள் கண்களில் படும் அரசியல் சூழலில் அவள் தன்னை அறியாமல் பங்கு கொண்டிருப்பதாக நினைக்கிறாள். பல்கலைக்கழக நூல் நிலையத்துக்கு சென்றவள் அன்று கல்லூரியிலிருந்து 3:30 மணிக்கே வீடு திரும்ப பஸ் நிற்கும் இடத்திற்கு வந்து நின்று கொண்டிருக்கின்றாள். மைத்ரேயி சுதந்திர போராட்ட நாட்களை பார்த்ததில்லை. படித்திருக்கிறாள், கேள்விப்பட்டிருக்கிறாள். கல்வி கற்கும் இளைஞர்களையெல்லாம் போராட்டக்காரர்களாக மாற்றிய அந்த நாட்கள் இந்த நாட்களைப் போல்தான் இருக்குமோ என்று நினைத்து கொண்டு நிற்கிறாள். எதிரே தேநீர் கடையில் எழுத்துக்கள் கருப்பு சிவப்பு வண்ணங்களில் பளிச்சிடுகின்றன. தேநீர் கடையை சுற்றி கருப்பு சிவப்பு தோரணம். தேநீர் கடைகள், சோடா கடைகள், முடித்திருத்தும் கூடங்கள், தையற்கடைகள் என்று நகரின் வாளாய் நீண்டு சொல்லும் புறநகர் பகுதிகள் நெடியிலும் கருப்பு சிவப்பின் ஆதிக்கம் கண்களை மட்டும் கவர்ந்து நின்றுவிடவில்லை. சினிமா கொட்டகைகள், அண்ணா அறிவகங்கள், படிப்பகங்கள் எங்கும் புதிய தலைவர்களின் புகழே மணக்கிறது. சினிமா நடிகர்களின் முகங்களே காட்சி தந்து கொண்டிருந்த சுவரொட்டிகளில் அண்ணாவும் மூதறிஞரும் போட்டி போட்டுக்கொண்டு முகமலர்ச்சியை காட்டுகின்றனர். தேர்தல் நெருங்கி வருகிறது. இந்த தேர்தல் முந்தைய தேர்தல்களை போன்றதன்று என்ற பரபரப்பு காணும் இடங்களிலெல்லாம் உள்ளோட்டமாய் துடிப்பது போல் மைத்ரேயிக்கு தோன்றுகிறது. பொதுக்கூட்டத்தின் அடுக்குமொழி பேச்சுக்களில், ஒலிபெருக்கி ஒலிபரப்பும் சினிமா பாட்டுகளில், மக்கள் முகமலர்ந்து பேசும் பேச்சுக்களில் ஆழத்தில் வேரோடி நீண்டு நிமிர்ந்த கிளைகளும் விழுதுகளுமாக அசைக்க முடியாதென்ற உறுதியுடன் நிற்கும் ஆலமரம் போன்ற ஆளும் கட்சியின் சாதனை புகழெல்லாம் பகல் நேரத்து சந்திரனாய் ஒளியிழந்து போகும் விந்தையை அவள் காண்கிறாள். பஸ் ஏனினும் வரவில்லை. தமிழ் வாழ்க என்ற கோஷத்தை கவசமாய் தன் மேனியில் சுமந்து கொண்டு வரும் அரசினர் பேருந்து ஊர்தி ஏன் இன்னமும் வரவில்லை? மூட்டை முடிச்சு பைகள் அந்த ஆலமரத்தடியில் குவிகின்றன. மக்களும் கூடுகின்றனர். அப்போது அவள் அருகில் முடி நீக்கிய தலையை இருக்க காது மறைய தலைப்பால் முக்காடிட்டு கொண்டு கச்சலாக ஒரு பெண் இடுப்பில் ஒரு துருப்பிடித்த டப்பாவுடனும் கையில் ஒரு பையுடனும் வந்து நிற்கிறாள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது

0: புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: தொடர்வது ஒரு மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 134வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 31 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மை கவ் இணையதளம் மற்றும் 1800117800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாக வரும் 29 தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய எல்லையை பாதுகாப்பது ஒரு தனிப்பட்ட பணியாக கருதாமல் இது ஒரு தேசிய பொறுப்பாக கருதி அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுக்கான பதவி மற்றும் விருதுகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். சர்வதேச பல்லுயிர் சூழல் பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு அனைத்து உயிரினங்களுடன் இணைந்து இந்த பூமியை பகிர்ந்து கொள்ளும் எதிர்காலத்தை உருவாக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக்கொண்டுள்ளார். முன்னாள் பிரதமர் திரு HD தேவகவுடா, மத்திய அமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் மற்றும் திரு ரவ்னீத் சிங் பிட்டு உள்ளிட்ட 24 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் இம்மாதம் நிறைவடைகிறது. இந்த இடங்களுக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வலி நிவாரணத்திற்கும் நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கும் வழங்கப்படும் பிரஹலாபலின் என்ற மருந்து சில மாநிலங்களில் இளைஞர்களிடையே தவறாக பயன்படுத்தப்படுவதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து மத்திய சுகாதார அமைச்சகம் அதன் விற்பனையை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த மருந்தினை ஷெடியூல் H1 பட்டியலில் சேர்த்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 27 தேதி வரை மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. IPL கிரிக்கெட் தொடரில் ஹைதராபாத்தில் இன்று இரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: நேரம் 1:34 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த பெண்மணிகள் அவங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் நம்மளோட பகிர்ந்துகிட்டு வராங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு சிறந்த ஆளுமையை சந்திக்க போறோம், வாங்க பேசலாம். வணக்கம்மா.
2: இந்த இனிய நிகழ்வை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பு வணக்கம்.
1: அம்மா, உங்களை பத்தின ஒரு சிறு அறிமுகத்தோட நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாமே.
2: இந்த புதுச்சேரி மாநிலத்துல ஒரு எளிய குடும்பத்துல பிறந்த பெண் நான். இன்றைக்கு எனக்கு 62 நிரம்பி இருக்கிறது. என்னுடைய குடும்பம் எளிய குடும்பமாக இருந்தாலும் என்னுடன் பிறந்தோர் எண்மர் 8 இருந்தாலும் கூட அவர்களையெல்லாம் விட நான் இன்றைக்கு பல நிலைகளில் உயர்ந்து சிறந்து பலராலும் போற்றப்படக்கூடிய ஒரு ஆளாய் நிற்பதற்கான ஒரு அடிப்படை காரணம் நான் கற்ற கல்வி. என்னுடைய ஆரம்ப கல்வியாகட்டும் மேல்நிலை கல்வியாகட்டும் அரசு பள்ளியிலேயே படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என்னுடைய பட்டப்படிப்பை நான் தேர்ந்தெடுத்த போது அறிவியல் துறையில் சேர்ந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு பிடிமானம் அங்கே இல்லாமல் நாம் இது புரிந்து கொள்வதற்கு சற்று சிரமப்படுவோம். ஏன்னா தமிழ் வழி கல்வியில நான் பற்றதுனால அப்ப எனக்கு ஆங்கில வழி கல்வி படிக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தினால நான் அதிலிருந்து விலகி நம்ம வளரணும், நம்ம புரிஞ்ச இடத்த நோக்கி நடந்தாதான் நம்மளால வளர முடியும்ன்ற சிந்தனை எனக்கு அப்பயே இருந்தது. அதனால நான் அதுல இருந்து தமிழ் படிக்க வந்தேன். இளங்கலை தமிழ், இளங்கலை தமிழ் படிச்சுட்டு முதுகலை தமிழ் இதே புதுச்சேரியிலேயே படிச்சு அப்புறமா இளம் முனைவர் பட்டம் புதுவை பல்கலைக்கழகத்தில் மத்திய பல்கலைக்கழகத்தில் இளம் முனைவர் பட்டமும் முனைவர் பட்டமும் பெற்றேன். இதற்கிடையில ஆசிரிய பட்ட படிப்பும் படிச்சு முடிச்சேன். என்னுடைய 44 வயதுல மொழியியல் என்பது ஒரு முதுகலை பாடமா பட்டமா படிச்சு முடிச்சேன். அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, நாங்கள் எம்ஏ படிக்கிற போது சென்னை பல்கலைக்கழகம் ஒரு விருப்ப பாடம் கொடுத்துருக்கோம். அந்த விருப்ப பாடத்தை மாணவர்களே தெளிவு செய்யலாம். ஏன்னா எங்களுடைய வகுப்பில் 8 என்று இருந்தாங்க. ஆனால் அப்போ பாடம் வந்து மொழியியல், அது அறிவியல் அடிப்படையில் மொழியை ஆராய்வது என்பது ஒரு சிறந்த பாடமாக கருதப்பட்டது. அது கொஞ்சம் அருமையான பாடம். அப்போ அந்த பாடத்தை படித்தா தேர்ச்சி பெற முடியாதுன்னு பசங்களாம் நினச்சி அது விருப்ப பாடமாக எடுக்க தயாராக இல்லை. அப்போ ஒரு முறை என்னுடைய பேராசிரியர் என்னை கூப்பிட்டு, நீ வளர பிள்ளையாக இருக்கிறமா, உன்ன மாதிரி இருக்கிற பிள்ளைங்க படிக்கணும்னா வகுப்பறையை பயன்படுத்துங்க, நீங்க அது விருப்ப பாடமா மொழியிலே நீங்க தேர்வு செஞ்சிட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க படிச்சீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்னா. அந்த அடிப்படையில தான் நாங்க எல்லாரும் எழுதி கொடுத்து மொழியியல் பாடம் ஒரு அறிமுக பாடமா படிச்சேன். அந்த வகுப்பறை எனக்கு ரொம்ப பிடிச்சமான வகுப்பறை. ஏன்னா மொழிதான் அடிப்படையான நம்முடைய உணர்வுக்கும் சிந்தனைக்கும் அறிவுக்கும் களம் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம். தொடர்ச்சியாக தலைமுறை பல கடந்தும் நம்ம கூட வரக்கூடியது மொழிதான். அந்த மொழியை நம்ம நல்லா படிக்கலான்ற ஒரு ஆர்வத்தினால என்னுடைய 44 வயதுல நான் மீண்டும் மொழியியல் முதுகலை பட்டம் பெற்றேன். இன்றைக்கும் எனக்கான அடையாளம் என்று சொல்லுகிற போது நான் ஒரு மொழியியல் பேராசிரியர் என்கின்ற அடையாளம் தான் எனக்கு சொல்லுகிற போதே மகிழ்ச்சியாக இருக்கும். இளமுனைவர் பட்டம் நான் பயின்ற போது கூட வேங்கடராஜ ரெட்டியார் என்று சொல்லக்கூடிய அவருடைய நூல்களை எல்லாம் மதிப்பீடு செய்யணும். அந்த நூல் மதிப்பீடு தான் என்னுடைய ஆய்வு பட்டமாக அமைந்தது. அந்த ஆய்வியிட்ட நான் சமர்ப்பிக்கிற போது அது கூட ஒப்பியல் மொழியியல் அடிப்படையில தான் நான் செய்யப்பட்ட ஆய்வு. அது அப்ப இலக்கணம் சார்ந்த ஒரு விஷயம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நான் முனைவர் பட்டம் பயில முயற்சித்த போது அப்பொழுது பாரதாசனுடைய 100 நெருங்கி கொண்டிருந்த நேரம். அப்ப பாரதாசனை பற்றி அந்த ஆய்வுக்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். குறிப்பா பாரதியாரிலயோ இல்ல பாரதாசன்லயோ தான் பண்ண முடியும். அப்ப பாரதியார ரெண்டு பேர் ஆய்வாளர் தேர்ந்தெடுத்தாங்க. ஒருத்தர் பாரதியார் எடுத்துட்டார். அப்ப எனக்கு பாரதாசன் கொடுக்கப்பட்டது. பாரதாசனை எந்த கண்ணோட்டத்துல பார்க்கலாம், என்ன பார்வையில பார்க்கலாம், எது மாதிரி ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு என்னுடைய நெறியாளர்கிட்ட உட்கார்ந்து பேசுற போது அப்ப 100 விழா இருந்த காரணத்தினால என்னுடைய பேராசிரியர் சொன்னாங்க, பாரதாசனை வந்து நம்ம வந்து ஒரு ஒப்பியல் நோக்கில பார்க்கணும். அவர் ஒரு தமிழ் கவிஞரோடயோ இல்ல ஒரு இந்திய கவிஞரோடயோ ஒப்பிடாம ஒரு அயல் மொழி கவிஞரோட ஒப்பிட்டோம்னா பாரதியாசனுடைய கருத்துக்களும் அந்த உலக அளவில் இருக்கக்கூடிய கருத்துக்களும் ஒரு இணைவரை ஆய்வா நீங்க நிகழ்த்தலாம். அந்த இணைவரை ஆய்வை ஒப்பியல் ஆய்வு நீங்க நிகழ்த்தணும். அவர் ஒரு அயல் மொழி கவிஞராக இருக்கணும் அப்படின்னு பாப்லோ நெருடா என்கின்ற ஒரு சிறிநாட்டு கவிஞன், 1973 நோபல் பரிசு பெற்ற ஒரு கவிஞன், அந்த கவிஞரை நீங்க வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர் எங்க சொன்னார். அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கிற மாதிரி அன்றைக்கு இல்ல. ஒரு தரவுகளை தேட வேண்டும் என்றாலும் கூட மிகவும் அருமையான தொடர்ச்சியாக நம்ம முயன்றால் தான் ஒரு தரவு நமக்கு கிடைக்கும். ஒரு 5 5 ரூபாய் விட்டக்கூடிய ஒரு புத்தகத்துக்காக இங்கிருந்து நான் கும்பகோணம் போய் சிலி கோயிலுக்கு ஒரு செங்கவிதாந்தளி என்கின்ற ஒரு நூலை பெற்றான். அதுல ஒரு குறைஞ்சபட்ச 10 ஏடுகள் தான் இருந்தது. ஏற்கனவே நான் பார்த்த கவிதைகள் தான் இருந்தது. எவ்வளவோ தரவுகள் தேடணும், தேடி தேடி தொகுத்து பாரதிதாசன் என்ற கவிஞனுக்கும் பாப்லோ நெருடா என்ற கவிஞர்களுக்கும் என்ன வந்து ஒப்புமை இருக்கிறது, இயற்கை பற்றி அவங்களுடைய பார்வை என்னவாக இருந்தது, சமுதாயம் குறித்து அவருடைய கருத்தில் என்னவாக இருந்தது, காதல் குறித்து அவருடைய புனைவுகள் என்னவாக இருந்தது, சமூகத்தை அவர்கள் நோக்குகிற

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல

0: போது எந்த மக்களுக்காக யாருக்காக ஒரு மனிதநேயத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள் என்கின்ற கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அந்த ஆய்வை நான் முன்னிறுத்தினேன்.
1: எக்கச்சக்கமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: கருவேப்பிலையை நல்லா உலர்த்தி அதோட மிளகு உப்பு சீரகம் சுக்கு எல்லாம் சேர்த்து அரைச்சி சாதத்துல கலந்து சாப்பிட்டு வந்தா மந்த பேதி மலக்கட்டு பிரச்சனை தீரும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க.
3: அந்த முனைவர் பட்ட ஆய்வு நான் நிகழ்த்திய போது பாரதிதாசன் நூற்றாண்டு விழாவாக இருந்த காரணத்தினாலும், நான் பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவி என்ற காரணத்தினாலும், அறிவு என்பது கொஞ்சம் பெருகுகிற நிலை, விசாலமாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை என்பது கிடைத்தது. அந்த ஆய்வு பரப்பு எனக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும். அந்த தெளிவின் அடிப்படையில் நான் கல்லூரி பணியில் சேர்ந்த போது, இன்றைக்கு 32 ஆண்டு கால பணியை நான் முடித்திருக்கிறேன். இந்த பணியை நான் தொடர்ந்து செய்வதற்கான ஊக்குவிப்பாக என்னுடைய ஆய்வு பணியும் என்னுடைய வாசிப்பு பணியும், நான் மாணவர்களால் நேசிக்கக்கூடிய அந்த அடிப்படையான இயல்பும், சமூகம் சார்ந்த கருத்தியல்களை உள்வாங்கிக் கொண்டு அந்த கருத்தியல்களை ஒரு புதிய சிந்தனையோடு கொடுப்பதற்கான ஒரு ஆற்றலும் என்னுள் இருந்தது, என்னை தொடர்ச்சியாக எத்தகைய சோர்வும் இல்லாமல் திறம்பட செயலாற்றுவதற்கான ஒரு அடிப்படையாக அமைந்தது. அந்த வகையில் என் உலகம் மாணவர்கள் உலகமாக அமைந்தது. எனக்கும் மாணவர்களுக்குமான உலகம் என்று சொல்லுகிற போது, நான் பட்ட வழிகளை, நான் பட்ட துன்பங்களை, எனக்கு ஏற்பட்ட வருத்தங்களை அவர்கள் அடைந்துவிடக் கூடாது என்பதில் நான் எப்பொழுதும் கவனமாக இருப்பேன். ஆனால் அவர்கள் பார்வையில் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும், அதை வகுப்பறையில் அந்த மாற்றத்தை செய்ய வேண்டும், பாடத்தை ஒட்டி செய்ய வேண்டும், இன்றைய நடைமுறை நிகழ்வோடு அது பொருத்தப்பாடுடையதாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய பணியை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தேன். தொடர்ந்து நாள்தோறும் நான் வாசித்துக் கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு வகுப்பறையும் எனக்கு ஒரு புதிய வகுப்பறையாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு மாணவர்களை நான் பார்க்கிற போதும் அவர்கள் கண்கள் சொல்லும், நான் சொல்லியது அவர்களுக்கு போய் சேர்ந்ததா இல்லையா என்று. எனவே அந்த கண்களை பார்த்து மீண்டும் மீண்டும் அதை சொல்லி அவர்களுக்குள்ளே செலுத்துகிற அந்த அடிப்படையான இயல்பு எனக்கு ஒரு பெருமிதத்தை உண்டாக்குகிற இயல்பு என்றுதான் நான் எண்ணுவேன். அந்த வகையில தமிழ் கல்வியும் என்னுடைய ஆய்வு பணியும் இந்த மாணவர்கள் உலகமும் எனக்கு இருந்த அடிப்படையான பண்புகளும், பல்வேறு பயிலரங்கு, கருத்தரங்குகள், ஆய்வரங்குகள், உரையரங்குகள், பட்டிமன்றங்கள், வழக்காடு மன்றங்கள், வானொலி, தொலைக்காட்சி என்ற பல்வேறு மேடைகளை எனக்கு உருவாக்கி கொடுத்தது. இந்த பல்வேறு மேடைகளிலும் நான் எது குறித்து சிந்தித்து பேசுவேன் என்றால், பெரும்பாலும் அது மொழி சார்ந்த கருத்தியலாக இருக்கும், இல்லை என்றால் சமூகம் சார்ந்த, குறிப்பாக பெண்ணியம் சார்ந்த கருத்தியலாக, மகளிருக்கான தேவையாக, மகளிருக்கான பயன்பாடு நோக்கிய வாழ்வியல் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஒரு எளிய செயலாக நான் அதை எடுத்துக்கொண்டு, அதை களமாக உருவாக்கி கொண்டு, பல இடங்களில் நிறைய பெண்களை எல்லாம் அமர வைத்து அவர்களுக்கான எழுச்சியுரையாக, சமத்துவம் என்றால் என்ன, பெண் விடுதலை என்றால் என்ன, பெண்ணுக்கான அடிமைப்படுத்தி கிடப்பதற்கான அடிப்படை காரணங்கள் என்னென்ன, இந்த சமுதாயத்தில் நாம் வாழ்வதற்கேற்ற ஒரு நிலை நமக்கு உண்டாக வேண்டுமென்றால், மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வலிமையாகவும் நாம் வாழ வேண்டும் என்றால், நாம் எவற்றை எவ்வாறு எதிர்கொள்வது என்கின்ற அந்த பார்வையில் அவர்களோடு கலந்துரையாடுகிற பெரும் வாய்ப்பை பெற்றவள் என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அனுபவங்கள். எனவே அனுபவ நிலையிலும், கருத்து நிலையிலும், செயல்பாட்டு நிலையிலும், இந்த சமூகத்துக்கான, இந்த சமுதாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய, என்னுடைய பணிக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய, என்னை தயார்படுத்திக் கொள்வதற்கு ஊக்கப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு ஆளாகவே நான் இன்றும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறேன் என்பதுதான் எனக்கான திறம். அது மட்டுமல்ல, என்னுடைய கல்வியால் நான் பெற்ற ஊதியத்தை, என் படிப்பால் நான் பெற்ற அறிவை, என்னை சார்ந்திருக்கக்கூடிய என் உறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய இயல்பான பண்பும் என்றும் இருக்கிறது. பாரதி சொல்வான் அல்ல, கடமையா தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டுதல். அந்த பண்பு நாம் எண்ணி பார்க்கிற போது, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, நடந்த பாதையை நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்கிற போது, அதில் கல்லும் முள்ளும் கூட இருக்கலாம், ஆனால் கால் கூட அடிபட்டு நமக்கு வலிக்கலாம், ஆனால் அதை தாண்டி நாம் வந்திருக்கிறோம், அந்த காயம் ஆறி இருக்கிறது, அடுத்தவர் வருகிற போது கை கொடுத்து நீ அதில் சிக்கிக் கொள்ளாதே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பு தன்மை என்று நான் பார்க்கிறேன். இப்படி ஒருவர் எத்தனையோ சிக்கல்கள் இருக்கக்கூடிய பெண்கள் இடம்

0: பேசுகிற போது அந்த பார்வையை கொஞ்சம் விரித்து இன்னொரு கண்ணோட்டத்தை, நேர்மறையான கண்ணோட்டத்தை அவர்களிடம் உருவாக்கி அந்த நேர்மறையான கண்ணோட்டத்தின் மூலமாக அந்த சிக்கலை புரிய வை, அந்த சிக்கலிலிருந்து அவர்கள் விடுபட்டு தனித்துவமாக தன்னை நெறிப்படுத்தி வாழ்வதற்கான வழியை நான் தொடர்ச்சியாக காட்டிக் கொண்டிருக்கிறேன். அதனால நம்பிக்கை சார்ந்த ஒரு வாழ்வியலும், அன்பு சார்ந்த ஒரு வாழ்வியலும், செயல்திறனோடு கூடிய ஒரு வாழ்வியலையும் தொடர்ச்சியாக நான் வாழ்கிறேன். எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவனை ஒரு படைப்பாளனாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அடிப்படை நோக்கம். அந்த படைப்பு நோக்கிய அந்த நுண்ணோக்கு பார்வையை நான் அவனுக்கு கொடுத்திருக்கிறேன். எனவே இந்த வாழ்வு என்பது இந்த சமுதாயத்திலிருந்து, கல்விக்கூடத்திலிருந்து, தமிழ் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த சமுதாயத்துக்கும் அந்த கல்விக்கூடத்துக்கும் அந்த மொழிக்குமே என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்திருக்கிறேன் என்பதை மிக பெருமையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.
1: ஒவ்வொரு நாளும் பிறர் நலம் பேணக்கூடிய பெண்ணாக நான் என்னை வளர்த்துக் கொண்டே இருக்கிறேன். அப்படித்தான் நான் என்னை இந்த சமூகத்தில் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் அப்படிங்கிறது தன்னுடைய படிப்பின் வாயிலாக அழகா வெளிப்படுத்திருக்காங்க நம்முடைய படைப்பாளர். இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன்.

0: பெண்ணாக நான் என்னை வளர்த்து கொண்டே இருக்கிறேன், அப்படித்தான் நான் என்னை சமூகத்தில் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் அப்படிங்கிறதையும் தன்னுடைய படிப்பின் வாயிலாக அழகா வெளிப்படுத்திருக்காங்க. நம்முடைய படைப்பாளர் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இதனால பலன் அடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேரம் 1:25:15.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. ஆமா, ஒரு எழுத்தாளரா இந்த எழுத்துலகத்தில் உங்க பணி எப்படி ஆரம்பிச்சது அதை பகிர்ந்துக்கோங்க நம்ம நேயர்களுக்கு.
3: ஒரு எழுத்தாளராக என்னுடைய பணி ஆரம்பித்ததுன்னு சொல்கிற போது அது என்னுடைய பணிச்சூழலோடு தொடர்புடையதாக தான் இருந்தது. எப்பவுமே நம்ம எந்த ஒரு கூடுதலான ஒரு விஷயத்தையும் நம்முடைய பணியோடு தொடர்புடையதாக இருக்கிற போது அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் ஒரு ஆய்வு நோக்கோடு ஏறக்குறைய நான் ஒரு 50 ஆய்வு கருத்துரைகள் வழங்கியிருக்கிறேன். அதில் 25 கட்டுரைகள் பல்வேறு இதழ்களில் வெளிவந்திருக்கிறது. அது பன்னாட்டு கருத்தரங்கமாக, தேசிய கருத்தரங்கமாக, இந்த உள்ளூர் சார்ந்த படைப்புகளாக, இதழ்களாக அது வெளிவந்திருக்கிறது. இந்த எழுத்தை நான் எழுதணும் என்று நினைக்கிற போது குறிப்பாக சங்க இலக்கியம் தொடங்கி இன்றைய நவீன பெண் எழுத்தாளர்கள் வரை நான் ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். ஆனால் ஒரு ஆய்வு கட்டுரை எழுதுகிற போது அல்லது ஒரு படைப்பை வாசிக்கிற போது அதை முழுமையாக வாசிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் எனக்கு உண்டு. யாருடைய விமர்சன பார்வையும் நான் பார்க்க மாட்டேன், எந்த திறனாய்வு கண்ணோட்டத்தையும் நான் நோக்க மாட்டேன். என்னுடைய பார்வையில், என்னுடைய கண்ணோட்டத்தில் அந்த மைய கருத்திலே எவ்வாறு வைக்க முடியும் என்கின்ற அந்த ஆய்வு எல்லையை மிக சரியாக பயன்படுத்திக் கொண்டு ஒரு சங்க இலக்கியமாக இருந்தால் சங்க இலக்கிய அழகியல் எவ்வாறு இருக்கிறது, சங்க இலக்கியத்தில் இயற்கையானது எவ்வாறு சொல்லப்படுகிறது, சங்க இலக்கியத்தில் பெண்பார் கவிஞர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள். அண்மையில கூட நான் ஒரு வகுப்பறையில் பாடம் நடத்துகிற போது இந்த கருத்தை யார் சொல்லியிருப்பாங்க, ஒரு புலவரா சொல்லியிருப்பார். ஆனா அந்த புலவர் கண்டிப்பா பெண்பார் புலவரா இருக்க வாய்ப்பே இல்லை, அவர் ஒரு ஆண்பால் கவிஞராகத்தான் இருக்க முடியும் என்றே நான் தேடினேன். ஆனா அது எவ்வளவு காலம் கழிச்சு தெரியுது பாருங்கன்னு ஒரு பாடலை மட்டும் படிப்போம், ஆனா அது இம்மை மாறி மறுமையாயும் மீயாகி என் கணவர் அப்படின்னு சொல்றான். அது யார் சொல்லியிருப்பா, ஒரு பெண் சொல்லியிருப்பாங்களா, பெண் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி போய் பார்த்தா அது ஒரு ஆண் கவிஞர் பாடியிருக்கிறார். அப்ப ஒரு ஆண் சார்ந்த ஒரு சமூக அமைப்புக்குள், அந்த சமூக மரபுக்குள், அந்த மொழியாடலுக்குள், அந்த கட்டமைக்கப்பட்ட கண்ணோட்டத்தின் கண் நம்ம எல்லாத்தையும் பார்த்து தொடர்ச்சி அதே தான் நம்ம படிச்சுட்டு வரோம். அப்ப நம்ம எதை பார்த்தாலும் அது யாரால் செய்யப்பட்டது, அதை யார் உருவாக்கி இருக்கிறார்கள், அது யாரால் சொல்லப்பட்டது, அது ஏன் சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, அதோட பயன்பாடு என்ன, அதில் மாற்றம் செய்ய முடியுமா, அது இன்றைக்கு தேவையான கருத்தா என்று பார்க்கக்கூடிய ஒரு பார்வை எல்லாம் இந்த காரணத்தினால் சங்க இலக்கியமாக இருந்தாலும் சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நற்றினை, குறுந்தொகை, புறநானூறு இது பற்றிய விஷயங்களை எல்லாம் ஏராளமான கருத்தரங்குகளை நான் படித்து எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கேன். அதிலிருந்து முழுமையாக ஒரு நூலை கற்கிற போது நற்றினையில் ஒரு கட்டுரை எழுதணும்னா 400 பாடலையும் நான் ஒரு முறை உட்காந்து படிப்பேன். அந்த 400 பாடலையும் அந்த இயற்கை குறித்து என்ன செய்திகள் இருக்குதுன்னு முதல்ல குறிப்பிடுப்பேன். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்றதுக்கு அதை சுருக்கிக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு தெளிவாக நோக்கிப்பேன். அதனால தான் எனக்கு வந்து அது குறித்த பார்வை என்பது விரிந்தது. ஏதோ 2 பாடல் எடுத்து வச்சுட்டு அதை மட்டும் பார்க்கணுன்ற கண்ணோட்டம் இல்லை. அதே மாதிரி வந்து அடுத்தது இருக்கக்கூடிய அற இலக்கியங்களை பற்றி நான் எழுதுகிற போது அற இலக்கியங்கள் எனக்கு பிடிச்சமான இலக்கியம் திருக்குறள். அந்த திருக்குறள்ல அது அறநூல் என்று சொல்வார்கள், ஆனா நான் அது அறிவுசார் பண்பாடு என்ற ஒரு கட்டுரை எழுதினேன். அது நிறைய இடங்களை நான் அது குறித்து பேசியிருக்கிறேன். இந்த அறிவு என்பது கட்டமைக்கப்படுகிற போதுதான் அறம் தழைக்கும். அறம் என்பது நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயம், அறிவு என்பது நம்ம புரிந்து கொள்வதற்கான அடிப்படை. அப்ப அந்த அறிவு என்பது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லணும் அல்லவா. அந்த அறிவு இருக்கிற போதுதான் நமக்கு அற உணர்வு என்பது மேலோங்கி நிற்கும், அன்புணர்வு என்பது மேலோங்கி நிற்கும். நம்ம ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கிற போது அங்க நமக்கு என்ன வராதுன்னு கேட்டீங்கன்னா சிக்கல் தான் ஏற்படும். ஏன்னா இந்த அறிவு சார்ந்த கட்டமைப்பு என்பது திருக்குறள்ல நான் நிறைய பார்த்திருக்கேன். எப்பயாவது எனக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு வழி இருக்கிற போது திருவள்ளுவரோட பேசுற மாதிரி ஒரு உணர்வு வச்சுட்டு அந்த 1330 குரட்பாக்களையும் அப்படி எடுப்பேன். மொழியல் தெரியுன்றதுனால இந்த சொற்களை எப்படி ஒன்னோட ஒண்ணு சேர்த்திருக்கிறாரு அப்படி என்கின்ற ஒரு பார்வையில, அது கூட ஒரு விளையாட்டு, திருவள்ளுவர் கூட கைப்பிடிச்சிட்டு ஒரு விளையாட்டு விளையாடுற மாதிரி ஒரு உணர்வோட நான் அதை படிப்பேன். அப்ப எனக்கு நேரம் என்பது மிக சிறப்பாக போய் சேரும். இதனை யார்கிட்ட சொல்லணும் சொல்லலும் எனக்கு தெரியாது. ஆனா எனக்குள் நான் உரையாடுவதற்கு எனக்கு எப்பொழுதும் திருவள்ளுவர் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறார், உண்மை அதுதான். அதுக்கடுத்து நீங்க பாக்குற போது காப்பி இலக்கியங்கள் வருகிற போது நான் கம்பராமாயணத்திலும் ஆய்வு கட்டுரையில் எழுதியிருக்கிறேன், சிலப்பதிகாரத்தில் எழுதியிருக்கிறேன்.

0: அப்ப இந்த சிலப்பதிகாரத்துல வருகிற போது யாரை பற்றி எழுதலாம்னா, மாதவி பற்றி எழுதலாம், மாதவியின் கடிதத்தை பற்றி எழுதலாம். இன்னைக்கு பெண்கள் என்றாலே அப்படியே கண்ணீர் இருக்கும், கவலைக்கும் தான் அடையாளம் அப்படின்னு நம்ம 20ஆம் நூற்றாண்டுல கூட எண்ணி பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது.
1: இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் சீகோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம், வாங்க.
1: ஆனால் அன்றைக்கு ஒரு மாதவி என்கின்ற அந்த பெண்ணானவள் ஒரு கடிதம் எழுதுகிற போது அந்த கடிதத்தை தன்னுடைய பெற்றோர் கோலன் அனுப்பக்கூடிய அளவிற்கு ஒரு ஆற்றல் வாய்ந்த கடிதமாக இருந்தது. அதை சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அந்த கடிதத்தை குறித்த பார்வை பார்த்து அப்ப எங்கெல்லாம் மாதவி வராங்க, எங்கெல்லாம் பேசுறாங்க, மாதவிக்கும் கோவலனுக்கும் உறவு என்னவா இருந்தது, அது பின்னாடி எப்படி மாறுகிறது, அதற்கெல்லாம் படிச்சுட்டு தான் என்னால் அந்த 5 பக்க கட்டுரை எழுத முடிஞ்சது. ஆனா அதை எழுதி முடிச்சு அது ஆய்வேடில் வந்து வந்து நம்ம பார்க்கிற போது ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு இருக்கும். அதே மாதிரி கம்பராமாயணம் படிக்கிற போது அந்த கூனியுடைய பாத்திர படைப்பை மிக சிறப்பாக, ஏன்னா எப்பவும் எதிர்நிலை பாத்திரம் தான் காப்பிய கட்டமைப்புக்கான அடிப்படை. சூழ்வினை படலத்துல அந்த கைகை எப்படி வருகிறாள், என்ன மாதிரியான ஒரு தன்மையை உருவாக்குறா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு அதை நான் எழுதி அதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. அப்ப அந்த பாத்திரம் இப்படி படைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு வரைக்கும் கூட எதிர்நிலை பாத்திரங்கள் அப்படித்தான் இருக்கு. ஒரே மனசுக்குள்ளே

எதிர்நிலை உணர்வும் இருக்கு, உடன்பாட்டு உணர்வும் இருக்கு. அப்ப நம்ம எதிர்நிலை உணர்வை அழித்துக் கொள்ள வேண்டும், உடன்பாட்டு உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளதான் நல்லவங்களும் இருக்காங்க, நமக்குள்ளதான் கெட்டவங்களும் இருக்கிறாங்க. நாம் யாராக இருப்ப வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடியது நாம் தான் என்கின்ற அந்த ஒரு உணர்வு. அது மாதிரிதான் அந்த மாதவி பாத்திரத்தை நான் அந்த படைச்சு, அதை அவர் படைச்சதை ஒரு படைப்பாளன் எழுதுனதை நம்முடைய கண்ணோட்டத்துல அதை கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அதை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு சிறப்பு. அதை மீண்டும் படிக்கிற போது நம்ம வாசித்த அனுபவம் அதற்குள் இருக்கும். நாம் செய்த ஒரு வேலை நாம் திரும்பி பார்க்கிற போது நம்முடைய தளம் கொஞ்சம் விரிந்திருக்கலாம், அப்பொழுது நாம் சரியாக செய்திருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். அதே மாதிரிதான் 20ஆம் நூற்றாண்டுல பாரதி ஆகட்டும், பாரதிதாசன் ஆகட்டும், 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால வள்ளாரை பற்றி பேசுகிற போது, இன்றைக்கு வாழ்க்கையில மிக மிக கொடுமையானது வறுமை. இந்த வறுமையிலும் கொடுமை எது என்றால் பசி துன்பம். ஒருவனுக்கு பசி வந்து விட்டால் பசி வந்திடின் 10 பறக்கும் என்று சொல்வார்கள். 10 நல்ல பண்புகளும் காணாமல் போகும். அந்த பண்புகள் காணாமல் போவதற்கான அடிப்படை காரணம், பசி வருகிற போது அவன் கண்கள் இருண்டு போகும், அவன் நாக்கு வறண்டு போகும், அவனுடைய மூக்கு துவண்டு போய்விடும், அவனுடைய கால்கள் தடுமாறும், கைகள் நடுங்கும், அவனுடைய மூளை சுருங்கும், இதயம் படபடக்கும். என்ன செய்வது என்று, யாரிடம் சென்று கேட்பது என்று தெரியாமல் திக்குமுக்காடுவான். அந்த பசியை போக்குகிற ஒருவன் தான் இறை நெறியை பின்பற்ற முடியும் என்கின்ற ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நான் பலமுறை அந்த நூலில் படித்து, அப்ப ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சிந்தனை என்பது மிக முக்கியமானது, இனி வறுமை என்பது ஒழிக்கப்பட வேண்டியது. அப்படித்தான் பாரதி சொல்வான், வாழும் மனிதருக்கெல்லாம் சோறிட வேண்டும் என்று சொல்வான். அன்னையாவினும் புண்ணியம் கூடி அங்கு ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சொல்வான். அப்ப நீங்க பசியை போக்குங்கள், கல்வியை கொடுங்கள் என்கின்ற அந்த இரண்டு கண்ணோட்டங்கள் தான் மனிதநேய கண்ணோட்டம். அந்த கண்ணோட்டங்களை எல்லாம் நான் நிறைய எழுதியிருக்கேன், நிறைய மேடைகள்ல பேசியிருக்கேன், தொடர்ச்சியாக வாசித்துக் கொண்டிருப்பேன். பாரதி, பாரதியின் புதுமை பண்ணை படிக்கிற போது, இந்த நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கு, எப்பேற்பட்ட வரிகள். காலம் எவ்வளவு கடந்தாலும் கூட ஒரு பெண்ணின் அடையாளமாக இருக்கக்கூடிய வைர வரிகள், ஒரு செயல்பாட்டு தளத்தில் அவள் ஓங்கி நிற்பதற்கான அடிப்படை தேவைகள், நிமிர்ந்த நன்னடை, நல்ல நடத்தை. நல்ல நடத்தை பண்பின் மூலமாகத்தான் கட்டமைக்கப்படும். பண்பு என்பது மனம் சார்ந்தது. எனவே மனம் செம்மையானால் நடத்தை செம்மையாகும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, எதையும் எப்படி பார்ப்பது, ஒரு நேர்மையான பண்பு. இந்த இன்னார் இனியார் என்கின்ற விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு நடுவுநிலையோடு பார்க்கக்கூடிய பார்வை, அந்த பார்வை கண்டிப்பா பெண்களுக்கு வேணும். பாரபட்சமற்ற பார்வைன்னு சொல்லல, நம்ம பாசம்ன்ற ஒண்ணு கண்ணுக்குள்ள போட்டுட்டு அது நமக்கு சார்ந்தவங்க செஞ்சா அது சரியானதுன்னும், நமக்கு பிடிக்காத ஒருத்தம் செஞ்சா அது தவறானதுன்ற போற போக்கு என்பது பெண்களிடம் காணப்படக்கூடிய ஒரு செயல்தான். நான் இதை வந்து குற்றமாக வைக்கவில்லை. அது மாதிரி இருக்கிற பெண்கள் வாழ்க்கையில வலியதான் அனுபவிக்கிறாங்க, வலிமை பெறுவது கிடையாது. நாம் வலிமை பெற வேண்டும் என்றால் நாம் செய்யப்பட வேண்டியது நேர்கொண்ட பார்வை நமக்கு இருக்க வேண்டும். அப்ப நேர்கொண்ட பார்வை நமக்கு இருக்கணும்னா நமக்கு திமிர்ந்த ஞான செருக்கு இருக்கணும். அதாவது என்ன நடக்குது, இதை பற்றிய நிகழ்வுகளை, அனுபவங்களை, கருத்தாக்கங்களை எல்லாவற்றையும் உள்ளே போட்டு பகுத்து ஆராய்ந்து அதை அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு அறிவு பரிமாற்றத்துக்குள் கொண்டு சென்று அதை ஒரு மெய்மையோடு இணைக்கக்கூடிய பண்பு இருக்குமல்லவா, அதான் ஞான செருக்கு, ப்ரவுட் என்று சொல்வார்கள். அது பெண்ணுக்கு வேணும்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க.
3: எனக்கு பயமா இருக்கு, எனக்கு அச்சமா இருக்கு, எனக்கு கவலையா இருக்கு, எனக்கு கண்ணீரா வந்து கொண்டே இருக்கிறது. நான் எங்க ஓடி ஒளியிருத்துன்னு தெரியல. எனக்கு ரொம்ப மன அழுத்தமா இருக்குது. நான் மனச்சோருக்கு ஆட்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் வேணாம். இந்த மனம் என்பது வலிமையாக்கப்பட வேண்டுமேனால், நாம் ஞான செருக்கு நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டுமேனால், அறிவு செயல்பாடு என்பது அடிப்படையானது. அந்த ஆக்கபூர்வமான செயல்பாடு என்பது தேவையானது. நேர்மறையான எண்ணங்கள் மிக மிக முக்கியமானது. பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் என்பது விருப்பு வெறுப்பில்லாத பாரபட்சமற்ற கண்ணோட்டமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த பாரதியின் வரிகள் இன்றைக்கு தமிழ் மொழிக்கு மட்டுமல்ல, உலகில் இருக்கக்கூடிய தம்முடைய விடுதலைக்காக சமத்துவத்துக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்குமான வழிகாட்டுதல் என்றுதான் நான் எண்ணுகிறேன். இப்படி பாரதியை பற்றி, பாரதாசனை பற்றி, பாப்புலோ நெருடாவையும் பாரதாசனம் இணைத்து ஒரு மொழியில் ஒரு இலக்கியம் படைக்கப்பட்டாலும் கூட அது அந்த மொழி சார்ந்த இலக்கிய உணர்வை தாண்டி ஒரு உலகம் சார்ந்த ஒரு இலக்கிய பார்வையை தருகிறது, மானுடவியல் பார்வையை தருகிறது என்கின்ற அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் அந்த நோக்கு, இயற்கை நோக்கு, அந்த சமூக மாற்றம் எப்படி வந்து நம்முடைய ஒடுக்கப்பட்ட மக்களோடு, அடங்கி கிடக்கக்கூடிய அடிமை மக்களோடு அவர்களை எழுச்சி பெறுவதற்காக, அவர்கள் வாழ்க்கை வளம் பெற வேண்டும் என்பதற்காக எப்படி நாம் வந்து உற்சாகமூட்டலாம், உணர்வை தூண்டலாம் என்கின்ற அந்த நிலையில் அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் நான் பல ஆய்வு கட்டுரைகளாக வடித்து நான் ஒவ்வொரு முறையும் எழுதுகிற போது அந்த எழுத்து என்பது எனக்கு, அந்த ஆய்வு என்பது என்னால் 2-3 நாள் எழுத முடியாது. அதற்கு நான் நிறைய நேரம் எடுத்துக்கொண்டு மனத்துக்குள் அசை போட்டு ஒரு நாள் எவ்வளவுதான் வீட்டு வேலைகள் இருந்தாலும் கூட அன்றைக்கு அந்த வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உட்கார்ந்து அதை எழுதி முடிப்பேன். அந்த வகையில் எனக்கான ஒரு செயல்பாட்டுக்கான இடத்தை எடுத்துக்கொள்வது மிக மிக முக்கியமானது என்பதில் நான் எப்பவுமே வந்து யாருக்காகவும் அதனை விட்டு கொடுத்ததே கிடையாது. சோறு கூட அப்புறம் சாப்பிடலாம், பிள்ளை கூட அப்புறம் பார்த்துக்கலாம், குடும்பத்தில் அவங்க செய்ய வேண்டிய கூட அவங்க செஞ்சுக்குவாங்க, நமக்கான வேலையை செய்யணும் அப்படின்னு தோணும். அந்த ஆய்வு கட்டுரை நான் நெருக்கடியில் எழுதுகிற போது வரும். ஆனால் இப்போ பணி நிறைவுக்கு பிறகு உட்கார்ந்து நிறைய நூல்கள் எழுத வேண்டும். நான் 2 நூல் எழுதியிருக்கிறேன். ஒன்று வேங்கடராஜ ரெட்டியாரின் தமிழ் பணி என்கின்ற முதல் நூல், அது 2003 வெளிவந்த நூல். அது என்னுடைய இளமுனைவர் பட்ட ஆய்வீடு. அந்த நூலில் அவரை பற்றிய, ஏன்னா அந்த 20ஆம் நூற்றாண்டில் நிறைய தமிழ் அறிஞர்கள் இருந்தாங்க, தமிழ் இலக்கியங்களையும் இலக்கணங்களையும் எல்லாருக்கும் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு பார்வை அவர்களுக்கு தேவைப்பட்டது. அப்ப அப்படி இருக்கிற போது ஒரு இலக்கண பண்பாடும் இலக்கிய பயன்பாடும் தெரிஞ்ச, பிற மொழிகளை கற்ற, தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட, சென்னை பல்கலைக்கழகத்தில் நிறைய நூல்கள் வெளியிட்ட வேங்கடராஜ் அடியாரின் நூல்கள் வந்து இருந்தது. அது அந்த ஆய்வின் மூலமாக வெளி உலகத்துக்கு மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று நான் செய்திருந்தேன். அந்த ஆய்வேட்டை நான் நூலாக வடித்த போது மீண்டும் ஒரு முறை எனக்கு படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதை நூலாக என் எழுத்தில் பார்க்கிற போது, அதற்கு வாழ்த்துறையாக என்னுடைய பேராசிரியர் என்னை வாழ்த்தி இருந்த போது, நான் இன்னும் வளர வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை அது ஓட்டியது. அப்ப நம்முடைய செயல் அச்சேறுகிற போது அதை நமக்கு மேல் இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் பார்க்கிற போது, உண்மையாக ஆழமும் தேடலும் உடைய பேராசிரியர் பெருமக்கள் அதை நமக்கு ஊக்குவிக்கிற போது, இன்னொரு பரிமாணம் நோக்கி நாம் உயர்கிறோம் என்கின்ற அந்த

0: உன்னத மனம் என்பது நமக்கு செயல்படக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருப்பதற்கான ஒரு ஊக்கத்தை நமக்கு நூல் எழுதுகிற போது அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இப்பொழுது கூட அந்த நூலை தேடிக்கொண்டு ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் ரொம்ப தூரத்திலிருந்து ஒருத்தர் வந்து, நீங்க வந்து இளமுனைவர் பட்டம் வேங்கடராஜ் ரெட்டியார் பண்ணீங்களாமே, அந்த புத்தகம் ஒன்று இருந்தா கொடுங்கமான்னு கேட்டாங்க. எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. யாருக்கு எங்கே தேவைப்படுகிறதோ அவர்கள் அதை வாங்கி கொண்டு போகிற போது நாம் அந்த வேலையை செய்திருக்கிறோம், அதற்கான வாய்ப்பு நமக்கு பல்கலைக்கழகம் கொடுத்திருக்கிறது. அதே மாதிரி தான் இப்போ வந்து பாரதிதாசனும் பாப்புலோ நெருடாவும் என்கின்ற அந்த ஆய்வெட்டை இன்றைய கண்ணோட்டத்தில் கொஞ்சம் மாற்றங்களோடு அதை ஒரு நூலாக வடித்திருக்கிறேன். ஏனென்றால் ஒரு உலகளாவிய பார்வையில நம்முடைய தமிழ் கவிஞனை கொண்டு செல்ல வேண்டும், அந்த பரப்பு என்பது விரிய வேண்டும். அவர் சொல்வாரு, அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை. அந்த நம்ம நாலெட்ஜ், நம்ம அறிவை நம்ம வந்து அகண்டமாக்கணும், விசாலமாக்க வேண்டும், தொலைநோக்கு பார்வை இருக்க வேண்டும். நம்ம எல்லாம் எப்பவுமே இந்த நேரம் என்ன நடக்குது, இவங்ககிட்ட நம்ம எப்படி சண்டை போடலாம், அப்படிதான் யோசிக்கிறோம். கொஞ்சம் பொறுமை நமக்கு வேணும், பொறாமை நம்ம கூடாது, பொறுமை வேணும். நமக்கு வந்து காலத்தை இருந்து பொறுத்து பார்க்கணும். அப்ப அந்த பொறுமை ஒரு விதை போட்டு அதை விளைஞ்சி வெளியில வர்றதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். அப்ப நம்ம ஒன்றை பொறுத்து போகிற போது, நம் நல்ல விதையை விதைக்கிற போது அந்த நல்லது நல்லதாக அது என்ன பண்ணுது, காய்த்து கணித்து குலுங்குகிறது. அதே ஒரு கெட்ட விஷயமாக இருந்தால் நம்ம அப்பயோ கோபப்படுறோம், ஆத்திரப்படுறோம், பொறாமப்படுறோம். நமக்கு அந்த கோபம் உள்ளே வருகிற போது என்ன செய்யறதுன்னே தெரியல, நம்ம தவறான பல முடிவுகளுக்கெல்லாம் போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வருகிறது. ஏன் அப்படி? அப்ப பொறுமை என்பது மிக மிக அவசியமானது என்கின்ற அந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கலாம். இப்படி ஒரு இலக்கியம் என்பது மக்களுடைய நம்பிக்கைகளை, மக்களுடைய உணர்வுகளை, மக்களுடைய எண்ணங்களை ஒரு உயர்மட்டத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு பங்களிப்பை செய்கிறது. அப்ப நம்முடைய உளவியலுக்கு, நம்முடைய சமூகவியல் பார்வைக்கு, நம்முடைய மேம்பாட்டுக்கு இந்த இலக்கிய உலகம் என்பது நிறைய அள்ளி கொடுத்திருக்கிறது. அந்த உலகத்தில் நாமும் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு, நாம் அதை அசைபோடுகிற போது, நாம் அதோடு செயல்படுகிற போது, நாம் சிந்திக்கிற போது, நாம் எழுதுகிற போது, அதை வெளியிடுகிற போது இன்னும் ஒரு புதிய பரிமாணம் கிடைக்கிறது. அந்த இன்பத்துக்கு அளவில்லை.
1: ரொம்ப அழகாவே வாசித்தல் தான் என்னுடைய எழுத்துலகத்துக்கு ஒரு அடித்தளமா இருந்தது அப்படிங்கறத பல தளங்கள்ல இருந்து, அனுபவத்துல இருந்து அழகா பகிர்ந்துகிட்டாங்க நம்ம படைப்பாளர். இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இணைந்திருங்கள் நம்ம நிகழ்ச்சியோடு.

0: வளர்ச்சி.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: अब टेलीलॉ के माध्यम से ना सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம நிகழ்ச்சியில எழுத்தாளர் பட்டம்மாள் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. நீங்க உங்களுடைய எழுத்துலக ஆரம்பம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நிறைய படைப்பாளர்களை பத்தி பகிர்ந்துகிட்டீங்க. ஒரு படைப்பாளன் படிப்பாளனா இருக்கும் பொழுதுதான் ஒரு சிறந்த படைப்பாளனா உருவாகிறான் இல்லையா, அந்த வகையில உங்களின் மனம் கவர்ந்த படைப்பாளர்

0: அவங்க படைப்பு குறித்து உங்க பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பகிர்ந்துக்கோங்க நம்ம நேயர்களோடு.
1: எனக்கு பிடிச்ச படைப்பாளன் யாருன்னு கேட்கறீங்க. நிறைய பேர் இருந்தாலும் பெரிய மாற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் இந்த மொழியை எளிமைப்படுத்தி, அந்த கவிதையை எளிமைப்படுத்தி, அதை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற விழைவோடு தமிழ் இலக்கிய பரப்பில் எப்பொழுதும் காலூன்றி நின்று கொண்டிருக்கக்கூடிய பாரதியாரைத்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். பாரதியாருடைய குயில் பாட்டு, அண்மையில் கூட நான் ஒரு கட்டுரை எழுதினேன், அந்த குயிலுக்கு 24 அடைகள். நான் மொழியியல் ஆசிரியர்னால மொழியியலோட தொடர்பு படுத்தி பார்த்தேன். 24 அடைகள், அது அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம், பெயரெச்சம் சொல்லுவோம், 24 அடைகளை கொடுத்துருக்கிறாரு. அது ஒவ்வொன்றும் அந்த உணர்வுகளோட ஒட்டி கொடுத்துருக்கிறது ஒரு படைப்பாளன், எப்படியேப்பட்ட படைப்பாளன், எவ்வளவு ஒரு நுட்பமான படைப்பாளன். ஏன்னா யார் ஒருவருக்கு நுட்பமான உணர்வு இருக்கிறதோ அவர்தான் சிறந்த புரட்சியாளராக இருக்க முடியும். அந்த வகையில பெரும் புரட்சிகளுக்கு மாற்றங்களுக்கு எல்லாம் வழிவகுத்த பாரதியாருக்கு எது அடிப்படையாக அமைந்தது என்றால் அவருடைய நுண்ணோக்கு தான் அடிப்படையாக அமைந்தது. அந்த நுண்ணிய பார்வை, அந்த மெல்லிய உணர்வுகள், அந்த உணர்வுகள் எல்லாம் அவர் சொல்லுகிற போது அந்த குயில் பாட்டுல, அதை நீங்க எல்லாருமே படிக்கணும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாருமே நீங்க குயில் பாரதியின் குயில் பாட்டு போட்டு அந்த கதையை படிச்சீங்கன்னா எவ்வளவு கற்பனை வளம், எவ்வளவு அழகியல், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு படிமம், ஒரு குறியீடு, இதையெல்லாம் படிக்கிற போது அது பாட்டம் நம்ம தளம் விரி விரி அந்த குயில் பாட்டு விரிந்து கொண்டே செல்லும். நம்மளும் அப்படியே ஒரு சோலைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம குயிலா மாறுவோம், பாரதி நம்ம பக்கத்தில் நிப்பாரு. அது மாதிரியான ஒரு அழகான, ஒரு மிகச்சிறந்த படைப்பு, ஒரு நேரிய படைப்பு. அந்த பாஞ்சாலி சபதம் படைக்கிற போது அவருடைய காலகட்டம் இருந்த காரணத்தினால இந்த பாஞ்சாலி என்கின்ற அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, நம்ம அடிமை இந்தியாவில் நம்ம அப்பொழுது இருந்தோம், விடுதலை பெற வேண்டும் என்றால் ஒரு குறியீடு கொடுக்க வேண்டும். எனவே கௌரவர்களாக அந்த வெளியிலிருந்து வந்தவர்களை எடுத்துக்கொண்டு பாரத மாதாவாக சிறைப்பட்டு கிடக்கக்கூடிய இந்திய மாதாவாக நம் பாஞ்சாலியை உருவகப்படுத்தி, அதற்காக நம்முடைய இந்திய மக்களிடம், தமிழ் மக்களிடம் கேட்பது போன்ற ஒரு குறியீட்டு படிமத்தில் அந்த படைச்சிருப்பார். அதை படிக்கிற போது அவர் ரொம்ப மிக அழகாக சொல்லுவார், பெண்கள் என்று சொல்லுகிற போது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிற போது, அந்த பாஞ்சாலி மகாபாரதத்தில் படைக்கப்பட்டதை காட்டிலும் இன்றைக்கு 20 நூற்றாண்டில் அந்த பாஞ்சாலி இன்றைய சமூகத்தில், இன்றைய தேவைக்கு, அரசியல் அதிகார தளத்தில் அவள் எவ்வாறு முன்னின்று நிற்கிறாள், எப்படி நிலம் நம்மளுக்கான நிலமாக இருக்கிறது, அதை நாம் வந்து மீட்பதற்காக எப்படி போராட வேண்டும் என்கின்ற உணர்வு வேட்கையை ஊட்டிய ஒரு பெண்ணாக அவர் பாஞ்சாலியை படைத்திருக்கிறார். அந்த பாஞ்சாலி சபதமும் ரொம்ப அருமையான ஒரு நூல், படிக்கப்படுகிறது. அதுல வந்து மாலை நேர வர்ணனைய கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் பாஞ்சாலி சபதத்தில் மாலை நேர வர்ணனை என்ற காட்சியை போட்டு படிச்சு பாருங்க. அப்படியே நீங்க ஒண்ணுமே இல்லை, நம்ம மாலை பொழுதும் காலை பொழுதும் வானத்தை அண்ணாந்து பார்க்கிற போது என்னென்ன வண்ணங்கள் குழைத்து குழைத்து கொட்டி கிடைக்கிறதுன்னு தெரியும். அந்த வண்ணங்கள் நமக்கு மனசுக்குள்ள பல எண்ணங்களை உண்டாக்கும். அப்ப பல வண்ண கவிதைகள் படைத்தவர், இந்த இயற்கையில தேர்ந்து தேர்ந்து படைச்சவர், எந்த எதற்காகவும் தன்னை வந்து அடிபணி வைக்காமல் ஒரு சிறந்த கவிஞர் என்கின்ற ஒரு நோக்குக்காகவே கவிதை படைத்தவர்.
2: கவிஞரோட பேசிக்கிட்டு இருந்ததுல காலம் போனதே தெரியலங்க. கவிதை சுடரிடம் இருந்து கேட்டு தெரிந்து கொள்ள கடல் அளவு செய்திகள் இருக்குங்க, அதுக்கு இந்த ஒரு மணி நேரம் நிச்சயமா பத்தாது. சோ அடுத்த வாரமும் இதே நாள் இதே நேரம் தொடர்ந்து பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் உங்கள் சிநேகிதி ஆர்ஜே பவானி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: டைம் கரெக்டா 2:16 8 நொடிகள் ஆகுது. FM ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் ஆர்ஜி ஆஷா. சோ நிகழ்ச்சியில உங்களுக்காக பிளாக் அண்ட் ஒயிட் சாங்ஸ் நிறையவே காத்துட்டு இருக்கு. இதுல முதல் பாடல் உங்களுக்காக தேன்நிலவு படத்துல இருந்து AM ராஜா, S. ஜானகி இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு வாங்க.

எஃப்எம் ரெயின்போ 102.8 காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. பாவ மன்னிப்பு படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

102.8ல காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. பாவ மன்னிப்பு படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: அடுத்ததா உங்களுக்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் அன்பேவா படத்திலிருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் உங்க வாய்ஸ் தான். ஆமா
2: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
1: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் வேல்புரி இன் ஹிந்தி.
1: பின்றாங்கப்பா,
4: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, ஏன்னா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
6: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
7: வெளியில போக
6: விடுற, வெளியே போக விடுற.
0: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி. டைம் கரெக்டா 2:30 நொடிகள் ஆகுது. நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக தில்லானா மோகனாம்பாள் படத்திலிருந்து பி சுஷிலா பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

ஹிட் கானங்கள் நிகழ்ச்சி தான் எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக ராமு படத்திலிருந்து பி சுஷீலா பாடிய பாடல்.

கானங்கள் நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக வாலி வரிகள்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில டி எம் சவுந்தரராஜன் எல்லார் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல் சர்வர் சுந்தரம் படத்திலிருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்றுவலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணீர்ல போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்றுவலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி. டைம் கரெக்டா 2:42:36 ஆகுது. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல்.

0: கிருஷ்ணா, அடுத்ததா உங்களுக்காக பாமா விஜயம் படத்துல இருந்து பாடல்.
1: வரவு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

0: இந்த நியூ இயர்ல என்னோட முதல் செலவே சேமி பார்க்கணும்.
1: சூப்பர் சார். அப்போ சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸோட கோல்டன் லோட்டஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எடுத்துக்கோங்க. இதுல நீங்க மாதம் மாதம் கட்ட தொகையை அன்னைக்கு இருக்க தங்கத்தின் விலைப்படி எடையாவே சேமிச்சுக்கலாம். 11 மாசம் முடிவுல நீங்க 18% வரைக்கும் சேதாரம் இல்லாம நகை எடுத்துக்கலாம்.
0: சிவபல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நேரு வீதி, புதுச்சேரி.
2: கானங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக கலாட்டா கல்யாணம் படத்துல இருந்து பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, டைம் கரெக்டா 3:07 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர், நான் உங்க ஆர்ஜே ஆஷா. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு
2: மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம பேச போற விஷயம், இப்ப காலம் ரொம்பவே மாறி போச்சு. ஒன்னு வெயில் அதிகமா இருக்கு, இல்லனா மழை அதிகமா பொழியுது. சில இடங்கள்ல வெள்ளம், சில இடங்கள்ல வறட்சி. இந்த மாதிரி காலநிலை மாற்றங்களால நிறைய நோய்களும் இப்ப அதிகமா வருது. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா காய்ச்சல்கள். ஏன் இந்த காலநிலை மாற்றத்தால காய்ச்சல்கள் வருது, யாரெல்லாம் இதுல கவனமா இருக்கணும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறையில இணை இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற குறிஞ்சிப்பாடி டாக்டர் பி மனோகரன் அவர்கள். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ.
4: வணக்கம்.
1: ஓகே நேயர்களே, நீங்களும் இத பத்தின சந்தேகங்களுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2275250 2271770 நம்பர்ஸ்க்கு இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேச போறோம் காலநிலை மாற்றத்தால ஏற்படும் காய்ச்சல்கள் பற்றி. சார், இந்த காலநிலை மாற்றம் அப்படின்னா என்ன, இதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க.
4: வணக்கம் புதுச்சேரி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியாவில் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பருவ காலங்களை நான்கு வகையாக சொல்லுவாங்க. சிலர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட பிரித்து சொல்லுவாங்க, ஆனால் அது பொதுவாக நான்கு பருவ காலங்கள். அதில் வசந்த காலம் ஆங்கிலத்தில் ஸ்ப்ரிங் சீசன் என்று சொல்வார்கள், கோடை காலம் சம்மர் சீசன், இலையுதிர் காலம் ஆட்டம் சீசன், குளிர்காலம் வின்டர் சீசன். இவையெல்லாம் பருவ காலங்கள் ஆண்டினுடைய ஒவ்வொரு சில மாதங்களிலேயும் மாறி மாறி வரக்கூடியவை. இதிலே பெரிய மாற்றங்கள் இருக்காது, தள்ளி ஆரம்பிப்பதிலே சில தள்ளி போகின்ற வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அந்த பருவ நிலை காலத்திலே காலநிலையிலே சில மாற்றங்கள் வரும். நன்றாக நீங்கள் குறிப்பிட்டது போல வெயில் அடித்து கொண்டிருக்கும் காலை நலம், காலையிலே பார்த்தீர்கள் என்றால் நல்ல வெயிலாக இருக்கும். மாலை அல்லது இரவிலே பார்த்தால் அதிகமான மழை ஏற்படும். இது போன்ற காலநிலை மாற்றத்தை தான் நாம் காலநிலை மாற்றம் என்கின்றோம்.
1: சரிங்க சார், இப்ப இந்த காலநிலை மாற்றத்துக்கும் மனித உடல் நலத்துல இது வந்து என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துது?
4: இந்த காலநிலை மாற்றத்தால் வானிலையில் உருவாகும் திடீர் மாற்றங்கள் உடலில் உருவாகும் நோய் தொற்றுக்களால் ஏற்படுகிறது. வெப்பநிலை உயர்வு, திடீர் மழை, பனி, காற்று மண்டல மாறுபாடுகள் இவை போன்றவற்றால் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்கள்

0: எளிதில் பரவுகின்றன. இதற்கு காரணங்களாக சொன்னால், வானிலை மாற்றம், கோடை காலத்தில் இருந்து மழைக்காலத்திற்கு மாறும்போதும், அல்லது காலையில் காய்ந்து கெடுத்த கதிரவன் மாலையில் பெய்து கெடுக்கும் பெருமழை தரும்போது ஏற்படும் குளிர்ச்சி உடல் வெப்பநிலையை பாதிக்கிறது. அடுத்ததாக பார்த்தால் கொசுக்களின் பெருக்கம். மழைக்காலங்களிலே மழை தேங்குவதால் கொசுக்கள் அதிகமாக உருவாகின்றன. அந்த கொசுக்களின் மூலமாக பரவக்கூடிய காய்ச்சல்களும் அதிகமாக வருகின்றன. மூன்றாவது காரணமாக பார்த்தால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு. பொதுவாக இந்த வெப்பநிலை மாறுபாடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியில் குறைபாடுகளை உண்டாக்குகிறது. அதன் காலமாகவும் நோய் நமக்கு தொற்று ஏற்படுகிறது.
1: ஓகேங்க சார். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா, நிறைய வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு கிளைமேட் சேஞ்சா இருந்தாலும் சரி, இந்த ஃபீவர் அப்படின்றது வந்து த்ரூ அவுட் அந்த வருஷம் ஃபுல்லாவே இருக்கும். இந்த மாதிரி காலநிலை மாற்றத்தால என்னென்ன காய்ச்சல்கள் தான் ஏற்படுது சார்?
0: இந்த காய்ச்சல் என்பது ஆண்டுதோறும், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அத்தனை காலங்களிலுமே வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. மழைக்காலங்களில் வரும், கோடை காலங்களில் வரும், ஒவ்வொரு விதமான காய்ச்சல்கள் ஒவ்வொரு காலங்களிலே வரும். தற்போது இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய காய்ச்சல்கள் என்பதை நாம் சில பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம். இதில் மிக முக்கியமாக கொசுக்கள் மூலமாக பரவக்கூடியது. மழை தேங்குவதால் ஏற்படக்கூடிய காய்ச்சல்கள் என்று பார்த்தால் டெங்கு, சிக்கன்குனியா, மலேரியா மற்றும் மூளை சப்பானிய மூளைக்காய்ச்சல் போன்ற கொசுக்களால் பரவக்கூடிய நோய்கள் வரும். அடுத்தபடியாக உணவு மற்றும் தண்ணீர் மூலமாக பரவக்கூடிய டைஃபாய்டு காய்ச்சல் இந்த காலநிலை மாற்றத்தால் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. காற்று மூலமாக பரவக்கூடிய அம்மை நோய், தட்டம்மை, அந்த இதிலுமே காய்ச்சல்கள் உண்டாகும். இது தவிர சில ஃப்ளூ என்று சொல்லக்கூடிய சாதாரண வைரஸ் காய்ச்சல், இன்ஃப்ளூயன்சா என்று கூட சொல்லக்கூடிய காய்ச்சல் போன்ற காய்ச்சல்களும் இந்த காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய காய்ச்சல்களில் அடங்கும்.
1: ஓகேங்க சார். இந்த மாதிரி பீரியட்ல வந்து ஏன் அதிகரிக்குது இந்த காய்ச்சல்? இப்ப ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிடும். சோ இந்த மாதிரி டைம்ல ஏன் இந்த மாதிரி காய்ச்சல்கள்லாம் அதிகரிக்குது, இதுக்கு என்ன காரணம்?
0: பொதுவாக இந்த காலநிலை மாற்றம் வரும்போது நம்முடைய உடல் ஏற்கனவே சொன்னது போல சற்று எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். நமக்கு அதை அதிகமாக அதை சக்தியை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை நாம் எடுப்பதில்லை. குறிப்பாக வயதானவர்கள், முதியவர்கள், குழந்தைகள் போன்றவர்களுக்கு இது விரைவிலே இந்த காய்ச்சல்கள் ஏற்படுவதற்கு காரணம். அதே போல கொசு என்பது இன்றைக்கு அங்கங்கே நாதபடி எங்கும் பரவி இருக்கின்ற அந்த கொசுவினுடைய உற்பத்தி மனிதர்களை கடிப்பதன் மூலமாக பல காய்ச்சல்கள் உருவாகின்றன. அதில் குறிப்பாக டெங்கு. இந்த டெங்குவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இது நல்ல தண்ணீரிலே வளரக்கூடிய ஒரு கொசு. ஏடிஸ் ஈஜிப்டி என்கின்ற இந்த கொசுக்களின் மூலமே டெங்கு நோய் பரவுகிறது. இந்த டெங்கு நோய் பரப்புகிற கொசுவின் மூலம் டெங்கு வைரஸ் பரப்பப்படுகிறது. டெங்கு வைரஸ் 1, 2, 3, 4 என்று 4 வகையான வைரஸ்கள் இருக்கின்றன. இது இந்த ஏடிஸ் ஈஜிப்டி என்கின்ற பெண் கொசுக்களால் மட்டுமே பரவுகின்றது. இதில் நமக்கு என்ன சிரமம் என்று பார்த்தால், இந்த கொசு பகல் நேரத்திலே கடிக்கக்கூடிய கொசு. நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய நல்ல தண்ணீர்களிலே உற்பத்தியாகக்கூடிய கொசு, நம் வீட்டில் இருக்கும்போது நம்ம குடிப்பதற்காக பயன்படுத்துகின்ற பாத்திரங்களை மூடாமல் வைப்பதன் மூலம், அதிலே அந்த கொசுக்கள் முட்டையிடுவதன் மூலம் அதிலே கொசுப்புழு வளர்ந்து அது கொசுக்களாக மாறும். வீட்டில் மட்டுமல்லாமல் வெளியிலே நாம் தேவையற்ற பிளாஸ்டிக் பொருட்கள், டயர்கள், ட்ரம், கொட்டாஞ்சி போன்ற பொருட்களை நாம் வீசியிருக்கும்பொழுது சாதாரண வெயில் காலத்திலே அவையெல்லாம் காய்ந்து நன்றாக இருக்கும். திடீரென இது போன்ற மழை பெய்யும் போது அதிலே இருக்கின்ற ஏற்கனவே மழையிலே முட்டையிட்டிருந்தால் அந்த முட்டைகள் 6 மாதம் வரை உயிரோடு இருந்து மீண்டும் அவை புழுக்களாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது இப்பொழுது புதிதாக வந்த மழை தண்ணீரிலே கூட கொசுக்கள் முட்டையிடுவதன் மூலமாக கொசுப்புழு உருவாகி அவை கொசுக்களாகும். அந்த கொசுக்கள் 500 மீட்டருக்கு மேலே பறக்காது, சோம்பேறி கொசு என்று கூட சொல்வார்கள். ஏனால் அதனால் சுற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய 2-3 வீடுகளிலே குடிக்கும். நகரப்பகுதிகளிலே ஃப்ரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய குளிர்சாதன பெட்டியினுடைய பின்பகுதியிலே தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு 10 இடம் இருக்கிறது. அதை நாம் வாரத்திற்கு ஒரு முறை தண்ணீரை வெளியேற்றி விட்டு சுத்தம் செய்யாமல் அந்த தண்ணீரிலே கூட கொசு முட்டையிடுவதன் மூலமாக கொசு புழுக்கள் உருவாகி கொசு வருகிறது. எனவேதான் அந்த இடங்கள் பகுதியிலே அந்த கொசு யாரை கடிக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த டெங்கு காய்ச்சல் வர வாய்ப்பு இருக்கிறது. இரவிலே கொசு கடிப்பது என்று சொன்னால், ஒரு கொசு நம்மளை கடிக்கும் போது நன்றாக அயர்ந்து தூங்கி கொண்டிருப்போம்.

0: அதுக்கு தனக்கு தேவையான உணவான இரத்தத்தை ஒருவரிடமிருந்தோ அல்லது ரெண்டு பேரிடமிருந்தோ அறிந்துவிட்டு அந்த கொசு ஓய்வெடுக்க சென்றுவிடும். ஆனால் இந்த கொசு பகலிலே கடிப்பதால் நாம் பகலிலே கடிக்கும் போது உடனே நம்ம தட்டி விட்டுருவோம். உடனே என்ன பண்ணது, இன்னொருத்தர் தன்னுடைய பசிக்கு இன்னொரு ஒருவரை கடிக்கும், அப்புறம் மற்றவரை கடிக்கும். இப்படி பலரை ஒரே நேரத்தில் கடிப்பதன் மூலமாக ஏற்கனவே பாதிக்கப்பட்ட கொசு, டெங்கு வைரஸ் பாதிக்கப்பட்ட கொசுவாக இருந்தால் அது யார் யாரை கடிக்கிறதோ அவ்வளவு பேருக்கும் டெங்கு நோய் பரவ வாய்ப்பு உண்டு.
1: ஓகேங்க சார், தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை. இன்னைக்கு காலநிலை மாற்றத்தால ஏற்படக்கூடிய காய்ச்சல்கள் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறையில் இணை இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற டாக்டர் பி மனோகரன் அவர்கள் நேர்களில் நீங்களும் உங்கள் சந்தேகங்களுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2275250 2271770. நீங்க செல்போனில் வெளியூர்ல இருந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. சார், இப்ப நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் டெங்கு பத்தி. டெங்கு தவிர்த்துட்டு இந்த காலநிலை மாற்றத்தால மலேரியா, சிக்கன் குனியா இந்த மாதிரி நிறைய மற்ற வைரஸ் காய்ச்சல்களும் இருக்கு இல்லையா? சோ இதெல்லாம் வந்து காலநிலை மாற்றத்தோட எப்படி தொடர்புடையதுன்னு நீங்க சொல்றீங்க?
1: ஏற்கனவே குறிப்பிட்ட டெங்கு எப்படி உருவாகிறதோ அதே போன்ற மழைக்காலங்கள் காலநிலை மாற்றத்தால் நம்ம சிக்கன் குனியா சொல்ற ஒரு காய்ச்சலும் வருகின்றது. இது சிக்கன் குனியா காய்ச்சல் முக்கவாசி நம்முடைய டெங்கு சார்ந்தது தான். டெங்கு கொசு, அதே டெங்கு ஏடிசி கொசு மூலமாகத்தான் சிக்கன் குனியாவும் பரவுகிறது. அதற்கு காரணம் சிக்கன் குனியா வைரஸ் தான். அது உற்பத்தியாகிற, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அதே நல்ல தண்ணீரில் உருவாகக்கூடிய கொசு, ஏடிஸ் கொசு கடிப்பதன் மூலமாக வருகிறது. பகலிலே கடிக்கக்கூடிய கொசு என்னவென்றால் இதில் வந்து முட்டி வலி அதிகமாக இருக்கும், காய்ச்சல் லேசாக இருக்கும், மற்றபடி இதில் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. மலேரியா சுத்தமான தண்ணீரில் இருக்கும், ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த வீட்டிலே பிடித்து வைக்கின்ற பாத்திரங்களிலே இந்த கொசு வளராது. இது தொட்டிகள், மேல் தொட்டிகள், கிணறுகள், சில வயல்வெளிகளிலே உள்ள குழிகள், தென்னை ஒரு தென்னை மரம்லாம் வச்சுருப்பாங்க, சில நேரங்களில் அதை பறித்து தென்னை மரம் எடுத்துட்டுவாங்க, அந்த குழி இருக்குல்ல, அந்த குழியில் இருக்கக்கூடிய நல்ல தண்ணீரிலே இந்த மலேரியா கொசுக்கள் உருவாகும். இந்த மலேரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணமானது ரெண்டு கொசு, அனஃபலிஸ் கொசு என்று சொல்வார்கள், அனஃபலிஸ் குல்சி என்கிற ஸ்பீசிஸான இதுதான் அதிக அளவில் இந்த மலேரியாவை பயன்படுகிறது. இந்த பரப்பக்கூடிய வைரஸ் பாக்டீரியா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் பால்சிபரம், பிளாஸ்மோடியம் மலேயி, பிளாஸ்மோடியம் ஓவேல் என்கின்ற நாலு வைர காரணமாக தான் இந்த மலேரியா காய்ச்சல் பரவுகிறது.
0: ஓகேங்க சார், இது தவிர்த்து வேற என்னென்ன வைரஸ் ஃபீவர்ஸ்லாம் இருக்கு சார்?
1: அதிக அளவில் இல்லைன்றா கூட ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் இந்த காலநிலை மாற்றத்தால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த ஜப்பானிய மூளைக்காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய கொசுக்கள் கியூலக்ஸ் வகை கொசுக்கள். இந்த வைரஸ் வந்து ஜப்பானீஸ் என்கஃபலைட்டிஸ் வைரஸ், ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் வைரஸ் மூலமாக தான் இது பரவுது. இந்த கொசு வந்து கியூலக்ஸ் கொசு விஷ்ணுயி அப்படின்ற கொசு மூலமாக பரவுகிறது. இது நேரடியாக மனிதர்களை கடிப்பதால் இந்த காய்ச்சல் நமக்கு வராது. அது ஏற்கனவே தொற்று உள்ள பன்றிகள் அல்லது நாரை போன்ற பறவைகளை கடிப்பதன் மூலமாக, அவற்றை கடித்த பிறகு அதிலிருந்து அந்த கிருமியை கொண்டு வந்து மனிதனை தவறுதலாக கடிக்கும் பொழுது இந்த காய்ச்சல் நமக்கு அந்த வியாதியின் மூலமாக வர வாய்ப்பு இருக்கிறது. பொதுவாக இந்த கியூலக்ஸ் கொசுக்கள் வயல்வெளிகளிலே தேங்கியிருக்கின்ற நீர்களிலே பரவும். எனவே அதனால்தான் பன்றி, விலங்குகள் அல்லது பறவைகள் போன்றவற்றை அதை கடித்துவிட்டு தற்செயலாக அது மனிதனை கடிக்கும் பொழுது இந்த மூளைக்காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு உண்டு.
0: ஓகேங்க சார், இப்போ பொதுவாகவே வந்து காய்ச்சல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் இருந்ததுன்னா அது சாதாரண ஃபீவர் தான், ஒரு ஒரு வாரத்தில் சரியாயிடும்ன்றாங்க. வைரஸ் ஃபீவராக இருந்தால் அது பல நாட்கள் இருக்கும். இப்போ இந்த ஃபீவர்னு ஒன்று ஏற்படுதுன்னா அதுக்கு ஆரம்ப அறிகுறிகள் என்ன, எப்போ வந்து கண்டிப்பாக வந்து மருத்துவரை நம்ம அணுகணும்?
1: காய்ச்சல் என்பது பொதுவாக மிதமான காய்ச்சல், சற்று அதிகமான காய்ச்சல், மிக அதிகமான காய்ச்சல் என்று பல வகைகளில் கூட வரலாம். நீங்கள் குறிப்பிட்டு போல சாதாரண வைரஸ் காய்ச்சல், ஃப்ளூ என்று சொல்வார்கள், சாதாரண வைரஸ் காய்ச்சல் விளையாட்டாக கூட சொல்வார்கள். அதற்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டால் 7 நாட்களில் சரியாகிவிடும். சிகிச்சை எடுக்காவிட்டால் 7 நாட்களில் சரியாகிவிடும். சிகிச்சை எடுத்துக்கொண்டால் 1 வாரத்தில் சரியாகிவிடும் என்று. அதனுடன் தானாக வந்து தானாகவே அந்த வைரஸ் காய்ச்சல் மறையக்கூடியது தான். அது வந்து அதிக அளவிலே பாதிப்புகள் இருக்காது. பட் காய்ச்சல் என்பது வேறு வேறு காரணிகளால் உருவாகிறது. நமக்கு தெரிந்தபடி நிறைய கிருமிகள், வைரஸ் பாக்டீரியாக்கள், மற்ற கிருமிகள் மூலமாக பரவக்கூடும். இதில் காய்ச்சலிலே சில காய்ச்சல்

0: செல்கள் நாம் இப்படி இருந்தால் இந்த காய்ச்சலாக இருக்கலாம் என்று நாம் ஊகிக்க முடியும். உதாரணத்திற்கு நம்முடைய டெங்கு காய்ச்சல் திடீரென அதிக காய்ச்சல் எடுத்தவுடன் முதல் காய்ச்சல் ஆரம்பிக்கும். டெங்கு காய்ச்சல் ஆரம்பிக்கும் போதே அதிக அளவிலான காய்ச்சல் இருக்கும், அது அப்படியே தொடர்ந்து இருக்கும். அதே டைஃபாய்டு காய்ச்சலின் பார்த்தால் முதல் நாள் லேசான காய்ச்சல், அடுத்த நாள் சற்று அதிகம், அதன் பிறகு அதிகம் கொஞ்சம் மிக அதிகம், அப்படி போ ஏணிப்படிகள் போல் லேடர் டைப் ஆஃப் ஃபீவர்னு சொல்வார்கள். அந்த காய்ச்சல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி மேலே போகிற அளவுக்கு இருந்தால் டைஃபாய்டு காய்ச்சலாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதே போல் குளிர்காய்ச்சல் நன்றாக எவ்வளவு போர்வை நாம் தூக்கி போட்டு போத்தினாலும் நம்ம அந்த உதறல் குளிர் நடுக்கம் போன்றவை இருந்தால் அவை மலேரியா காய்ச்சலாக இருக்க வாய்ப்பு உண்டு. காலையில் இருக்காது, பகல் நேரத்தில் இருக்காது, மாலை நேரத்திலே சில காய்ச்சல் வரும், அது காச நோய்களுடைய அறிகுறியாக இருக்கும். இப்படி காய்ச்சல் வெவ்வேறு வகையிலே வரப்படும். அவற்றை நாம் பரிசோதனை செய்வதன் மூலமாக மட்டுமே இது எந்த காரணியால் எந்த நோயால் இந்த காய்ச்சல் வருகிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும்.
1: ஓகே, இப்ப சாதாரண ஃப்ளூவா இருந்தா ஒரு வாரத்துல சரியாயிடும் அப்படின்றீங்க, எப்ப வந்து சிவியர் மருத்துவரை கண்டிப்பா பார்த்தே

0: காலையில் இருக்காது, பகல் நேரத்தில் இருக்காது, மாலை நேரத்திலே சில காய்ச்சல் வரும். அது காச நோயினுடைய அறிகுறியாக இருக்கும். இப்படி காய்ச்சல் வெவ்வேறு வகையிலே வருபடும். அவற்றை நாம் பரிசோதனை செய்வதன் மூலமாக மட்டுமே இது எந்த காரணியால் எந்த நோயால் இந்த காய்ச்சல் வருகிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும்.
1: ஓகே, இப்ப சாதாரண ஃப்ளூவா இருந்தா ஒரு வாரத்துல சரியாயிடும் அப்படின்றீங்க. எப்ப வந்து சிவியர் மருத்துவரை கண்டிப்பா பார்த்தே ஆகணும் இந்த ஸ்டேஜ்ல அப்படின்னு ஒரு காய்ச்சல் இருக்குல்ல, எத்தனை நாள் தொடர்ச்சியா காய்ச்சல் இருந்தா கண்டிப்பா வந்து நம்ம டாக்டர் பார்க்கணும்?
0: பொதுவாக காய்ச்சல் கண்டவுடன் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. சாதாரண மிக குறைவான காய்ச்சலாக இருந்தால் நம்முடைய வீட்டிலேயே இருக்கக்கூடிய பாராசிட்டமால் மருந்துகளை கொடுக்குவதன் மூலமும், நல்ல திரவ உணவுகள், சத்தான உணவுகளை கொடுத்து 2-3 நாட்களுக்குள்ளே சாதாரணமாக அந்த காய்ச்சல் கட்டுப்பாட்டில் இருந்தால் நாம் எந்த வித ஒருவேளை நாம் மாத்திரைகள் கொடுத்தும் அந்த காய்ச்சல் குறையாமல் நல்ல அதிக காய்ச்சலோ மற்ற அறிகுறிகளோ, உடலிலே புள்ளிகள் அல்லது தொண்டையிலே வலி போன்ற மற்ற காய்ச்சலோடு கூடிய மற்ற உபாதைகள் அதாவது தொந்தரவுகள் இருந்தால் மருத்துவரை உடனடியாக காட்டுவது நல்லது.
1: ஓகேங்க சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக். எஃப்எம் ரெயின்போ 102.8ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் காலநிலை மாற்றத்தால ஏற்படக்கூடிய காய்ச்சல் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறையில இணை இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற டாக்டர் பி மனோகரன் அவர்கள், இப்ப வந்து நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மழை காலங்கள்ல தான் வந்து அதிகமா கொசுவோட பெருக்கம் வந்து அதிகமா இருக்குது. சோ அந்த மாதிரி அதிகரிக்கும் போது கொசுக்களோட பெருக்கம் எப்படி வந்து கடகடன்னு அதாவது நிறைய ஸ்ப்ரெட் ஆகுறது எப்படி?
0: நீர் பொதுவாக கொசுக்கள் தேங்கி இருக்கின்ற நீர்களிலே பரவும். நன்றாக அடித்து பெய்கின்ற மழை வேகமாக பெய்து நல்ல அதிக அளவில் மழை இருந்ததுன்னா அந்த டெங்கு உருவாக்கக்கூடிய கொசு புழுக்கள் எல்லாமே அடித்து செல்லப்பட்டு விடும். அவற்றிற்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு கண்டெய்னர், ஒரு இடம் இருக்கணும் பார்த்து பண்ணுறதுக்கு. அடிச்சுட்டு போயிட்டு மண் தரைகளிலோ மற்ற இடங்களிலோ இந்த டெங்கு, சிக்கன்குனியா, மலேரியாவை உற்பத்தி செய்யக்கூடிய கொசுக்கள் மண் தரையில் தேங்கி இருக்கின்ற நீர்களிலே பரவாது. ஆனால் சாதாரண லேசான மழை, நல்ல பொழுது நல்ல பகல் பூராக நன்றாக வெயில் அதிக அளவில் வெப்பம் இருந்திருக்கும், மாலையிலே லேசான தூறல் போட்டால் நம்ம வீட்டிலே சாதாரண வேண்டாம் என்று தூக்கி கொடுக்கின்ற பாட்டில் மூடி, முட்டை ஓடு, இவையவே இதில் தேங்கி இருக்கிற தண்ணீரே போதும் கொசு பெருக்கத்திற்கு. இது போன்ற நம் வீட்டிலே பயன்படுத்துகின்ற பலர் தேவையற்ற பொருட்களை வீட்டை சுற்றிலோ மொட்டை மாடியிலோ தெருக்களிலோ இல்லை குப்பை தொட்டியிலோ போடுவதால் இதிலே தேங்காய் இளநீரெல்லாம் லேசாக மேலே உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, சின்ன ஒரு ஓட்டை தான் இருக்கும். அந்த ஓட்டையிலே இருக்கிற தண்ணீர் தெருவோரங்களிலே சென்று விட்டுவிட்டு செல்வார்கள். அந்த மழை நீரிலே இருக்கக்கூடிய அந்த நீரிலே கொசுக்கள் பெருக்கமாகும். இப்படி கொசு பெருக்குவதற்கு அதிக வாய்ப்புகளை நாமே மனிதர்களாக நாமே அதற்கு இடம் கொடுப்பதால் அந்த மழைக்காலங்களிலே கொசு பெருக்கம் அதிகப்படுகிறது.
1: ஓகேங்க சார், அதே மாதிரி வந்து மழை இல்லாம வறட்சி காலங்கள் இருக்கு இல்லையா, சோ அந்த டைம்ல ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்புகள் எல்லாம் என்ன?
0: வறட்சியான காலங்களிலே மழை இல்லாத காலங்களிலே கூட இந்த டெங்கு கொசு வருவதற்கு காரணம் என்றால் வீட்டிலே இருக்கக்கூடிய ஏற்கனவே சொன்ன பாத்திரங்கள் அந்த மாதிரி உள்ளது இருக்கும். கோடை காலங்களிலே காய்ச்சல் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு வந்து அம்மை நோயினால் காய்ச்சல்கள் வரும்.
1: ஓகே,
0: அதே போல் வறட்சியான நேரத்திலே டைஃபாய்டு, ஏன்னா டைஃபாய்டு காய்ச்சல் வந்து நீர் மூலமாக பரவக்கூடியது. வெயில் காலங்களிலே அதிகமான தண்ணீர் தட்டுப்பாடு இருப்பதால் கண்டாமினேட்டட் வாட்டர் தண்ணீர்களை அவர்கள் குடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாலே டைஃபாய்டு காய்ச்சல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போன்று மற்ற சில வெயில் காலங்களில் வரக்கூடிய காய்ச்சல் என்று பார்த்தால் ஏஎச்என்னு சொல்லுகின்ற பன்றி காய்ச்சல் அந்த காலங்களிலே வரக்கூடிய உண்டு. அவைக்கெல்லாம் காற்றில் மூலமாக பரவக்கூடிய காய்ச்சல்கள் இவையெல்லாம் வெயில் காலங்களிலே வரக்கூடிய, குறிப்பாக அம்மையிலே சின்னம்மை என்று சொல்லக்கூடிய சிக்கன் பாக்ஸ் இவையெல்லாம் வறட்சியான காலங்களிலே காய்ச்சல் வரக்கூடிய வாய்ப்புகள்.
1: ஓகேங்க சார், இப்போ பொதுவாக பார்த்தீங்க

0: பாத்தீங்கன்னா வந்து குழந்தைகள் வந்து காய்ச்சல் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா இப்ப பிறந்த குழந்தையிலிருந்து பாத்தீங்கன்னா ஓரளவு வயசு இருக்கிற பசங்க வரைக்கும் நிறைய பேர் இந்த காய்ச்சலால பாதிக்கப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறது குழந்தைகள் தான். ஏன் அந்த மாதிரி இருக்கு சார்?
1: பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் சற்று எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள்.
0: ஓகே.
1: அதனுடைய வயது காரணமாகவே நாம் குறிப்பாக கொரோனா காலங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள், 68 முதியோர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கும். அது கொரோனாவுக்கு மட்டுமல்ல, எல்லா வியாதிகளுமே, அது காய்ச்சலாக இருக்கலாம், வயிற்றுப்போக்காக இருக்கலாம், வேறு சில தொற்று நோய்களாக இருக்கலாம், எல்லா நோய்களுமே அதிகமாக குழந்தைகளை பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது நம்முடைய சுகாதாரம் அற்ற வீடுகள், சுகாதாரமற்ற தெருக்கள், இவை காரணமாகவும் அதிக நோய் தொற்றுகள், மணலில் விளையாடக்கூடியது, சேற்றிலே விளையாடக்கூடிய வாய்ப்புகள், இப்படி நம்முடைய குழந்தைகள் இருப்பதால் அந்த தொற்றுகள் அதிக வர்றதற்கு வாய்ப்பு உண்டு.
0: ஓகேங்க சார். இப்போ வந்து நீங்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களுக்கு வந்து அதிகமா சீக்கிரமா வந்து ஃபீவர் வந்து தொற்றுக்கும், இதனால அவங்களுக்கு பாதிப்பு பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. சோ இதுல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணணும், முதியவர்களா இருக்கட்டும் இல்ல குழந்தைங்களா இருக்கட்டும்?
1: பொதுவாக குழந்தைங்களுக்கு நல்ல சத்தான உணவு, சரிவிகித உணவு, அனைத்து விதமான வைட்டமின்களும், குறிப்பாக விட்டமின் சி, எதிர்ப்பு சக்தியை நன்றாக உருவாக்கக்கூடிய விட்டமின் சி கலந்த உணவுகள், அவற்றை வெறும் அதுக்காக டானிக் மாத்து மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம இயற்கையாக நம்முடைய சாப்பிடுகின்ற உணவுகளிலே நல்ல காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள் போன்றவற்றையும், நவதானியங்கள், பருப்பு வகைகள், இவற்றையெல்லாம் சேர்த்து கொண்டாலே நம்முடைய உடல்நிலை எதிர்ப்பு சக்தியும் நமக்கு தேவையான நல்ல வளர்ச்சிக்கான புரோட்டீன் மற்றும் வைட்டமின்கள் கிடைக்கும்.
0: ஓகேங்க சார். தொடர்ந்து பேசலாம், ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரேங்க இருந்து பேசுறீங்க?
2: கடப்பாக்கத்துல பேசுற மேடம், ராம்குமார்.
0: ஓகே, சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன?
2: பேபி வந்து 6 மாசம் பேபி மேடம், பெண்
1: குழந்தை. சொல்லுங்க.
2: அவங்களுக்கு வந்து ஃபீவர் வந்து இருக்கு, ஜுரமா இருக்கு, 97.5 இருக்கு, வச்சு பார்த்து டெம்பரேச்சர் வச்சு பார்த்தா பேரஸ்டமால் வந்து 6 மணி நேரம் ஒரு டைம் போட்டுன்னு வராங்க. மருந்து போடும்போது ஜுரம் அடிக்குது, ஆனா அப்புறம் ஜுரம் விடுது, மருந்து போட்ட அப்புறம் திரும்ப ஜுரம் வருது சார். அது மாதிரி அவங்க எந்த மாதிரி சாப்பாடு எடுத்துக்கலாங்களா, இல்ல ஏதாவது குளிக்கலாமா, எப்படி சார் அது?
1: எத்தனை மாசம் குழந்தைங்க?
2: 6 மாசம்.
1: 6 மாசம். தடுப்பூசி எல்லாம் முறையா போட்டிருக்கீங்களா?
2: எல்லாம் முறையா போட்டுருக்கோம். தடுப்பூசி எல்லாம்
1: போட்டீங்க சார். இப்ப எவ்வளவு நாளா காய்ச்சல் இருக்கு?
2: 3 நாளா இருக்கு சார் காய்ச்சல். அவங்களுக்கு
1: வீட்டுல வேற யாருக்கும் காய்ச்சல் இருந்ததா?
2: தடுப்பூசிகளால
1: வரக்கூடிய சில வியாதிகளிலும் காய்ச்சல் இருக்கும். தடுப்பூசி போட்டதால் அந்த காய்ச்சல் வர வாய்ப்பு இல்லை. இது சாதாரண நம்ம ஏற்கனவே சொல்ற வைரஸ் காய்ச்சலாக இருக்கலாம். 3 நாள் வரைக்கும் நீங்க இந்த பாரசிட்டமால் மருந்து கொடுத்து வீட்டில் நல்ல இல்ல, இது இன்னும் ஜுரம் குறையல அப்படின்னா 6 மாசம் குழந்தை இருக்கிறதால நீங்க குழந்தை டாக்டர்கிட்ட போய் பார்த்து தேவையான ஏதாவது அம்மாவா இணை உணவு கொடுக்கலாம். நம்ம தாய்ப்பாலோட தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னா அதுதான் பெஸ்ட்டு. அது கூட இணை உணவுகள், அந்த சத்துமாவு உணவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதை கொடுக்கலாம். இது எது கொடுத்தாலும் கொஞ்சம் திரவ உணவாக கொடுக்கறது நல்லது. குழந்தைக்கு ஈஸியான காய்ச்சலுங்கும் போது கொஞ்சம் உடல்லாம் கொஞ்சம் சோர்வாக இருக்கும், ஜீரணம் அதிகமாகாது. ஸோ நல்லா ஜீரணிக்கக்கூடிய திரவ உணவுகளை கொடுங்க. 3 நாள் காய்ச்சல் வரைக்கும் குறையல அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே வெயிட் பண்ணுறது நல்லதில்லை. 2-3 நாள் வரைக்கும் பார்க்கலாம் குழந்தைகளுங்கும் போது. அதுக்கு மேலே நம்ம மருத்துவரை, குழந்தை குறிப்பாக குழந்தை மருத்துவரை கலந்து அவருடைய ஆலோசனைப்படி செய்யறது நல்லது. பேரஸ்டமால் சிரப் கையில் வச்சுக்கங்க, அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பைரி பார்த்துக்குங்க. ஒரு தடவை திறந்தீங்கன்னா ரொம்ப அதிக நாட்கள், நீண்ட நாட்களுக்கு வச்சிருக்காதீங்க, கொஞ்சம் 1 மாசம் வரைக்கும் பயன்படுத்தலாம். உங்களுக்கு கிராமத்தில் இருக்கீங்க, உடனடியாக வைத்திட்டு போக முடியாதுன்னா பேரஸ்டமால் மருந்து நீங்கள் சொன்ன மாதிரி 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். அதுக்காக ஜுரம் அதிகமாக இருக்குங்கிறதுக்காக திரும்ப நம்ம கொடுக்க முடியாது. ஒரு நாளைக்கு 4 முறை கொடுக்கலாம். அது 6 மணி நேரம் இடைவெளியில் கொடுக்கணும். அல்லது அந்த குழந்தைகளுக்கு நம்ம அந்த ஒத்து போடுறது டெபிட் ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவாங்க, நல்லா தனியில் நினச்சி பஞ்சை வந்து நல்லா புழிஞ்சிட்டு நம்ம நெத்தியில் நம்ம ஒத்துற மாதிரி கொடுக்கலாம். ஆமாம், நல்லா புழிஞ்சிட்டு நேரம் கொடுத்துட்டு பார்த்துட்டு மருந்து கொடுத்துட்டு குறைதான் பார்க்கணும். இல்லைன்னா எவ்வளோ காலையில் உங்களால்

0: கிளம்ப முடியுமோ பார்க்கலாம். வேற ஒன்றும் வேற
1: எந்த பேரஸ்டமால் வேறு குரோசின் கொடுத்துருக்காங்க, அது கொடுக்கலாம்ல சார்?
0: ரெண்டுமே ஒரே நாங்கள் அந்த மருந்து வந்து நாங்கள் அது விளம்பர மருந்து, விளம்பர பெயரது, ஆனால் எல்லா மருந்துமே பேரஸ்டமால் தான். நீங்கள் சொல்ல நீங்கள் குறிப்பிட்ட அந்த மாத்திரையும் பேரஸ்டமாலுங்கிற அது உள்ள அது பேர் வந்து அந்த கம்பெனி பேர் நீங்கள் சொன்னது, ஆனால் அந்த மாத்திரை உள்ளே பார்த்தீங்கன்னா பேரஸ்டமால் தான் இருக்கும். வேறு சில மாத்திரைனாலும் உள்ள இருக்கிற மருந்து வந்து பேரஸ்டமால் மருந்து தான். நீங்கள் சொன்ன ரெண்டுமே ஒன்று தான், ஏதா ஒன்றை தான் கொடுக்கணும். வெறும் பேரஸ்டமால் இருந்தால் அதை கொடுங்க, நீங்கள் சொன்ன குறிப்பிட்டது இருந்தால் அதை கொடுங்க, இதை கொடுக்காதீங்க.
2: ஓகேங்க சார், நன்றி நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார், ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.

0: மாத்திரை நல்லா கேட்கும். ஒரு இரண்டு நாளைக்கு ஒரு மூன்று வேளையும் கூட சாப்பிடலாம் இந்த மாத்திரையை. காலை மதியம் இரவு மூணு வேளைக்கு ரெண்டு நாளைக்கு சாப்பிட சொல்லுங்கள். ரெண்டு நாளில் சரியாயிடுச்சுன்னா ஒன்றும் தேவையில்லை, இல்லைன்னா நீங்கள் மருத்துவரை பார்க்கறது நல்லது.
1: சார், இப்ப பொதுவாவே இந்த காலநிலை மாற்றத்தால நிறைய காய்ச்சல்கள் வருது, நல்லா வந்து ஆரோக்கியமா இருப்பாங்க ஒருத்தர் பாக்குறதுக்கு. ஆனா இந்த வந்து உடனே ஒரு ஜுரம் வந்துருச்சுன்னா டக்குன்னு அப்படியே வந்து டல் ஆயிடுவாங்க, ரொம்ப அனிமிக்கா ஆயிடுவாங்க. சோ இந்த அதிக வெப்பம் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பாதிக்குமா?
0: ஆமா, உண்மைதான். ஏன்னா ஒருத்தர் ஒரு காய்ச்சல் வந்து வருதுன்னா ஒரு கிருமியினுடைய தாக்கத்தால் தான் நம்ம காய்ச்சல் வெளிப்பாடு நமக்கு வருது. ஸோ அந்த கிருமி உள்ளே போய் நமக்கு அந்த காய்ச்சல் கண்டவுடன் நம்முடைய உடலே பொதுவாக பார்த்திங்கன்னா சோர்வாக இருக்கும். நம்ம ஏற்கனவே இருந்த அந்த ஆரோக்கியத்தோடு ஒரு ஆக்டிவாக நம்ம வந்து செய்ய முடியாது, சோர்ந்து படுத்திருப்பாங்க. உணவு ஒன்றதை பார்த்திங்கனாலும் நன்றாக சாப்பிட முடியாது, நம்ம ரொம்ப சோர்வாக இருக்கிறதால மிக குறைந்த அளவில் சாப்பாடு சாப்பிடுவோம். அதுவும் நல்ல சத்துள்ள சாப்பாடுகளை நம்ம கஞ்சி போன்ற திரவங்களை தான் நம்ம கொடுப்போம். அதனால் அவங்களுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய நல்ல சத்துள்ள வைட்டமின்கள் மற்ற புரதச்சத்துக்கள்லாம் கிடைக்காம போயிடும். அந்த கிருமியினுடைய தாக்கத்தால் உடலில் பல மாற்றங்கள் ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே பேசின டெங்குவில் பார்த்திங்கன்னா பிளேட்டிலெட்ஸ் அப்படிங்கிற சொல்கிற அணுக்கள் வந்து தட்டணுக்கள் குறைஞ்சிரும். அந்த தட்டணுக்கள் குறையிறதால ரத்தத்தில் கசிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதன் மூலமாக சில பாதிப்புகள் உண்டாகும். இது மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும் அந்த கிருமியை பொறுத்து அதனுடைய தாக்கத்தை பொறுத்து உடலில் நமக்கு ஒரு பலவீனத்தையும் ஒரு எதிர்ப்பையும் குறைக்கும்.
1: ஓகே, இப்போ பொதுவாக வந்து இந்த குடிநீர் மாசுபாடு எவ்வாறு இந்த ஃபீவர்ஸ்க்கெலாம் வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: நீங்கள் பொதுவாக இது காலநிலை மாற்றத்தில் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த நீரின் மூலமாக பரவக்கூடிய காய்ச்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு காய்ச்சல். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து நீர் மாசுபடுவதாலோ அல்லது உணவின் மூலமாக இந்த காய்ச்சல் வரும். மழைக்காலங்களில் பொதுவாக தண்ணீர் அதிகமாக ஒரு இடத்துல பெஞ்சு ஒரு இடத்துக்கு ஓடும். ஏதாவது ஒரு நல்ல தண்ணீர் பிடிக்கக்கூடிய ஒரு பைப்பில் ஒரு சின்ன ஓட்டையோ அல்லது ஒரு உடைச்சல் ஏதாவது இருந்ததுன்னா வேறு ஒரு பக்கத்திலே ஒரு சாக்கடைகளோ அல்லது சில இடங்களில் இன்னும் திறந்த வெளியில் மலங்குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மலத்திலோ அல்லது சாக்கடைகளிலோ இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கிருமி அந்த நல்ல தண்ணீரோட கலந்தால் அந்த தண்ணீரை பருகக்கூடிய அனைவருக்குமே அந்த நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதனால்தான் மழைக்காலங்களில் மிக கவனமாக நாம் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை நன்றாக கொதித்து ஆரிய நீரை பருக வேண்டும், அல்லது குளோரினால் கலக்கப்பட்ட குடிநீரை நாம் பருக வேண்டும் என்று எல்லோருக்கும் அறிவுரை கொடுக்கிறோம்.
1: ஓகேங்க சார், இப்போ வந்து பொதுவாகவே இந்த வைரஸ் காய்ச்சல்கள் வந்து இந்த காலநிலை மாற்றத்தில் அதிகமாக பரவுது. ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்கு? நிறைய பேர் வெளி ஊர்லேருந்து வருவாங்க, அவங்களோட கிளைமேட் வேறு இருக்கும், நம்ம ஊரில் கிளைமேட் வேறு இருக்கும், பட் அது மாதிரி கூட காய்ச்சல்கள் வந்து நிறைய பரவுது, எதனால சார்?
0: இது ஒவ்வொருடைய உடல்நிலையை பொறுத்தது. இப்போ ஒரு காலநிலை மாற்றத்தால் ஒரு வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு காய்ச்சல் வருது, இன்னொருத்தருக்கு காய்ச்சல் வரல அப்படிங்கும்போது அவங்களுடைய வயது, அவர்களுடைய உடல் திறமை, அவருடைய உடலுடைய சக்தி, எதிர்ப்பு சக்தி போன்றவை எல்லாம் காரணம். அதுபோல் வெளியூரிலிருந்து வருகின்ற இந்த போன்ற நோய்களுக்கு அவர்கள் ஆட்படாதவர்கள் இருக்கும்போது இந்த இடங்களுக்கு வரும்போது அவர்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உள்ளூரிலே இருந்து அதற்கு நம்ம அடிக்கடி ஆட்படுவதாக இருந்தால் நமக்கு அந்த பாதிப்பு அதிகமாக வராது. அந்த போன்ற பாதிப்புகளிலே இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலையை வாழ்ந்தவர்கள் திடீரென இந்த மாதிரி காலநிலை மாற்றத்தால் ஏற்பட காய்ச்சல் வரக்கூடிய பகுதிகளில் வரும்பொழுது அவர்களுக்கு இந்த தொற்று பாதிப்பு அதிகமாக இருக்க கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு.
1: ஓகேங்க சார், இப்போ பொதுவாகவே வந்து சுற்றுச்சூழல் சுகாதாரம் இதெல்லாம் வந்து நோய் தடுப்பில் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து முக்கியம்?
0: பொதுவாக சுகாதாரம் என்பது ஒவ்வொரு நிலையிலுமே நாம் கடைபிடிக்க வேண்டும். முதலிலே தன் சுத்தம். தன் சுத்தம் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும், நம்மை சுகாதாரமாக வைத்துக்கொள்வது. தலையில் ஆரம்பித்து கால் வரைக்கும் முடிகளை சரியாக பராமரிப்பது, கண் மூக்கு வாய் போன்ற பொருட்களை சுத்தம் செய்வது, உடலை நன்றாக சோப்பு போட்டு தைத்து குளிப்பது, குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு முறை குளிப்பது, அதே போல் நகங்களை வாரத்திற்கு ஒரு முறை

0: அதாவது வெட்டி சுத்தமாக வைத்துக் கொள்வது, சாப்பிடுவதற்கு முன்பும் மலங்களித்த பின்பும் கைகளை நன்றாக சோப் போட்டு கழுவுவது போன்ற நன்று துவைத்து காய்ந்து துணிகளை பரம் போட்டுக்கொள்வது போன்ற கடைபிடித்தால் வராது. அதிலும் இந்த கொசுவிலிருந்து தப்பிப்பதற்கு நம்முடைய முழுக்கை முழுக்கால் சட்டைகளை அணிவது, கொசுக்கள் கடிக்காமல் நாம் தடுக்க பயன்படுத்துவது நல்லது. அதே போல் அடுத்தது வீட்டு சுத்தம். வீட்டு சுத்தம் மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் தன் சுத்தம் ஒருவரோடு நின்றுவிடும், வீட்டு சுத்தம் அந்த வீட்டில் உள்ள அனைவருக்குமே பாதிப்பை உண்டாக்கக்கூடும். எனவே நாம் வீட்டை எந்த விதமான தேவையற்ற குப்பைகள் சேராத வண்ணம் அவற்றை அப்போது வெளியே அப்புறப்படுத்த விட வேண்டும். சில பொருட்களை நாம் வந்து வீட்டிலேயே சேர்த்து வைக்கப்போவதன் மூலமாக அதிலே சில கரப்பாம்பூச்சி எலிகள் போன்றவைகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ எலி என்று சொன்ன உடனே எனக்கு இந்த மழைக்காலங்களிலே எலி காய்ச்சல் என்று ஒரு காய்ச்சல் கூட வரக்கூடியது உண்டு. காலநிலை காய்ச்சலில் காரணமாகவும் இந்த காய்ச்சல் வரலாம். அந்த எலி காய்ச்சல் என்பது ஆங்கிலத்தில் லெப்டோஸ்பைரோசிஸ் என்று சொல்வார்கள். எலியினுடைய சிறுநீர் நீரிலே கலந்து அந்த நீரை குடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதிலே காலிலே ஒரு காயம் சிறு வெடிப்பு மூலமாக நம்ம நடந்து சென்றாலே அந்த கிருமி நம்முடைய உடலில் சென்று அது தீவிர காய்ச்சலை உண்டாக்கி நமக்கு இறப்பு வரை கூட கொண்டு செல்லும். எனவே வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். காய்கறிகளை நன்றாக கழுவி சுத்தமாக உணவு சமைக்க வேண்டும். சமைத்த உணவை நன்றாக மூடி வைக்க வேண்டும். ஆரிய அல்லது நேரம் கழித்து சாப்பிடுவது, அந்த பொருள்களை கொஞ்சம் கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவது போன்றவற்றை நாம் தவிர்க்க வேண்டும். வீட்டிலே அந்த சாக்கடை நீர், நம்ம குளிப்பு சமையல் பயன்படுத்துகின்ற நீர், குளித்தல் நீர் என்றவற்றையும் வெளியே சாக்கடையாக அனுப்பாமல் வீட்டிலே வீட்டு தோட்டம் போட்டு அதிலே செய்யலாம். அல்லது உறிஞ்சி குழிகள் மூலமாக வீட்டை சுத்தரணும். எனவே வீட்டு சுகாதாரம், தெரு சுத்தமாக இருப்பது, குடிநீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மூடி வைத்திருக்க வேண்டும், குளோரினேஷன் செய்யப்பட்ட நீர் அல்லது குழந்தைகளாக இருந்தால் நன்றாக சுத்தமாக கொதிக்க வைத்து ஆரிய குடிநீர்களை பயன்படுத்துவது என நீரை சுத்தமாக இருக்க வேண்டும். காற்றும் இப்பொழுது மாசுபட்டு இருப்பதால் நல்ல சுகாதார முறையிலே அடுப்புகளை, இந்த விறகு அடுப்புகளை பயன்படுத்துவதை குறைத்து எரிய அடுப்புகளை பயன்படுத்துவது நல்லது.
1: ஓகேங்க சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் வேலூர் மாவட்டம் பட்படை பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: ஓகேங்க சார், உங்களோட க்வெஸ்சனை கேளுங்க சார் கிட்ட.
2: என்னென்ன காரணங்களால உங்களுக்கு முடி உதிருது அதை பத்தி ஒண்ணு சொல்லுங்க. ரெண்டாவது டாக்டர், எனக்கு நீங்க சொன்னீங்க அருமையா, நம்ம எப்படி நம்மள சுத்தமா வச்சுக்கணும் செய்யணும்னு. இப்ப இந்த ஹேண்ட் வாஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணும் பொழுது வெறும் தண்ணியில நம்ம ஹேண்டை ஜஸ்ட் லைக் வாஷ் பண்ண கூடாது, அதுக்கு டிஸ்இன்ஃபெக்டன் அந்த மாதிரி போட்டு பிறகுதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர், ப்ராப்பரா எப்படி நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணது, எது பெஸ்டான விஷயமா இருக்கும், அந்த ப்ரொசீஜர் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். நான் அப்படியே ரேடியோல டான்ஸ்.
0: சரிங்கம்மா, நல்லதுமா. முதல்ல இந்த முடி உதிரத பத்தி சொன்னீங்க, யாருக்கு என்ன வயது ஆனா பெண்ணாங்கிறத சொல்லுங்கம்மா.
1: ஓகே, இல்லை சார், அவங்க லைன் கட்
0: பண்ணிட்டாங்களா? சரிங்கம்மா. இது பொதுவாக முடி உதிர்வதற்கு பல காரணங்கள் உண்டு. குறிப்பாக இரும்பு சத்து, அயன் டிஃபிஷியன்சி இருந்தால் அந்த இரும்பு சத்து குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த முடி உதிர்தல் இருக்கும். நாம் பயன்படுத்துகின்ற தலையிலே பயன்படுகின்ற ஷாம்பு, ஹேர் ஆயில், நம்முடைய சீப்பு, இந்த மாதிரி காரணங்களால் கூட முடி உதிர்த்து நம்முடைய ப்ராக்டிஸ், ஈவன் இந்த தேங்காய் பூ டவலால் தலையை தோற்றுறதால் கூட முடி உதிரல் இருக்கும், வெந்நீரில் குளிப்பதால் கூட முடி உதிரல் இருக்கும். விடி முடி உதிரக்கு பல காரணங்கள் உண்டு. இது தொடர்ச்சியாக இருந்தால் நீங்கள் ஒரு தோல் மருத்துவரை சந்தித்து அவருடைய ஆலோசனை பெறுவது நல்லது. இரண்டாவதாக நீங்கள் கேட்டது கை கழுவ வேண்டும் என்பது உண்மையிலே, அது வந்து நீங்கள் சொன்னது போல் பலருக்கும் இன்னும் அதனுடைய முழு விவரங்கள் அதிக அளவிலே தெரியவில்லை என்று தான் நானும் கூறுவேன். பொதுவாக நம்ம கை கழுவுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கிராமங்களில் இப்போ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போவாங்க நண்பர்கள் போகிறாங்க அப்படின்னா, ஒரு பையன் டேப்பை திறப்பான், அவன் கழுவிட்டு இருக்கும்போதே ஒரு பையன் நடுவில் அப்படியே கையை அப்படி லேசாக காட்டிட்டு போயிடுவான், அப்படி நான் குறுக்க பார்த்துருப்போம். அப்புறம் அதேமாதிரி தண்ணி ஒரு ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பாங்க, ஒருத்தர் ட்ரம்ளர் எடுத்து கழுவார், ஒருத்தர் அப்படியே அந்த ட்ரம்மில் இருக்கிற தண்ணியை கொஞ்சோண்டு கையில் எடுத்து அப்படி கீழே வெளியே எடுத்து ஊற்றிட்டு போயிடுவார். இப்படி தான் கழுவாங்க. குறிப்பாக திருமண வீடுகள், கல்யாணம்

0: வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் வேடிக்கையாக இருக்கும். அவங்க ஒரு அரை லிட்டர் ஒரு 300 ml அல்லது ஒரு அரை லிட்டர் பாட்டில் தான் வச்சுருப்பாங்க. அதில் கிளையும் கழுவணும் கையும் கழுவணுங்கும் போது லேசாக அப்படி பாட்டிலை திறந்து அப்படி ரெண்டு பக்கமும் சுற்றி பார்ப்பாங்க, யாராவது நம்மளை பார்க்குறாங்களான்னு. அப்படியே டேபிளுக்கு கீழே லேசாக அதை நல்லாவும் கை கழுவ முடியாது, ஏன்னா மீதி தண்ணி குடிக்கணும் அப்படின்னு லேசாக கையை கழுவுவாங்க. அது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கையில் இருக்கிற அழுக்கு கிருமிகளெல்லாம் நல்லா ஊற வச்சு ரெடியாக வச்சுக்கிறோம். வச்ச உடனே இலையில் ஃபஸ்ட்டு ஸ்வீட் போடுவாங்கள்ல, அந்த ஸ்வீட்டோடு சேர்ந்து இந்த நம்ம அழுக்கு கிருமிகளெல்லாம் சேர்த்து உள்ளே அனுப்பிடுவோம். இதுதான் நம்ம நடைமுறையில் நம்ம செய்கிற கை கழுவுற பழக்கம். அது வந்து மிகவும் தவறானது. கை கழுவணும் அப்படிங்கும்போது நல்லாக ஓடுகின்ற தண்ணீர் தான், டேப் ரன்னிங் டேப் வாட்டர் என்று சொல்வார்கள், பைப் குழாயிலிருந்து நல்லா ஓடுகின்ற தண்ணீரில் முதல்ல இரண்டு கைகளையும் நன்றாக நனைத்து கொள்ள வேண்டும். பிறகு சோப்பை எடுத்து சோப்பை நன்றாக நுரை வரும் அளவுக்கு சோப்புகளை போட்டு நன்றாக தேய்க்க வேண்டும். பிறகு உள்ளங்கைகள் இரண்டையும் சேர்த்து தேய்க்க வேண்டும். அதன் பிறகு புறங்கையிலே விரல் இடுக்கிலே விட்டு ஒரு முறையும், பிறகு வேறு அடுத்த கை மூலமாக மறுபுறமும் செய்ய வேண்டும். அடுத்தது கட்டை விரலை மட்டும் தனியாக ஒரு கட்டை விரலை மாற்றி இடது வலதுக்கு செய்ய வேண்டும். பிறகு உள்ளங்கையிலே 4 விரல்களையும் வைத்து நன்றாக தேய்த்து வலது இடது இரண்டு கைகளையும் மாற்றி செய்ய வேண்டும். மணிக்கட்டு வரை நன்றாக சோப்பை போட்டு கழுவி அந்த நன்றாக ஓடுகின்ற தண்ணீரிலே நாம் கைகளை கழுவ வேண்டும். இதை குறிப்பாக 2 முறை இதை நாம் செய்தோம் என்றால் நீரினால் பரவக்கூடிய தொற்றுகளில் 99% நோய்களை நாம் தடுக்க முடியும். இவளை கழுவி விட்டு உடனே நம்ம என்ன பண்ணோம்னா, நல்ல அழுக்கு டவலில் தான் கை துடைப்போம். அது மாதிரியும் செய்யக்கூடாது. நன்ற சுத்தமான ஒரு டவல் துண்டுகளில் நம்ம கை கழுவ வேண்டும். இதை குறிப்பாக உணவு அருந்துவதற்கு முன்பும் மலம் கழித்த பின்பும் கண்டிப்பாக செய்தால் பல வியாதிகளை நாம் தடுக்க முடியும்.
1: ஓகேங்க சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். சார், இப்ப வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் காலநிலை மாற்றத்தால ஏற்படக்கூடிய காய்ச்சல்கள் பத்தி. இப்ப வந்து நிறைய பேர் வந்து இந்த செல்ஃப் மெடிசன் எடுத்துக்கிறாங்க, இது எந்த அளவுக்கு பாதுகாப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: மிகவும் தவறான ஒரு நடைமுறை, பலரும் பின்பற்றும் நடைமுறை. ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விஷயம், ஒரு காய்ச்சல் என்றால் பல காரணங்கள் உள்ள காய்ச்சல் இருக்கு. இப்போ நம்ம ஒரு மருத்துவமனைக்கு போயிருந்தப்போ, ஒரு மனநோய் மருத்துவமனைக்கு போயிருந்தப்ப, ஒரு அந்த மனநோய் டாக்டர் வந்து என்ன வார்டு ரவுண்ட்ஸ் போகும்போது நான் அவர் கூட போனேன். அங்கே போகும்போது ஒரு மனநோய் பாதித்த ஒருவர் ஒரு பெண் பெயரை உஷா உஷா என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ஏன் அவர் உஷா உஷா என்று சொல்கிறார் தெரியுதா என்று கேட்டார். தெரியலன்னு உடனே அந்த மருத்துவர் சொன்னார், இவர் உஷா என்ற பெண்ணை காதலித்தார், அந்த பெண் இவரை திருமணம் செய்து கொள்ளவில்லை, அதனால் அவருக்கு மனம் அழுத்தத்தின் காரணமாக அவருக்கு மன மாறுதல் ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னார். ஓ, அப்படியா என்று விட்டு அடுத்த வார்டுக்கு போனோம். அங்கும் ஒரு பேஷண்ட் உஷா உஷா என்று சொல்லிக் கொண்டிருந்தார். உடனே மருத்துவர் கேட்டார், சார் நீங்கள் ஏன்னர் அது எனக்கு தெரியுது சார், இவரும் அந்த உஷாங்கிற பொண்ணை லவ் பண்ணியிருப்பார், அந்த பொண்ணு முடியாதுன்னு சொன்னோடனே அவருக்கு ஆயிடுச்சு, இல்லை அதுதான் இல்லை, இந்த நபர் வந்து அந்த உஷாங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அந்த வாழ்க்கையில் அவருக்கு இந்த மாற்று ஒன்று. அதுமாரி உஷா ஒன்று தான், ஆனால் ரெண்டு பேருக்கு பைத்தியம் முடிச்சது காரணங்கள் வேற வேறங்கும் போது ஒன்று ஒன்றுக்கும் ஒரு காய்ச்சலுக்கும் வேறு வேறு காரணங்கள் இருக்கும். அதனால் நாமே மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது தவறு, போலி டாக்டர்களிடம் சென்று வைத்தியம் செய்து கொள்வதும் தவறு, முறையாக படித்த மருத்துவர்களிடம் பிரிஸ்கிரிப்ஷனை வாங்கி அந்த மருந்துகளை உட்கொள்வது நல்லது. ஏனென்றால் நமக்கு தெரியாது, சில மருந்துகள் வயிற்றிலே புண்ணுண்டாக்கும், சில வயிற்று குடலிலே ஓட்டை விழுகின்ற அளவு கூட சில மாத்திரைகள் இருக்கின்றன, தவறுதலாகவோ அல்லது அந்த சாப்பிடும்போது பல அலர்ஜி வரலாம், மருத்து வரலாம். எனவே நாம மருந்து வாங்கி உட்கொள்வது மிகவும் தவறு.
0: ஓகேங்க சார், அது கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கே வந்தாச்சு. இந்த காலநிலை மாற்றத்தால ஏற்படும் இந்த காய்ச்சல்கள் தடுப்பதில் நம்மளோட பங்கு இல்ல பொறுப்பு என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: இது ஒரு பெரிய

0: கேள்வி. இதற்கு மிக விபரமாக விடையளிக்க வேண்டும். இந்த காலம் நிலை மாற்றத்திற்கு மிக முக்கியமான காரணம் மேன்மேடு, மனிதர்களால் தான் இந்த மாற்றம் ஏற்படுகிறது. இந்த மாற்றத்தை தவிர்ப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. குறிப்பாக நாம் இந்த காய்ச்சல் போன்றவற்றை வராமல் நாம் கவனித்துக் கொள்வதற்கு அந்த மாதிரி நிலை என்னென்ன காரணங்களோ, கொசு பெருக்கத்துக்கு காரணமான நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும், உணவுகளை சுத்தமாக சாப்பிட வேண்டும், நீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் பார்க்க வேண்டும், வெளியில் அதிகமான இது இருந்தால் மாஸ்க் என்று சொல்லக்கூடிய முகக்கவசம் அணிவதன் மூலமாக காற்று மூலம் பரவக்கூடிய நோய்களை தடுக்க முடியும். எனவே நாம் சுகாதாரத்தையும் நமது சுகாதாரத்தையும் பார்த்தால் திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தவிர்த்து நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய கழிப்பறைகளை பயன்படுத்துவது போன்றவற்றை நாம் கை கழுவதை முறையாக பயன்படுத்துவது போன்ற பல விஷயங்களை நாம் கடைபிடித்தால் காலநிலை மாற்றத்தால் மட்டுமல்ல எந்த நிலையிலும் நமக்கு நோய் பரவாமல் தடுக்கலாம்.
1: ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு காலநிலை மாற்றத்தால ஏற்படக்கூடிய காய்ச்சல் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறையில இணை இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற டாக்டர் பி மனோகரன் அவர்கள் சார், உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி.
0: மிக்க நன்றி. இதில் கலந்து கொண்ட நேயர்களுக்கும் கேட்ட மற்றவர்களுக்கும் நன்றி. நன்றி
1: நன்றி நன்றி சார்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:16 நொடிகள். ஹாப்பி ஹாப்பி ஈவினிங் மக்களே, கட் கேமரா ரோலிங் வித் மீ ஆர்ஜே கீர்த்தி. அண்ட் நம்ம கூட இன்னொரு ஆர்ஜே இணைய போறாங்க. அதுக்கு முன்னாடி சோ இப்போ கட் கேமரா ரோலிங்ல டயலாகோட நான் வந்தாச்சு, ஆக்ட் பண்ண நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான கட் இதோ.
2: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா.
1: சோ கட் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன், திரும்பவும் உங்களுக்காக மறுபடியும் கட்.
2: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா.
1: சோ டயலாக் கேட்டிருப்பீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க 2271760 2272530 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஸோ உங்களுக்காக இப்போ ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

0: பின்ன பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. திஸ் இஸ் கட் கேமரா ரோலிங் வித் மீ ஆர்ஜே கீர்த்தி அண்ட்
1: ஆர்ஜே ஆஷா.
0: ஓகே ஆஷா, இப்போ ஒருத்தவங்க கால் இருக்காங்க, அவங்க டைலாக் ரெடியா இருக்காங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ.
1: கண்டிப்பா.
0: ஹலோ ஹலோ ஹலோ சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? அருணாங்கிலிருந்து பேசுறீங்க. பேரு பேர் சொல்ல மாட்டீங்களா?
1: அதாவது அரந்தாங்கி அப்படின்னு எடுத்தாலே வந்து ஐயப்பன் சார் தான் வந்து கலக்கலா வந்திருப்பீங்க. சரி, என்ன டயலாக் சொல்ல ரெடியா இருக்கீங்களா? ஒரு தடவை பிளே பண்ணி ஆகணுமா? சரி ஓகே, பிளே பண்ணா கரெக்டா சொல்லிடுவீங்க அதே ஃபுளோல. ஓகே, உங்களுக்காக பிளே பண்றோம்.
2: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். எல்லடா
0: ஐயப்பன் சார், கேட்டீங்களா? ரெடியா இருக்கீங்களா சார்?
1: ஓகே, கட் கேமரா
0: ரோலிங்.
3: அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா
0: இல்லடா
1: அப்படியா? ரொம்ப நல்லவங்களா? என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, மைக்க ஓபன் பண்ணாலே வந்து பதறது அலறுது இல்ல. ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? காமெடி சொன்னா சிரிக்கணும். ஓகே, காமெடி நாங்க இப்ப சொல்லிட்டு இப்ப சிரிங்க பாக்கலாம்.
0: காமெடி சொல்லுங்க அப்படின்றாங்க.
1: ஓகே ஓகே சார், சூப்பரா வந்து டைலாக் சொல்லிட்டீங்க. ஓகே, வேற எதனா டைலாக் வச்சிருக்கீங்களா எங்களுக்காக?
3: வேற என்ன வச்சிருக்கேன்?

0: மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு மூணு தடவை யோசிச்சு கைய வைக்கும்.
1: ஓகே,
2: நன்றி.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: ஹலோ, வணக்கம் மேம்.
1: வணக்கம் வணக்கம் மேம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: இருவருக்கும் வணக்கம் சொல்வது வாழப்படமடையும் கலா.
2: வாங்க வாங்க கலா மேம், என்ன ரெடியா இருக்கீங்களா டயலாக் சொல்றதுக்கு? ஓகே சூப்பர். எந்த டயலாக் சொல்ல போறீங்க? லாஸ்டா போடுதா?
0: சந்தானம் பேசுது.
1: சந்தானம் ஓகே ஓகே. கட் கேமரா ரோலிங்.
0: என்ன மாயமோ வந்துருமோ தெரியல. சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே வந்துட்டோம், நல்லவங்களும் வந்துட்டோம். இல்லடா,
2: நீங்க நான் அதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டேன். இது என்னது, இது என்ன டயலாக்கா? இது எப்படி அந்த ஃப்ளோல, அது எப்படி வந்தது? என்ன சொல்றது, டங் அப்படியே அந்த நாக்கு சுரட்டி ஒரு மாதிரி என்ன மாயமோ தெரியல அப்படி வரணும்ல. கலா மேம் இப்படி சொல்லலாமா?
1: கலா மேமோட எனர்ஜி
0: ஓகே.
2: உங்களுக்கு ரெண்டு பிரியாணி பார்சல். ஓகே ரெடி, கட் கேமரா ரோலிங்.
0: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. சின்ன வயசுல நல்லவளே நல்லவளங்களே இருந்துட்டோம் இல்லடா.
2: அப்படியாடா?
0: ஆமாடா.
2: இப்படி யாரா சொல்லிருக்காங்களா உங்கள?
0: போன
2: வாரம் போட்டதை வந்து நீங்க இந்த வாரம் டெலிவரி பண்றீங்க.
0: என்ன
2: போட்டு அழிச்சாலும் இந்த டயலாக் வந்து மண்டையிலேயே சுத்திட்டு இருக்குன்னுவாங்களே, அந்த மாதிரியா?
0: இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். இது மாதிரி இது மாதிரி நல்லா சொல்லணுன்றதுக்காக தான் நாங்க எல்லாம் போடுறது.
3: குன்றான குன்றத்தில கொமரனவன் குடியிருக்க

வெல்கம் பேக் டு தி ஷோ. கட் கேமரா ரோலிங் வித் மீ அஜய் கீர்த்தி அண்ட் அஜய் ஆஷா. ஆஷா இப்போ ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க நேரம் கடத்தாம உடனே பேசிடலாம். ஹலோ.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. கட் கேமரா ரோலிங் வித் மீ ஆஜே கீர்த்தி அண்ட் ஆஜே ஆஷா. ஹலோ,
1: வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
1: குட் ஈவினிங்.
0: குட் ஈவினிங்.
1: இருவருக்கும் வாழ்த்துகள், பாராட்டுகள், நன்றிகள் ஆகாஷ்வாணிக்கு.
2: தேங்க்யூ, தேங்க்யூ. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க. டைலாக் எல்லாம் என்ன போட்டாலும் நாங்க வந்து எப்படி வேணாலும் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு நீங்க வந்து ரெடியா இருக்கீங்க போல இருக்கு.
1: ஆமா, முயற்சி பண்றோம், போடுங்க.
2: பேச்சுல இருந்தே தெரியும். சரி, உங்களுக்காக ஒரு டைலாக் போட்டுலாமா?
1: போடுங்க மேம்.
2: ஓகே, ரெடி.
3: என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மூணு வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேக்குறாங்க இல்லையா? நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு.
0: ஹலோ,
1: கேக்குதுங்க மேம்.
0: மேம் கேட்டீங்களா டைலாக்?

0: ஹலோ
1: கேக்குதுங்க மேம்.
0: மேம், கேட்டீங்களா டயலாக்கு? ரெடியா இருக்கீங்களா?
1: சோதனையுமே
2: நீங்க எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு ஜாலியா வந்தீங்களோ,
0: நாங்களாம் சோதனையே சிரிச்சுட்டே ஹேண்டில் பண்ணுவோம்.
2: ஓகே, ரெடி, கட் கேமரா ரோலிங்.
1: நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே. என்ன நம்ம உசுர அவ்வளோ சீப்பாவா போச்சு, இப்படி உசுர கேக்குறாங்க.
0: என்ன
1: மாயமோ மந்திரமோ தெரியலடா, ரொம்ப நல்லவங்களாவே வளர்த்துட்டாங்க. இந்த ஆகாஷ்வாணில நினைவலைகள்னு வந்தது, என்ன மாயமோ மந்திரமோ தெரியல.
2: Thank you so much, ma'am.
0: Thank you.

நேர்களே, நீங்க கட் கேமரா ரோலிங்ல டயலாக் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடனே கால் பண்ணுங்க 2271760 2272753. இப்போ ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. கட் கேமரா ரோலிங் வித் மீ ஆஜே கீர்த்தி அண்ட் ஆஜே ஆஷா. ஆஷா, இப்போ நம்ம ரெண்டு டைலாக் போட்டுட்டோம். நேர் அடுத்த நேர் வந்து எந்த டைலாக் பேச போறாங்கன்னு வாங்க அவங்க கிட்ட கேட்கலாம். இப்போ நேர் இருக்காங்க. ஹலோ.
1: இதுவரைக்கும் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்த சந்திரசேகர்.
2: வணக்கம் வணக்கம். என்ன டைலாக் சொல்ல போறீங்க ரெண்டு டைலாக்ல?
1: எனக்கு ரெண்டுமே நீங்க போட்ட பாட்டுல நீங்க பேசினதுல மறந்துருச்சு. புதுசா ஒரு டைலாக போடுங்க வேணா.
2: புதுசா ஒரு டைலாக் போடலாமா?
0: உங்களுக்காக போட்டலாம். புதுசா வேற நீங்க
3: கேட்டிருக்கீங்க. ஆமா, ஒண்ணாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காங்க, அதுவும் ஃபெயில்.
0: ஹலோ,
1: சொல்லுங்க மேம்.
0: கேட்டீங்களா டைலாக்? கேட்டீங்களா?
1: மேடம் பேசினதுதான் வந்தது. இன்னொரு வாட்டி போடுங்க.
2: இன்னொரு வாட்டி போடணுமா? இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்ற மாதிரியா?
3: ஒருத்த முட்டா பீஸ், இன்னொருத்த முரட்டு பீஸ், ஆனா ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்.
4: ஃபர்ஸ்ட் கிளாஸா சார்?
3: ஆமா, ஒன்னாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் ஃபெயில்.
5: என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மூணு வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேக்குறாங்களையா? நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு.
0: ஹலோ சார்,
1: சொல்லுங்க மேம்.
0: உங்களுக்காக ரெண்டு டயலாக் போட்டுருவோம்.
2: ஓகே, எந்த டயலாக் சொல்ல போறீங்க?
1: எனக்கு ரெண்டுமே பாதி பாதி தான் மேம் கேட்டது. நான் எதை சொல்லன்னு தெரியல.
2: ஓகே, குத்துமதிப்பா ஏதாவது கேட்டதை வச்சு சொல்லிடுங்க. இன்னொரு தடவை போட சொன்னீங்கன்னா எங்களால முடியாதுப்பா.
1: நான் அதை ஆப்லயும் பக்கத்துல கேக்குறேன், இன்னும் நீங்க பேசுறதே வரல.
2: அப்படியா?
0: சவத்துக்காக நம்ம உசுரை கொசுரா கேக்குறாங்கயா, நம்ம நம்ம உசுரை அவ்வளவு சீப்பா போயிடுச்சா அப்படின்னு சொல்ற ஒரு டைலாக் வருமே, இந்த டைலாக் தான் போட்டேன் சார். நானே
1: சொல்லிட்டேன் என்னது.
0: ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா ஒண்ணா கிளாஸ்
1: இதானே கேட்டது.
2: ஒரு கேட்ட பிச்சே இது குத்து மாதிரி பாவம் சொல்லுங்க.
0: ஆமா, பட் சூப்பரா ட்ரை பண்ணிருக்கீங்க சார்.
2: ஓகே, थैंक यू, थैंक यू so much.
0: थैंक यू फॉर कॉलिंग.
1: நான் இன்னொரு டயலாக் சொல்லிறேன், எனக்கு தெரிஞ்சது.
0: ஓகே ஓகே.
1: எனக்கு தெரிஞ்சது, நான் பேசிட்டு போறேன்.
0: கட் கேமரா ரோலிங்.
1: ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி வட்ட கண்ணா பண்ணீங்க தான் குட்டம் குட்டமா வரும், சிங்கம் சிங்கலா தான் வரும். ஆமா மேம், இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச டயலாக்.
2: ஒரு முடிச்சாதான்
0: நீங்க டயலாக் முடிச்சிட்டீங்கன்றதே தெரியல, ஏன்னா நீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சொல்லிட்டே இருக்கீங்களா? சோ அடுத்தது ஏதோ நீங்க வச்சிருக்கீங்கன்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார்.
1: அப்படியா?
2: சூப்பர் சூப்பர் சூப்பர். போட்ட டயலாக் கூட போடாத டயலாக்கும் வந்து சொன்னீங்க பாத்தீங்களா, சூப்பர் சார். அங்க இருக்கீங்க. ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங்.
1: தேங்க் யூ. இதுவரைக்கும் நன்றி.
2: நன்றி.
0: தேங்க் யூ சார்.

0: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
1: தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய ஒன்னு மதிக்க அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசா ரெடியா இடிக்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

வெல்கம் பேக் டு த ஷோ கட் கேமரா ரோலிங் வித் மீ ஆர்ஜே கீர்த்தி அண்ட் ஆர்ஜே ஆஷா. ஆஷா இப்போ ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வாங்க பேசலாம். ஹலோ.

0: ஹலோ வணக்கம்.
1: ஹலோ,
0: ஹலோ
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் அன்னலக்ஷ்மி, விழுப்புரத்துல இருந்து பேசுறேன்.
0: அன்னலக்ஷ்மி மேம், டயலாக் கேட்டீங்களா? ரெடியா இருக்கீங்களா?
2: எந்த டயலாக் சொல்ல போறீங்க? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அது
1: என் வாழ்க்கை எதை நோக்கி பயணப்போகுதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு டயலாக்ல அது ரொட்டி போடுங்க.
2: ஓகே, உங்களுக்காக டயலாக் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
3: என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மூணு வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேக்குறாங்க இல்லையா? நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு.
0: ஹலோ,
1: ஹலோ,
0: கேட்டீங்களா?
1: கேட்டேன்.
0: ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடி.
0: கட், கேமரா ரோலிங்.
1: நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணப்படுத்துனே தெரியலையே. மூணு வேளை சோத்துக்காக நம்ம உசுறு இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. உசுறு குசுரா எல்லாம் கேக்குறாங்க.
2: ஓகே, அப்படியே அப்படியே போயிட்டு இருக்கு.
1: இன்னொரு
2: உங்களுக்காக டயலாக்.
4: ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. ஆனால் ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்.
5: ஃபர்ஸ்ட் கிளாஸா சார்?
4: ஆமாம், ஒன்றாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் ஃபெயிலி.
0: ஹலோ,
1: ஹலோ,
0: கேட்டிங்களா?
2: நாங்கள் விடுற மாதிரி இல்லை, ஏதாவது ஒரு டயலாக் நீங்கள் சொல்லியே ஆகணும். ஓகே, ரெடி, கட், கேமரா
0: ரோலிங்.
1: இவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆமா, ஒன்னா தெரியுமா படிச்சிருக்காங்க.
0: என்ன பாதி டயலாக் தான் வருது, மீதி டயலாக்
2: கேட்ட வரைக்கும் நாங்க இதை குத்து மதிப்பா சொல்றோம். நாங்க ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும் போது எங்களை தடுக்காதீங்க இல்லையா?
0: ஓகே, ஓகே மேம், தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: ஓகே, தேங்க்யூ.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. கட் கேமரா ரோலிங் வித் மீ அஜய் கீர்த்தி அண்ட் அஜய் ஆஷா. ஹலோ, இப்போ ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ,
1: இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். இருவரும் நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம். சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேம்.
2: ஓகே, எந்த டயலாக் சொல்ல போறீங்க? ஆரம்பத்துல இருந்து வந்து ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுல நிறைய டயலாக் நாங்க போட்டோம். இதுல எந்த டயலாக் நீங்க சொல்ல போறீங்க?
1: மந்திரமோ தெரியல, அந்த டயலாக் பேசுறேன்
2: மேம். ஓகே, ரெடியா? கட் கேமரா ரோலிங்.
1: என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாம ரெண்டு பேருமே நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா
0: இல்லடா,
2: உண்மையாடா?
1: இல்லடா.
2: ஓகே, உண்மையாவே விடா. நல்லவங்களாவே வளர்ந்துட்டீங்களா?
1: ஆமாங்க மேம், நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம்.
2: ஓகே, சுத்தி இருக்கிறவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க.
1: ஆமாங்க மேம்.
2: ஐயோ, இவங்களா அப்படின்ற மாதிரில எல்லாம் இல்லல்ல?
1: என்ன வாழ்க்கை இது, எதை நோக்கி பயணம் போயிட்டு இருக்குன்னே தெரியல. ஒருவேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேக்குறாங்களேயா, நம்ம உசுறு என்ன அவ்வளோ சீப்பா போயிடுச்சா?
2: உங்க உசுறு யார் அது கொசுரா கேட்டது? ஆளை மட்டும் காமிச்சு விடுங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கலைவாணி மேம் வந்து யாரு கேட்டாங்க அப்படின்னு நாங்க தட்டி கேக்குறோம். ஓகே, சூப்பர் சூப்பர், வந்து சூப்பரா ரெண்டு டைலாக் வந்து சூப்பரா டெலிவரி பண்ணிட்டீங்க. தேங்க்யூ.
1: முட்டா பீஸ் ஒன்னு வார்த்தம்
2: அதி உடலியா? ஓகே, ரெடி.
1: ஒரு
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: ஏய், இங்க நான் தான் கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
2: மட்டிக்கினார்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
7: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
8: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
7: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
9: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
10: கேமரா ரோலிங்கோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. ஆஷா, இன்னைக்கு எப்படி இருந்துச்சு ஷோ?
11: ஓகே, இன்னைக்கு வந்த காலர்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா வந்து நம்ம என்னென்ன கட்ஸ் போட்டோமோ, போடாத கட்டு, போட்ட கட்டு எல்லாமே வந்து சூப்பரா வந்து டெலிவரி பண்ணாங்க. சோ உங்க எல்லாருக்குமே வந்து FM ரெயின்போ சார்பாக பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம்.
10: ஓகே, சோ நிறைவாக ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.
12: பிரியா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும்.
13: டேய், இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன்.
12: மாமா, டீ அசி.
13: என்னடா திட்டியா?
12: இல்லடா, அசினா கெத்து மாசு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: டைம் கரெக்டா 5:05 ஆகுது. FM ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நான் உங்க ஆர்ஜி ஆஷா.

0: போனாலும் ஒவ்வொரு இடத்துக்கு நம்மளோட ஆர்ஜிஸ் வந்து பீச்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ரொம்ப ஜாலியா ஃபன்னா என்டர்டைன்மெண்டா நிறைய கேம் ஷோ அண்ட் நிறைய வந்து விளையாடிட்டு சூப்பரா வந்து ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம ஆர்ஜி யாரு எங்க இருந்து பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ
1: ஹலோ நேயர்கள் அனைவருக்கும், இனி ஒரு மதிய வணக்கத்தோட அலையோடு விளையாட நிகழ்ச்சிக்காக நான் உங்க ஆர்ஜி அனுப்புவாங்க. ஆமாங்க, பாண்டிச்சேரி அப்படின்னு சொன்னாலே நிறைய இடங்கள் நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சோகமா இருக்கும்போதும் சரி, சந்தோஷமா இருக்கும்போதும் சரி, நம்மளுக்கு உடனே போகணும், உடனே போய் பார்க்கணும்ப்பா அப்படின்னு தெரிஞ்ச ஒரு இடம் அப்படின்னா நம்ம பீச்ச சொல்லலாங்க. பீச் பாண்டிச்சேரி மக்களோட உணர்வோட பின்னி பிணைந்த ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு அலையோடு விளையாட நிகழ்ச்சிக்காக நான் எந்த பீச் வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு சின்ன மாற்றத்தோட நான் இன்னைக்கு வந்திருக்கிற பீச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராக் பீச். ஸோ ராக் பீச்ல நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பேச போறோம், என்னென்னலாம் ஃபன் கேம்ஸோட பண்ண போறோம், இங்க வரவங்க என்ன மென்டாலிட்டியோட பீச் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில முதலாவதாக பேச ஒருத்தவங்க ரொம்ப நேரமாவே தனியா நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட போயிட்டு பேசுறீங்களான்னு கேட்டா அவங்களும் ரெடினு சொல்லிட்டாங்க. சரி வாங்க அவங்க கிட்ட கேட்டு. ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேசு.
2: என் பேர் அசீரா.
1: பேரே வித்தியாசமா இருக்கு.
2: எங்க அப்பா சார்
1: எல்லாருக்கும் பேரா பாடா சார். இந்த பேருக்கு ஏதாவது அர்த்தம் என்ன?
2: எவ்வளவு பேர் கேட்டாங்க நீங்க கேக்குறீங்க, ஆனா எனக்கு
1: தெரியாது. பேர் கேட்கும் போதே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. ஆனா நான் இன்னொன்னு, நான் வந்து ரொம்ப சோகமா நின்று இருந்தீங்களா? சோகமா தான் பேச முடிய மாட்டேன். ஆனா நீங்க சொன்னா ஜாலியா இருக்கு.
2: என்ன
1: பிடிக்கும்?
2: என்னென்ன
1: விஷயங்கள்லாம் பிடிக்கும்?
2: அந்த கல்லுல உட்காந்து நம்ம நல்லா தண்ணி அடிக்கல, அது ரொம்ப நம்ம மேல இப்ப எல்லாம் தண்ணி அடிக்குது. வாக் பண்ண பிடிக்கும். லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு நடந்து வருவோம். நாங்க ஃபேமிலியா வருவோம். இப்ப நைட் போகும்
1: சண்டேஸ்ல
2: கண்டிப்பா நைட் கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் எல்லாம் ரிலேஷன் எல்லாம் வந்தாங்க. நைட் ஒரு 11 மணி அப்படி வருவோம்.
1: பானிபூரி என்னென்னி சில பேர் எல்லாம் கவிதை சொல்லுவாங்க, சில பேர் பாட்டு பாடுவாங்க. அது நீங்க என்ன என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க?
2: பாட்டு

என்னென்னலாம் கேம்ஸ் விளையாட போறோம், பண்ண என்னென்னலாம் பண்ண போறாங்க, வெயிட் பண்ணிட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட் வித் எஃப்எம் ரெயின்போ புதுவை 2.8.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: பாடவா?
2: வேணாம் வேணாம்.
1: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
3: மனம் விரும்புதே,
1: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
2: நம்ம FM ரெயின்போக்கு கால் பண்ணி
1: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
2: மனம் விரும்புதே.
4: ஏய், இங்க தாதா கிங். இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
1: பேசிடலாம். ஹலோ
5: ஹலோ, வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. ஆமாங்க, நான் இன்னைக்கு ஆர்மியை சொன்ன மாதிரி ராக் பீச்ல தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ ராக் பீச்ல அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேர் ரெடியாவே இருக்காங்க. வாங்க டைரக்டா அவங்ககிட்ட பேசுவோம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்.
5: உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேர் நிஷா.
5: நிஷா, எங்க இருந்து வரீங்க?
6: ரெட்டியார் பாளையத்துல இருந்து வரோம்.
5: ரெட்டியார் பாளையத்துல இருந்து? ரெட்டியார் பாளையத்துல இருந்து இந்த நேரத்துல பீச் வர காரணம் என்ன?
6: இந்த சைடு ஒரு வேலையா வந்தேன், அப்படியே பீச் விசிட் பண்ணிட்டு போலான்னு
5: வந்தோம். பீச் எப்படி இருக்குன்னு
6: பாக்கலாம்.
5: விசாரிச்சுட்டேன்.
6: ரொம்ப பிடிக்கும்.
5: பீச்ல என்னென்னலாம் ரொம்ப பிடிக்கும்?
6: அங்க ஒரு யானை விளையாட்டு தெரியுதுங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கண்டிப்பா
5: பாத்தீங்களா,
6: அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஐஸ்கிரீம்
5: சாப்பிடுவோம்.
6: குல்ஃபி ரொம்ப பிடிக்கும். வந்ததுல இருந்து ஒரு 3 குல்ஃபி சாப்பிடுவோம். இல்ல பத்தாது
5: சாப்பிடுவோம். இதை தாண்டி என்னென்னலாம் பிடிக்கும்?
6: இப்ப வீக்கெண்ட் டேஸ்ல வந்தோம்னா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கும். ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாக்கலாம். அப்புறம் எக்ஸிபிஷன் எல்லாம் போடுவாங்க, அதையுமே பாப்போம். அதுக்கப்புறமா வந்து நல்லா இருக்கும். அந்த டைம்ல அட்மாஸ்பியர் சூப்பரா இருக்கும்.

0: இயர்லி மார்னிங் வருவோம், சன்ரைஸ் பார்ப்போம். நல்லா இருக்கும்,
1: அவ்வளவுதான்.
0: வாக்கிங் பண்றதுக்காக வருவோம். அதுக்கப்புறமா இப்ப கோலம் காம்படிஷன் வைப்பாங்க இல்லையா, அதெல்லாமே காலேஜ் படிக்கும் போது வின் பண்ணிருக்கேன், ஆனா நாங்க வின் பண்ணல. ஆமா, பார்ட்டிசிபேஷன் பண்ணோம். நான் வந்து டீச்சிங்
1: சார்.
0: ஒரு காதல் கவிதை சொல்லவா? கண்கள் செய்த சிறிய தவறுகளுக்காக இதயம் அனுபவிக்கும் ஆயுள் தண்டனை காதல்.
1: பயங்கரமா இருக்கீங்க. என்னங்க இன்னைக்கு வர எல்லாரும் எல்லாரும் பாட்டு பாடுறாங்க, என்னுடைய கவிதை சொல்றீங்க.
0: என்னங்க

0: எல்லாரையும் கூப்பிட்டா அவங்க வரமாட்டேன்னு ரொம்ப சரியா ஃபீல்
1: பண்றேன். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? தேங்க்யூ. நீங்களும் இரண்டு புள்ளி ஏற்றியுடன்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும்

0: எல்லாரையும் கூப்பிட்டா அவங்க வரமாட்டேன்னு ரொம்ப சரியா ஃபீல் பண்றேன்.
1: அதனால
0: இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா?
1: தேங்க்யூ. நீங்களும் ரெயின்போ புதுவை இரண்டு கொள்ளி ஏற்றுடன்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
4: நேயர்களே, இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் விடுத்துள்ள அறிவிப்பு, பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் 2026 விருதிற்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கார் என்பது 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமைக்குரிய தேசிய விருதாகும். 31/7/2026 நிலவரப்படி வயது கணக்கிடப்படும். இந்த விருது வீரத்திறன், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. பரிந்துரைகள், விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் மட்டுமே சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான ராஷ்டிரிய புரஸ்கார் இணையதளம் https://awards.gov.in. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கடைசி தேதி July 31, 2026. பரிந்துரைகளை அனுப்பும் பொழுது கவனிக்க வேண்டியவை: பரிந்துரைக்கப்படும் குழந்தைகள் தேசிய அளவிலான விருதிற்கு மிகவும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். திறமையான குழந்தைகளை அடையாளம் காணும் பணியில் குறிப்பாக பெண்கள், பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய பிரிவுகள், SC/ST மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்க அலையோடு விளையாட நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே அந்துவான் ராக் பீச் இருக்கவங்க கிட்ட நிறைய பேர் கிட்ட ரொம்ப ஃபன்னா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. சோ இன்னும் யார் யார் கூட பேச போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ,
3: ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. நான் இன்னைக்கு ராக் பீச்ல இருந்து ஆர்ஜே சொன்ன மாதிரி தாங்க இங்க வர கூட ஜாலியா ஃபன்னா பாட்டு கவிதை ஜாலியாவே போயிட்டு இருக்கு. அந்த வகையில நம்ம ஷோல

0: பேச அடுத்ததா ஒருத்தவங்க ரெடியா இருக்காங்க, வாங்க அவங்க கிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: அலெக்சியா.
0: அவங்க பேர் சொல்லுங்க.
2: அல்போன்ஸ்.
0: இப்ப ரெண்டு பேரும் எங்க இருந்து வரீங்க?
1: விழுப்புரம். கேள்வி.
2: விழுப்புரம். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் டெல்லி கிராமத்துல இருந்து வந்திருக்கோம்.
0: இன்னைக்கு இந்த திடீர்னு பீஸ் வந்திருக்கீங்க.
1: ட்ரெஸ் எடுக்க வந்தோம், நகை எடுக்க வந்தோம், அதனால அப்படியே பீஸ்
0: பண்ணிருக்கோம். என்ன எதுக்காக டிஜிட்டல் ட்ரெஸ்?
1: பேச்சுக்கு வந்து காது குத்து வச்சிருக்கோம்.
0: அடடா, கேட்டு காது குத்து. எப்பவுமே பீஸ் சொல்லுங்க. பாடி சொல்லுங்க.
2: வந்தோம், நீங்க இந்த மெரினா பீச் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனால பாக்குது நம்ம பிரமுகமா இருக்கு.
0: அது மெரினா பீச் நீங்க இருக்கிறது ஆபீஸ். இதுக்கும் அதுக்கும் என்ன
1: விஷயம்? அங்க இருக்கிற ஏனை பிடிக்கும், வாக்கிங் பிடிக்கும், காந்தி தாத்தா பிடிக்கும், அங்க இருக்கிற ஸ்நாக்ஸ் பிடிக்கும்.
0: காந்தி தாத்தா ஸ்நாக்ஸ். உங்களுக்கு என்னென்னப்பா
2: பிடிக்கும்? வந்து காந்தி செல்ல இருக்குது, பாதை எல்லாம் நடமாட்டுறது, வாக்கிங், எல்லா விதமான துறைகள், எல்லாம் பல டாக்டருடைய டிஃபரன்ஸ் எல்லாம் அந்த ஜனங்க போறாங்க. அதெல்லாம் பார்த்து பிரிஞ்சு இப்ப நாங்க கிராமத்துல இங்க வந்தாலும் இதுல வந்து எங்களுக்கு பாக்குறது ஒரு பிரமிப்பா இருக்கு. அவங்க அந்த நாட்டுல போய் பாக்குறது வாய்ப்பு இல்லாவிட்டாலும் இங்க நாங்க பாக்குறது ஒரு வாய்ப்பா கிடைக்குது. அந்த விதத்துல வந்து நாங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கடல் அலையும் சிறப்பான முறையில இருக்கு, அதே நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எங்க கிராமத்துல பழம் கூட்டு இதுதான் நாங்க பாத்துருக்கிற மொழிய மறுபடியும் இங்க கடலை பார்த்து எங்களுக்கு பிரமிப்பா இருக்கு. போட்டு வரது பார்த்து சிறப்பா இருக்குது. இதை தான் நாங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இதை போய் எங்க ஊர்ல நான் போய் சொல்லணும், அது மூலியமா நிறைய பேர் வந்து பாக்கு என்ஜாய் பண்றாங்க. எக்ஸைட்மெண்ட்டா
0: இருக்கேன் நினைக்கிறேன். ரொம்ப சரி பீச் போறீங்களா? எத்தனை நிமிஷம் இருக்கும் பாங்க?
1: ஒரு வருஷம் ஆயிடுச்சு.
0: எப்படியாவது வந்து நீங்க அடிச்சு
1: வந்து இப்போ பாண்டிகை ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் இல்ல கோயிலுக்கு வந்தாலும்
0: எந்த கோயிலுக்கு வந்தாலும் பீச் வந்து பாத்துட்டு போயிடுவோம்பா அப்படின்னு சொல்றீங்க. சூப்பரா பேசுறீங்க. அப்பா பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்டா பீச் பத்தி நிறைய சொன்னாரு. உங்களுக்கு பீச்ல என்ன நல்லா பிடிக்கும்?
1: பீச்ல எல்லாம் சாப்பிட பிடிக்கும். மீன் வாங்கி சாப்பிடுவோம், சாப்பிடுவோம்.
0: என்னென்ன பண்ணலாம் பண்ண போறோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருங்க. தொடர்ந்து

0: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையமானது புதுச்சேரியில் நிறுவப்பட்டு படித்த வேலையற்ற எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த வேலை தேடுபவர்களுக்கு ஒராண்டு கால சிறப்பு பயிற்சி திட்டத்தை வழங்குவதற்காக புதுச்சேரியில் அமைந்துள்ள போட்டித் தேர்வுக்கு பயிற்சி அளிக்கும் தலைசிறந்த நிறுவனங்களிடமிருந்து சீல் செய்யப்பட்ட கவரில் விருப்பமனு கோரப்படுகிறது. பாடநெறி உள்ளடக்கத்தில் பொது ஆங்கிலம், பொது அறிவு, எண்ணியல் திறன், கணினியல், சுருக்கெழுத்து மற்றும் தட்டச்சு பயிற்சி ஆகியவை அடங்கும். இப்பயிற்சியின் நோக்கம் குரூப் சி நிலை, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிற ஆட்சேர்ப்பு நிறுவனங்களால் நடத்தப்படும் காலி பணியிடங்களுக்கான பல்வேறு தேர்வுகளில் போட்டியிட அவர்களை தயார்படுத்துதலாகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு தொழில் சார்ந்த கட்டணங்கள் 1200 ரூபாய் ஒரு மாணவருக்கும் பிரதி மாதம் வழங்கப்படும். இப்பயிற்சி ஜூலை 1, 2026 முதல் தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் தங்கள் பயிற்சி மையத்தின் விவரங்களுடன் 3 வருடத்திற்கான வருமான வரி சான்றிதழ் வகுப்பில் குறைந்தது 40 மாணவர்கள் அமரும் இருக்கைகள் மற்றும் 2 மாணவர்களுக்கு 1 என்ற விகிதத்தில் கணினி இருக்க வேண்டும் ஆகிய விவரங்களுடன் அலுவலகத்தை அணுகவும். துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், எண் 5, 3 குறுக்கு தெரு, முதல் தளம், நடேசன் நகர், புதுச்சேரி 6050005 என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை தங்களது நிறுவனத்தின் முழு விவரங்கள் மற்றும் ஆதார ஆவணத்துடன் சமர்ப்பிக்க கடைசி தேதி ஜூன் 10 மாலை 5 மணி வரை. மேலும் விவரங்களுக்கு www.labor.gov.in. இந்த செய்தியை புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தின் பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார்.
1: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
2: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே

0: suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூர்யகர்.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் ஆர்ஜே அந்த்வான் யார் யார் கூட பேச போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ
2: ஹலோ, வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. நான் நிகழ்ச்சியில அடுத்ததா பேச போறேன். ஆ, யார் அப்படின்னு அவங்க கூட டைரக்டா சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம். ஜெனிஃபர்.
2: உங்க பேரு?
3: ராஜேஸ்வரி.
2: ராஜேஸ்வரி, எங்க இருந்து வரீங்க?
3: முத்தியால்பேட்ல இருந்து வரோம்.
2: ரெண்டு பேரும் முத்தியால்பேட்டா?
3: ஆமா. சும்மா வண்டியில ரவுண்ட் வந்தோம், சரி அப்படியே பீச் பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம்.
2: சும்மா வண்டியில யார் ரவுண்ட்
3: வந்துருக்கு? அப்படியே சும்மா சுத்தலைதான். இப்ப காலேஜ் வந்து ஏன்னா பார்த்தேன் ஜாபம் இருக்கு, நான் விசாரிக்கலாம்னு வந்தோம். சரி, பக்கத்துல பீச் இருந்ததுல
2: வந்தோடனே
3: பப்பு சாத்தோம். பப்பு சாத்தோம், அதுக்கப்புறம் ஜூஸ் போட்டுக்கோம்.
2: நீங்க என்ன வாங்கி கொடுத்தாங்க?
3: அதேதான், ரெண்டு பேரும் அதேதான் சாப்பிட்டோம். ஒரு ஸ்பான்சர்
2: அவதான். உங்க பாண்டிச்சேரியில நிறைய பீச் இருக்குல்ல, ரெண்டு பேரும் 2K கிட்ஸ் நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த பீச் ரொம்ப பிடிக்கும்?
3: எங்களுக்கு ராக் பீச்
2: பிடிக்கும்.
3: எதற்க பார்க் இருக்குல்ல, நிறைய போயிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுப்போம். அப்புறமா வீட்டுக்கு தெரியாம சுளம் குளம் வந்துருவோம். அங்க உட்காந்து எதனா சாப்பிட்டுட்டு அப்படியே சும்மா சுத்திட்டு
2: போயிருக்கோம்.
3: அவங்க பார்க்ல நிறைய விளையாடலாம். அப்புறம் அங்க பாண்டே இருக்கும், ஐஸ்கிரீம் வந்து
2: சாப்பிடுவோம். அப்புறம் பாண்டே சாப்பாடு ராக் பீச் அப்படினால எல்லாருக்கும்
3: அந்த கல்லு மேல உட்காந்து அந்த காத்து எடுக்கிறோம். அது அதுல உட்காந்து நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம், போட்டோ எடுக்கிறோம்.
2: என்னன்னா நீங்க கேம் வந்து சிம்பாட்டிங்கன்னா ஒரு சின்ன பரிசு தேவை. என்ன பரிசுனா லாஸ்டா சொல்லுங்க.
3: ஆப்பிள், ஏர், ஏரோப்ளேன், கார், கேரட், கேப், டாக், டால், ட்ரெயின்.
2: அவுட் அவுட் அவுட் அவுட் ஆயிட்டாங்க. அவுட் ஆயிட்டாங்க. சரி ஓகே, திருப்பி வரணுமா?
3: நீங்க
2: கடன் மண் இதுதான்
3: இதெல்லாம் ஒரு கிஃப்டா?
2: ஆமா, இது

0: அப்புறம் இதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல, அப்ப சொல்லுங்க.
1: நிறைய
0: பீச்சஸ் இருக்குல்ல, மெரினா பீச் இருக்கு, ராக் பீச் இருக்கு, செர்மிட்டி பீச் இருக்கு, இதெல்லாம் எந்த பீச் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: ராக்கும் பிடிக்கும், மெரினாவும்
0: பிடிக்கும். ராக்கும் பிடிக்கும், மெரினாவும் பிடிக்கும்.
1: ராக் வந்து சின்ன வயசுல வந்துருந்துச்சு, மெரினா வந்து இப்ப அப்டேட்ல இருக்கிறதுனால அங்க போக பிடிக்கும்.
0: ராக்ல இந்த நைட் டைம்ல எல்லாம் வர பழக்கம் இருக்கா?
1: ஆ இருக்கு,
0: ரெண்டு பேருமே கேட்ட உடனே ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் வரலாம் அப்படின்னு சொல்றேன். ரொம்ப நன்றி. எஃப்எம் எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. அலையோட விளையாடுறது ரொம்ப பாண்டி ராக் பீச் வந்து சூப்பராகவே போயிட்டு சொல்லலாம். இன்னைக்கு நீங்க பேசுற எல்லாருமே ரொம்ப ஸ்போர்ட்டிவா, ரொம்ப ஜாலியா அவங்க அவங்க பண்றதெல்லாம் சொல்லிட்டு கவிதை பேசிட்டு பாட்டு பாடிட்டு பயங்கரமா நம்ம நேர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நீங்களும் கேட்டுட்டே இருங்க. இன்னும் யாரெல்லாம் பேச போறோம் என்னெல்லாம் பண்ண போறோம்னு தொடர்ந்து இணைந்திருங்க. 2.8 FM.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
2: வணக்கம். என் பேர் லாவண்யா. என் பேர் ஹேமா. என் பேர் சுகந்தி.
3: மூணு பேரும் எங்க இருந்து வரீங்க?
2: முதலியார்பேட்டையில இருந்து வரோம்.
3: முதலியார்பேட்டையில
2: இப்ப வரல பீச்சு. நாங்க 3 மணிக்கு வந்தோம்.
3: 3 மணிக்கு வந்தீங்களா? ரொம்ப நேரமா பீச்
2: தான். புக் வாங்க வந்தோம் எங்க பையனுக்கு. அதனால நான் போனேன். என் தண்ணி சின்ன நானும் வர சொன்னாங்க. அப்படியே 3 டைம் வண்டியில வந்து நான் இப்பதான் 12th
3: முடிச்சேன்.
2: நான் காலேஜ் படிக்கிறேன்.
3: காலேஜ் படிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி ஓகே. இந்த டைம்ல பீச் பண்ணா பீச் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்?
2: பீச் யாருக்கு பிடிக்காம இருக்கும்? நிறையவே பிடிக்கும்.
3: எதனால பிடிக்கும்? ரீசன் இருக்கும்ல. நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கிட்டு அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும்ல.
2: நான் கேட்டேன் வேணுமான்னு கேட்டேன். இல்ல பாதி போதும் சொன்னா. ஆனா ஷேர் பண்ணிக்கலாம். ஆமா.

0: சாரி
1: சாரி
0: பாருங்க
1: எனக்கு எனக்கு வந்து வீக்கெண்ட்ல வந்து எங்க அக்கா அடிக்கடிக்கு பீச்சு கூட்டு வருவாங்க. பீச்சு கூட்டு வந்தாலே வீட்டுக்கு போகும்போது எனக்கு எதனா வாங்கிட்டு கூட்டு
0: போவாங்க.
1: அதனால பீச்னாலே எங்க அக்கா கூட
0: வாங்க. இப்ப நீங்க பாருங்க அப்படின்னா நீங்க சொல்லுங்க. இப்ப வந்து அக்கா சொன்னாங்க குழந்தையா இருக்கும்போது நீங்க நீங்க இப்ப குழந்தையா இருக்கும்போது பீச் ஒரு மாதிரி இருப்பாங்கல்ல, இப்ப பாக்கும்போது பீச் வித்தியாசமா இருக்கும். என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க?
1: என்ன டிஃபரன்ஸ்னா கட்டடம் எல்லாம் மாறி இருக்கு. ஆமா கட்டடம் மாறி இருக்கு, ஆனா காந்தி தாத்தா மட்டும் அங்கேயே நிக்கிறாரு.
0: ஆனா
1: ஒரு சிஸ்டம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சிட்டாங்கல்ல, அது மட்டும் டிஃபரெண்டா
0: இருக்கும்.
1: அது விளையாடாம இருப்பாங்களா?
0: நான்
1: விளையாடுவேன், இங்க விளையாடுறா அந்த யானை கிட்ட விளையாடுறேன்.
0: எனக்கு
1: வந்து கோலம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான்
0: அழகா
1: பண்ணது இல்ல, தெருவுல இருக்கிற கோலப்பட்டி இருப்பாங்க இல்லையா, அதுல வின் பண்ணி அண்டா தவளை அதெல்லாம் வாங்கி
0: இருக்கிறேன்.
1: இல்ல பீச் சைட்ல நான் பண்ணது
0: கிடையாது.
1: ஆக்சுவலி நான் வந்து ஒரு சினிமம் பிளேயர், ரெண்டு தடவை ஸ்டேட் லெவல் கோல்டு
0: மெடல்
1: வந்து நான் எங்க அக்கா கூட வந்ததுனால அவங்களுக்காக ஒரு கவிதை சொல்ல
0: போறேன்.
1: Happiness is knowing your sisters love you more than everything in the world.
0: Okay, okay. Super, super. Oh, Akka is in the video. Akka, Akka, Akka, Akka, Akka.
1: Tenda Akka, Akka. Akka, Akka, Akka, Akka, Akka, Akka, Akka, Akka, Akka, Akka. Akka, Akka, Akka, Akka, Akka, Akka.
0: Ice cream, Akka, Akka. ஒரு கேம் விளையாடுவோமா? தொடக்கத்திலே ஒரு விக்கெட் உண்டு கேம்ல பாருங்க. திருப்பி ஏன் மாத்திக்கலாமா?
1: என்ன
0: பாக்கூட
1: மேடம்
0: நீங்க தான்

0: பாருங்க இது தங்கச்சி எல்லாம் விளையாட மாட்டேன் சார். ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்போர்ட்டிவா ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருந்தீங்க.
1: எப்பலாம் நேரமுதோ அப்பலாம் வரும்.
0: இப்ப கெட்ட நேரம் இருந்து பண்றோம்.
1: டீ கே எதை சண்ட மாதிரி இருந்தா நாங்க வெளியில வந்துருவோம்.
0: புரியுமா?
1: எங்க அப்பா கிட்டே வந்தாலே நாங்க வெளியில.
0: அப்பா வண்டி எடுத்தால பிரியட் வந்து வந்தாச்சு.
1: எங்க வந்தா போதும் வந்துரும்.
0: வந்தா போதும்.
1: ஆமா.
0: எங்க கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாதிரி. சரி அக்கா எல்லா டைமுமே ஒன்னதா இருக்கீங்களா? முடிஞ்சு
1: கேரிக்கு போறவங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல எல்லாருக்குமே இங்க கூட்டு போவாங்க.
0: நல்லா இருக்காங்க.
1: ஆமா.
0: உங்களுக்கு டென்த்ல முடிச்சு என்ன பண்ண முடியும்?
1: விளையாடு
0: நிகழ்ச்சி. ஓகே ஹலோ பிளேயர்களே, நீங்க தொடர்ந்து எஃப்எம் கேட்டு நினைக்கிறேன். நம்ம கூட லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலி சூப்பரா பேசினாங்க. ஆனா டக்குன்னு வந்து இல்லப்பா டைம் ஆயிடுச்சு நான் கிளம்ப அப்படின்னு கிளம்பிட்டாங்க. பிளேயர்களே, நானும் இதோட கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. இன்னைக்கு அலைவிட விளையாட நிகழ்ச்சி பாண்டிச்சேரி ராக் பீச்ல இருந்து சூப்பரா போச்சு அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஒரு மணி நேரமா எல்லாருமே நம்ம கூட ரொம்ப ஸ்போர்ட்டிவா அவங்க நம்ம கேட்கற கேட்டுக்கலாம் பதில் சொல்லிட்டு சில பேர் பாருங்க வாலண்டரியா பாட்டு பண்ணாங்க, கவிதை சொன்னாங்க. இது மாதிரி இன்னைக்கு அலைவிட விளையாட நிகழ்ச்சியா இருந்தா ஆர்ஜே அந்துவான் இன்னைக்கு பாண்டி ராக் பீச்ல இருந்து முடிச்சுட்டு கிளம்ப வேண்டிய நேரமும் வந்து தொடர்ந்து இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
2: தேங்க்யூ அந்துவான்.
0: தேங்க்யூ.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேயர்களே, தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் சைப்ரஸும் தீவிரவாத எதிர்ப்பு, தொழில்நுட்பம், உயர்கல்வி மற்றும் கலாச்சாரத்துறையில் ஒத்துழைக்க பல்வேறு உடன்பாடுகளை எட்டியுள்ளன. பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ரோஜ்கார் மேளாவில் நியமன கடிதங்களை வழங்குகிறார். எல்லைப் பகுதிகளில் நவீன தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் பாதுகாப்பை வலுப்படுத்த ஸ்மார்ட் பார்டர் திட்டம் தொடங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ITI தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயில விரும்புவோர் இணையதளம் மூலம் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் சைப்ரஸும் தீவிரவாத எதிர்ப்பு, தொழில்நுட்ப புதுமையாக்கம், உயர்கல்வி ஆராய்ச்சி மற்றும் கலாச்சாரத்துறையில் ஒத்துழைக்க பல்வேறு உடன்பாடுகளை இறுதி செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டூடிலஸுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பரஸ்பர அக்கறையுள்ள பல்வேறு பிராந்திய மற்றும் உலக பிரச்சினைகள் குறித்தும் இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்தியாவின் சைப்ரஸ் முதலீடுகள் கடந்த 10 ஆண்டுகளில் 2

0: மடங்காக அதிகரித்திருப்பதாக பின்னர் இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான வரியில்லா ஒப்பந்தம் காரணமாக இந்தியா சைப்ரஸ் இடையே நம்பிக்கை அதிகரித்து பல்வேறு புதிய வாய்ப்புகளும் உருவாகி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். சர்வதேச அமைப்புகளில் உடனடி சீர்திருத்தங்கள் அவசியம் என்பதில் இரு நாடுகளும் ஒத்த கருத்து கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சைப்ரஸ் பயணத்தை தொடர்ந்து இந்தியா சைப்ரஸ் கூட்டாண்மை உறவுகள் உறுதியான முறையில் விரைந்து மேம்பட்டுள்ளதாக சைப்ரஸ் அதிபர் கூட்டறிக்கையில் குறிப்பிட்டார். முன்னதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சைப்ரஸ் அதிபரை சந்தித்து பேசினார். 4 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் திரு கிறிஸ்டோ டுடுலஸ் இன்று மாலை புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்திக்கிறார். இந்தியாவிற்கும் சைப்ரஸ் நாட்டிற்கும் இடையிலான தூதரக உறவுகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 65 ஆண்டுகளை எட்டுவதும் குறிப்பிடத்தக்கது.
0: புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ள 19வது ரோஜ்கார் மேளாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்குகிறார். நாளைய தினம் நாட்டில் 47 இடங்களில் நடைபெறவுள்ள ரோஜ்கார் மேளாக்களில் பல்வேறு மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டு நியமன கடிதங்களை வழங்கவுள்ளனர். நாளைய தினம் நியமன கடிதம் பெறுவோர் ரயில்வே, சுகாதாரம் உள்ளிட்ட மத்திய அமைச்சகங்கள் மற்றும் நிதி சேவை, உயர்கல்வி உள்ளிட்ட மத்திய துறைகளில் பணியில் சேரவுள்ளனர். நாட்டில் வேலைவாய்ப்புகளை பெருக்க முன்னுரிமை அளிப்பதான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை நிஜமாக்குவதில் ரோஜ்கார் மேளாக்கள் முக்கிய இடம் வகிப்பதும், நாடு முழுவதும் இதுவரை நடைபெற்ற 18 ரோஜ்கார் மேளாக்களில் சுமார் 12,00,000 பேருக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான குவாட் கூட்டமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு வரும் 26ஆம் தேதி புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை சுதந்திரமான திறந்தநிலை பகுதியாக பராமரிப்பது குறித்து கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வாஷிங்டனில் இடம்பெற்ற விவாதங்களை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் வகையில் இம்மாநாடு அமையும் என வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவாட் நாடுகளுக்கு இடையில் முன்னுரிமை துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்வது குறித்தும், பரஸ்பர அக்கறை உள்ள பிராந்திய மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்படும். ஆஸ்திரேலியா, ஜப்பான் மற்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்கள் தங்களின் புதுடெல்லி பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் சந்திக்க உள்ளனர். 2 நாள் பயணமாக ராஜஸ்தான் சென்றுள்ள ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் 20 பெட்டிகள் கொண்ட ஜோத்பூர் டெல்லி கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த ரயில் இதுவரை 8 பெட்டிகளுடன் இயக்கப்பட்டு வந்தது. ஜெய்சல்மேரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ரயில் பெட்டி பராமரிப்பு வளாகத்தையும் ரயில்வே அமைச்சர் மெய்நிகர் முறையில் திறந்து வைத்தார். அவர் இன்று மாலை ஜலோர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் விழாவில் புதிய பூஜ் பரோலி எக்ஸ்பிரஸ் ரயிலை கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். ஜெய்ப்பூரில் நாளை நடைபெறவுள்ள ரோஜ்கார் மேளாவிலும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கலந்து கொள்கிறார். உலக அளவில் பல்லுயிர் சூழல் பாதிக்கப்படும் போக்கை தடுக்க மக்கள் ஒவ்வொருவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் கூறியுள்ளார். உள்ளூர் செயல்பாடுகள் மூலம் உலக தாக்கம் என்ற கருப்பொருள் அடிப்படையில் இன்று சர்வதேச பல்லுயிர் சூழல் பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்படுவதை சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீடித்த வளர்ச்சிக்கு எதிரான பல்வேறு சவால்களுக்கு ஒரே பதில் வளமான பல்லுயிர் சூழல்தான் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. எல்லைப் பகுதிகளில் ட்ரோன்கள், ரேடார்கள், கேமராக்கள் மற்றும் இதர தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் பாதுகாப்பை வலுப்படுத்த ஸ்மார்ட் பார்டர் திட்டம் தொடங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எல்லை பாதுகாப்பு படையில் சிறப்பாக பணிபுரிந்தவர்களுக்கு விருது வழங்க புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற விழாவில் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். உள்துறை அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: எல்லைப் பகுதிகளில் ஊடுருவல், ஆயுத கடத்தல், போதை கடத்தல், கள்ளநோட்டு புழக்கம் போன்ற பிரச்சனைகளால் பாதுகாப்பு நிலவரங்களில் ஏற்படும் பல்வேறு சவால்களுக்கு இடையிலும் எல்லைகளை வலுவாக பராமரித்து வரும் எல்லை பாதுகாப்பு படையினரின் சேவைகள் குறித்து நாடே பெருமிதம் அடைவதாக மத்திய உள்துறை அமைச்சர் கூறினார். எல்லைகளின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்த மத்திய ஆயுதப்படையினர், மாநில காவல்துறையினர், உள்ளூர் நிர்வாகத்தினர் மற்றும் புலனாய்வு அமைப்புகளுக்கு இடையே கூடுதல் ஒருங்கிணைப்பு தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார். 1965ஆம் ஆண்டு 25 படைப்பிரிவுகளுடன் தொடக்கப்பட்ட எல்லை பாதுகாப்பு படை தற்போது உலகின் மிகப்பெரிய எல்லை காவல் சக்தியாக

0: மேம்பட்டிருப்பதும் எல்லை காவல் படையில் சுமார் 270,000 பேர் பணிபுரிந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.
1: தமிழகத்தில் அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சி வி சண்முகம் மாநில சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதால் காலியான மாநிலங்களவை இடத்திற்கு அடுத்த மாதம் 18 தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் ஒரு மாநிலங்களவை இடத்திற்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. ஆந்திரப்பிரதேஷ், குஜராத், கர்நாடகா, ராஜஸ்தான் உள்ளிட்ட 10 மாநிலங்களிலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 24 பேர் அடுத்த மாதம் ஓய்வு பெறுவதால் காலியாகும் 24 மாநிலங்களவை இடங்களுக்கும் ஜூன் 18 தேதி தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் இன்று அறிவித்துள்ளது. அடுத்த மாதம் ஓய்வு பெறும் மாநிலங்களவை உறுப்பினர்களில் முன்னாள் பிரதமர் திரு தேவகவுடா, மத்திய அமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் உள்ளிட்டோர் அடங்குவர். ஜூலை 1 முதல் சிபிஎஸ்இ 9 வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழிக் கொள்கையை கட்டாயமாக்குவதற்கான மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் கொள்கையை ஆட்சேபிக்கும் மனு ஒன்றை அடுத்த வாரம் விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சார்பில் இம்மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மூத்த வழக்கறிஞர் திரு முகுல் ரோஹத்கி இன்று தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்விடம் தெரிவித்தபோது தலைமை நீதிபதி அடுத்த வாரம் மனுவை விசாரிக்க ஒப்புக்கொண்டார். புதுச்சேரியில் அனைத்து 4 பிராந்தியங்களில் உள்ள ஐடிஐ தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு உதவித்தொகையுடன் எலக்ட்ரீஷியன், மோட்டார் மெக்கானிக், ஏசி மெக்கானிக், தையற்கலை, அழகுக்கலை உள்ளிட்ட பல்வேறு தொழிற்பயிற்சி பிரிவுகளில் சேர்ந்து பயில விரும்புவோர் ஜூன் 22 தேதி வரை தொழிலாளர் துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது சென்டாக் இணையதளம் மூலம் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அதற்குரிய பயிற்சி பிரிவுகளுக்கும், 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அதற்குரிய பயிற்சி பிரிவுகளுக்கும் விண்ணப்பிக்கலாம். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் இதற்கென அமைக்கப்பட்டுள்ள உதவி மையங்கள் மூலமாகவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். பயிற்சி முடிக்கும் அனைவருக்கும் 100% வேலைவாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கப்படுவதாகவும் தொழிலாளர் துறை செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 28 தேதி வரை மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஓசூரில் 7.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 ஹைதராபாத்தில் நடைபெறும் போட்டியில் பெங்களூரு, ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன. நேற்றிரவு அகமதாபாத்தில் நடைபெற்ற போட்டியில் குஜராத் அணி 89 ரன் வித்தியாசத்தில் சென்னை அணியை தோற்கடித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் சைப்ரஸும் தீவிரவாத எதிர்ப்பு, தொழில்நுட்பம், உயர்கல்வி மற்றும் கலாச்சாரத்துறையில் ஒத்துழைக்க பல்வேறு உடன்பாடுகளை எட்டியுள்ளன. பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ரோஜ்கார் மேளாவில் நியமன கடிதங்களை வழங்குகிறார். எல்லைப் பகுதிகளில் நவீன தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் பாதுகாப்பை வலுப்படுத்த ஸ்மார்ட் பார்டர் திட்டம் தொடங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஐடிஐ தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயில விரும்புவோர் இணையதளம் மூலம் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:21, 20 நொடிகள். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடல போல நான் வந்தாச்சு உங்க அன்பு தோழி.

0: அஜய் கீர்த்தி. உங்க விருப்ப பாடலை கேட்க நீங்க டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப நம்ம ஷோக்கு முதலாவதா ஒரு காலர் வந்திருக்காங்க, வாங்க யாருன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹலோ வணக்கம்.
1: மாலை வணக்கம். எம் அபுசாலி தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: அபுசாலி சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் மனதில் உறுதி வேண்டும். பாடல் கண்ணா வருவாயா?
0: கண்ணா வருவாயா, கண்டிப்பா சார், உங்களுக்காக பாடல் வருது, கேளுங்க. தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: மிக்க நன்றி மேடம்.
0: தேங்க்யூ சார்.

0: மாலை வணக்கம். எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
1: அபுசாலி சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
0: படம் மனதில் உறுதி வேண்டும். பாடல் கண்ணா வருவாயா?
1: கண்ணா வருவாயா, கண்டிப்பா சார். உங்களுக்காக பாடல் வருது, கேளுங்க. தேங்க்யூ ஃபார் காலிங்.
0: மிக்க நன்றி மேடம்.
1: தேங்க்யூ சார்.

0: விளம்பரமுதே நிகழ்ச்சியில இப்ப ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: எங்கள் தோழிக்கு பொன்மாலை வணக்கம்.
0: வணக்கம் சார், உங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: பாளையம்.
0: ஓகே சார், உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: அதுக்கு முன்னாடி, வெற்றியின் ரகசியம் நோக்கத்தை கைவிடாமல் இருப்பதுதான். பெஞ்சமின் டிஸ்ரேலி என்கிற மேலை நாட்டறிஞர் சொன்ன பொன்மொழியோடு ஆடு ராஜா ஆடு என சொல்ல வருகிறது ஒரு பாடல். ராஜா நீ வாழ்க என பாடல் வழியே வாழ்த்துவோமா?
0: வாழ்த்தலாமே.
1: கேட்டாலும் ஒரு பாடல் எனக்காக சிரமப்பட்டு தேடி கொடுத்த தங்களுக்கு நன்றி.
0: நன்றி சார், நன்றி சார். உங்களுக்காக பாடல் வருது, கேளுங்க. நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க நீங்கள் டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2271760 மற்றும் 2275230. இப்போது கலையரசு சாருக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

சொல்லு சண்டி பணம் செய்யாது வண்டி இட்டு சொல்லு ஜல்லி கட்டு காலத்திட்ட கட்டுப்பட்டு நில்லு சண்டித்தானம் செய்யாது மண்டி இட்டு

0: விரும்புதே நிகழ்ச்சியில காலர்ஸோட விருப்ப பாடலை நான் போட்டுட்டு இருக்கேன். அடுத்ததா ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், புவனகிரில இருந்து விரும்பி பேசுறேன் மேம். நலமா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கோம் சார். உங்களோட விருப்ப பாடலை சொல்லுங்க.
1: சாமி போட்ட முடிச்சு படத்துல இருந்து மங்களத்து குங்கும போட்டு மேம், சித்ரமா வாய்ஸ்ல கேட்கலாம் மேம்.
0: ஓகே ஓகே சார். ஏன் சார் சித்ரமா வாய்ஸோட ஃபேனா நீங்க?
1: ரொம்ப பிடிக்கும் மேம்.
0: ஓகே சார், உங்களுக்காக பாடல் வருது, கேட்கலாம் வாங்க.
1: கேட்கலாம் மேம். நன்றி மேம்.
0: நன்றி சார்.

0: விடை நிகழ்ச்சியில அடுத்ததாக காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், யார், எங்க இருந்து பேசுறீங்க? ஐயப்பன் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: வாரணம் ஆயிரம் பாடல இருந்து அனல் மேலே பணிக்குள்.
0: ஓகே சார், உங்க விருப்ப பாடல போட்டலாம். தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: நன்றி.
0: நன்றி சார்.

0: 8 இது மனம் விரும்புதே நிகழ்ச்சியில காலர் இருக்காங்க, வாங்க பேசலாம். ஹலோ, வணக்கம். நலமா இருக்கோம் மேம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஜெயா மேம்.
0: ஜெயா மேம், உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: படம் முதல் வண்ணன் பாடல் குறுக்கு சிறுத்தை, அந்த பாடல் போடுங்க.
0: ஓகே மேம், உங்களுக்காக பாடல் போட்டலாம். தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ மேம்.

0: நேற்றில் இது மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் காலையில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஆனத்தூர் காண்டீபன்.
0: காண்டீபன் சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: வள்ளி படத்துல இருந்து மேடம், என்னுள்ளே என்னுள்ளே ஆரம்பிக்கும் அந்த பாடல்.
0: ஓகே சார், உங்களோட விருப்ப பாடல போட்டலாம். தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ.

0: மனம் ரம்மதே நிகழ்ச்சியில அடுத்ததாக காலர் இருக்காங்க. ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? மஞ்சு மேம், உங்களுக்கு என்ன பாடல் வேணும், என்ன படத்துல இருந்து வேணும்? ஓகே, உங்களுக்காக பாடல் போட்டலாம், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் காலிங்.
1: தேங்க் யூ.
2: போலாமா?
0: சீரியஸ்லி? சீரியஸ்லி?
2: யா.
0: ஓகே, லெட்ஸ்

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. இந்தியாவும் சைப்ரஸும் தீவிரவாத எதிர்ப்பு, தொழில்நுட்பம், புதுமையாக்கம், உயர்கல்வி, ஆராய்ச்சி மற்றும் கலாச்சாரத்துறையில் ஒத்துழைக்க பல்வேறு உடன்பாடுகளை இறுதி செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டிடிலஸ் உடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ள 19வது ரோஜ்கார் மேளாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்குகிறார். நாளைய தினம் நாட்டில் 47 இடங்களில் நடைபெறவுள்ள ரோஜ்கார் மேளாக்களில் மத்திய அமைச்சர்கள் நியமன கடிதங்களை வழங்க உள்ளனர். எல்லைப் பகுதிகளில் ட்ரோன்கள், ரேடார்கள், கேமராக்கள் மற்றும் இதர தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் பாதுகாப்பை வலுப்படுத்த ஸ்மார்ட் பார்டர் திட்டம் தொடங்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இன்று புதுடெல்லியில் BSF விருது வழங்கும் விழாவில் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். 2 நாள் பயணமாக ராஜஸ்தான் சென்றுள்ள ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் 20 பெட்டிகள் கொண்ட ஜோத்பூர் டெல்லி கண்டோன்மெண்ட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். July 1 முதல் CBSE 9வது வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழிக் கொள்கையை கட்டாயமாக்குவதான மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் கொள்கையை ஆட்சேபிக்கும் மனு ஒன்றை அடுத்த வாரம் விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள ITI தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு உதவித்தொகையுடன் பல்வேறு தொழிற்பயிற்சி பிரிவுகளில் சேர்ந்து பயில விரும்புவோர் June 22 வரை இணையதளம் மூலம் இலவசமாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக தமிழகத்திலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 28 வரை

மழை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்றிரவு 7:30 ஹைதராபாத்தில் நடைபெறும் போட்டியில் பெங்களூரு ஹைதராபாத் அணிகள் மோத உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:03, 11 ஆகிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனம் திரும்புதே வித் மீ ஆச்சே கீர்த்தி. நீங்க உங்களுடைய விருப்ப பாடலை கேட்க டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருக்கொண்டூர் ராஜா.
1: ராஜா சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: நெஞ்சமெல்லாம் நீ, இது படத்தின் பெயர்.
1: ஓகே சார்.
2: யார் இது சொல்லாம நெஞ்சள்ளி போவது, புதுச்சேரி வானொலி.
1: ஓகே சார், உங்களுக்கான பாடல் போட்டலாம். தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: நன்றி.

நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல்ட் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: எஃப்எம் 102.8 நேயர்கள் கேட்டு ரசிக்கொண்டிருப்பது மனம் விரும்புதே நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில அடுத்ததா காலர் ஒருத்தங்க இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். நான் சேதராப்பட்டில இருந்து தமிழ்செல்வி பேசுறேன்.
1: தமிழ்செல்வி மேம், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்?
2: வைகாசி பிறந்தாச்சு படத்துல இருந்து ஆத்தா உன் கோயிலே அலங்கார வாசலிலே ஏற்க வந்தோம் மாவிலக்கு போட்டு.
1: ஓகே மேம், உங்களுக்கான விருப்ப பாடல்ல போட்டலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறு விளம்பர இடைவேளை. தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: நன்றி மேம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
3: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நேர்களை சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊடுருவல்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென ஜீவன் என்ற கைபேசி செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்கிறது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எதிஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுக்கள் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். உலக வளத்திற்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுக்களின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஊடுருவற்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பாக திரிபுரா, அஸ்ஸாம், மேற்குவங்க முதலமைச்சர்களுடன் தாம் ஆலோசனையை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். ஊடுருவல்காரர்களை தடுப்பதில் எல்லை பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். கல்வித்துறையின் வளர்ச்சியில் தேசிய கல்விக் கொள்கை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், திறன் அடிப்படை

0: அடிப்படையிலான சமமான கல்வி முறையை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த கல்விக் கொள்கையில் இடம்பெற்றிருப்பதாக கூறினார். மாணவர்களின் எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் கல்வியின் தரம் சர்வதேச தரத்திற்கு இணையாக வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையிலும் தேசிய கல்விக் கொள்கை செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் கல்வித்துறை செயல்பட்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா சிறந்து விளங்குவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் தரவு மையங்கள் துறை விரிவடைந்து வருவதாக தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை கையாளும் வகையில் இந்த மையங்கள் வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தரவு பொருளாதாரம் முதலீடுகளை அதிகரிக்க உதவிடும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பல்லுயிர் பாதுகாப்பில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் கூறியிருக்கிறார். பல்லுயிர் பெருக்க தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பல்லுயிர் பாதுகாப்பில் உள்ளூர்வாசிகள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். தேசிய பல்லுயிர் ஆணையம் மற்றும் மாநில பல்லுயிர் வாரியங்கள் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பல்லுயிர் பெருக்க திட்டங்களுக்கு தேவையான நிதி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் இணைந்து ஏற்றுமதியாளர்களுடன் நடத்திய கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தொழில் புரிவதற்கு உகந்த சூழ்நிலையை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கிடையே நாட்டின் ஏற்றுமதி கடந்த மாதம் 13.59% வளர்ச்சி கண்டுள்ளதாக வர்த்தகத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென கைபேசி செயலி ஒன்றை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் சமூக நீதித்துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் பங்கேற்று இதனை அறிமுகப்படுத்தினார். ஜீவன் என்ற இந்த கைபேசி செயலி மூத்த குடிமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து அம்சங்களையும் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு நேற்று 270 GW மின் தேவை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மின் தேவையும் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. பொதுமக்கள் மின்சாரத்தை முறையாக பயன்படுத்துமாறும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் 5 நாடுகள் அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் மரியாதை நிமித்தமாக குடியரசுத் தலைவரை அவர் சந்தித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் அவர் சந்தித்து பேசினார். பின்னர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கையும் மேற்குவங்க முதலமைச்சர் சந்தித்து பேசினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து தம்மோடு அவர் விவாதித்ததாக திரு ராஜ்நாத் சிங் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் மேற்குவங்கம் வளர்ச்சிப் பாதையில் புதிய உயரத்தை எட்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியிருக்கிறார். பீகார் மாநிலத்தில் விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். ராஜ்கிரில் 40,000 இருக்கை வசதிகளுடன் கூடிய சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மைதானம் கட்டப்பட்டு வருவதாகவும் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஒடிசாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 2 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். கஞ்சாம் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் பேருந்து ஒன்று ஆட்டோ ரிக்ஷா மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆந்திராவில் தொழில் முதலீடுகள் அதிகரித்து வருவதாக அம்மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் கூறியுள்ளார். கடப்பா மாவட்டத்தில் 600 MW சூரிய மின் உற்பத்தி பிரிவினை திறந்து வைத்து அவர் பேசினார். தொழில் முதலீடுகள் அதிகரித்துள்ளதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு லோகேஷ் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்கும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல்

அதிகாரி திரு சொக்கலிங்கம் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகள் அடுத்த மாதம் 30ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தெரிவித்தார். 100,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் கூறினார். இப்பணிகள் அனைத்தும் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சொக்கலிங்கம் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 6 உயிரிழந்தனர், 11 காயமடைந்தனர். கந்தஹார், ஹீரத், கோர் மற்றும் தகார் மாநிலங்களுக்கு உட்பட்ட பகுதியில் பலத்த காற்றுடன் பெய்த மழை காரணமாக 20 முழுமையாக சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை மழை பாதிப்பு தொடர்பான சம்பவங்கள் காரணமாக 250 உயிரிழந்துள்ளதாகவும் 344 காயமடைந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எத்திஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான் பாட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 73 எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3

344 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எத்திஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான் பாட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. சீன தாய்பேயில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பாவினா பட்டேல் கொரியாவின் சன்கி மூன் இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் பாவினா பட்டேல் சுப்னம் வாத்வா இணையும், மற்றொரு கலப்பு இரட்டையர் பிரிவில் விஜயதீபிகா கங்கபத்னம் இந்தோனேஷியாவின் அடியோஸ் அஸ்தான் இணையும் வெள்ளிப்பதக்கம் வென்றன. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றிருக்கிறது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் உலக சேலஞ்சர் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணதி நாயக் மற்றும் புரோத்திஷா சமந்தா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். லாவோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிதாலே இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 7-11, 11-9, 11-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் கசிகோரா யோஷிமோரா ரெய்னா ஆசோ இணையை வென்றது. ஃபெடரேஷன் கோப்பைக்கான தடகள சாம்பியன் போட்டி இன்று ராஞ்சியில் தொடங்கியது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீதி கஜூர் தலைமையிலான இந்த அணியில் ஸ்ருதி குமாரி, தியா உட்பட 17 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். இப்போட்டி ஜப்பானில் வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி ஒத்திவைக்கப்படுவதாக அதற்கான சர்வதேச சம்மேளனம் அறிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டோலிடஸுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஊடுருவல்காரர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் என மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என மத்திய அரசு கூறியுள்ளது. மூத்த குடிமக்களின் நலனுக்கென ஜீவன் என்ற கைபேசி செயலியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் எத்திஷா தாஸ் வெண்கலப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:26 10 நொடிகள்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை.
3: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில நான் உங்கள் ஆர்ஜே கீர்த்தி. இன்னைக்கு ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, வாங்க பேசலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க சார்?
4: அருண்குமார், பாண்டிச்சேரி.
1: அருண்குமார் சார், உங்களுக்கு எந்த படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
4: ஜானில இருந்து போடுங்க. என் ஜானிலே.
1: ஓகே சார், உங்களுக்கான பாடல் வருது, கேட்கலாம். தேங்க் யூ ஃபார் காலிங்.
4: ஓகே.
5: Just listen.

நேயர்களே, புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. மத்திய அரசின் பிரதம மந்திரி சூரிய வீட்டு இலவச மின்சார திட்டம் PM சூரிய கட் முஃப்த் பிஜ்லி யோஜனா மூலம் வீட்டின் மேற்கூரையில் சூரிய மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கு ₹78,000 வரை மத்திய அரசின் மானியம் பெற்ற அனைத்து பயனாளிகளுக்கும் இனி சூரிய மின் நிலையம் அமைத்து மத்திய அரசின் மானியம் பெற உள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் கூடுதல் மானியமாக முதல் 13,000 பயனாளிகளுக்கு ₹30,000 வரை வழங்க புதுவை அரசு அனுமதி அளித்துள்ளது. மாநில அரசின் கூடுதல் மானியம் பெறுவதற்கான விண்ணப்பத்தை தங்களின் சோலார் வெண்டாரிடமோ அல்லது எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர்

கேபிள்ஸ் அண்ட் டிடிசி மின்துறை தலைமை அலுவலகத்திலோ பெற்று பூர்த்தி செய்த கீழ்கண்ட சுய கையெழுத்திட்ட ஆவண நகல்களுடன் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் அல்லது ரத்து செய்யப்பட்ட காசோலை, கேன்சல்டு செக், ஆதார் அட்டை. இத்திட்டத்தின் மூலம் புதியதாக சேர்த்து பயன்பெற விரும்புவோர் www.pmsuryagar.org.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 9489808372 மற்றும் 9489808373. இந்த செய்தியை புதுச்சேரி அரசு மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் துறைத்தலைவர் தெரிவித்துள்ளார்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இது மனம் விரும்புதே நிகழ்ச்சியில காலர் இருக்காங்க, வாங்க பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க மேம்?
1: ரம்யா, முட்டியால்பேட்டில இருந்து.
0: ரம்யா மேம், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்?
1: முதல் நீ முடிவும் நீ படத்துல இருந்து முதல் நீ முடிவும் நீ பாடல்.
0: ஓகே மேம், உங்களுக்காக பாடல் வருது, கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடைய செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் நான் உங்கள் அஜய் கீர்த்தி. இப்ப ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சேலம் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: மேம், எனக்கு விண்ணை தாண்டி வருவாயா, இது திரைப்படத்தின் பெயர் மேம். இதுல இருந்து தேவன், ஏகாம்பரம் மற்றும் குழுவினர்கள் இவர்கள் எல்லோரும் இணைந்து பாடிய பாடல் அன்பில் அவன் அப்படின்றது. ஏ ஆர் ரகுமான் உடைய மியூசிக், சாங் உடைய பிக்சரைசேஷன் அண்ட் இசை ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பாடல் ஒளிபரப்புறீங்களா?
0: கண்டிப்பா சார், உங்களுக்காக பாடல் வருது, கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: Thank you, ma'am. Have a nice day. Bye.
0: Bye.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வழங்கும் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஷ்கர் 2026 விருதிற்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஷ்கர் PMRBP என்பது 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் சிறப்பான சாதனைகளை கௌரவிக்கும் ஒரு பெருமைக்குரிய தேசிய விருதாகும். 31/7/2026 நிலவரப்படி வயது கணக்கிடப்படும். இந்த விருது வீரத்திறன், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் துறைகளில் சிறந்து விளங்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது. பரிந்துரைகள் மற்றும் விண்ணப்பங்கள் அனைத்தும் ஆன்லைன் மூலம் மட்டும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கான ராஷ்டிரிய புரஷ்கர் இணையதளம் https://awards.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கடைசி தேதி 31 ஜூலை 2026. பரிந்துரைகளை அனுப்பும் போது கவனிக்க வேண்டியவை: பரிந்துரைக்கப்படும் குழந்தைகள் தேசிய அளவிலான விருதிற்கு மிகவும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். திறமையான குழந்தைகளை அடையாளம் காணும் பணியில் குறிப்பாக பெண்கள், பொருளாதார மற்றும் சமூக ரீதியான பின்தங்கிய பிரிவுகள், SC/ST, மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு முக்கியம் வழங்கப்படும்.

0: நேர்களை மனம் விரும்பும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் மேம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: கலைவாணி மேம், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: சின்ன தம்பி அந்த படத்துல இருந்து போவோமா ஊர்கோளம் அந்த சாங் மேம்.
0: ஓகே மேம், உங்களுக்காக பாடல் வருது, வாங்க கேக்கலாம்.
1: தேங்க்யூ மேம்.

0: ஏய் ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
0: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேர்களே, மனம் விரும்புதே ஷோ கேட்டுட்டு இருக்கீங்க. மனம் விரும்புதே ஷோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நம்மளோட கடைசி காலர் யாருன்னு வாங்க கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹலோ, நான் சுக்கோட்டையில இருந்து ராஜேந்திரன்.
0: ராஜேந்திர சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: தங்க மனசுக்காரன் படத்துல இருந்து பூத்தது பூந்தோப்புன்னு ஒரு பாட்டு.
0: ஓகே சார், உங்களுக்கான விருப்ப பாடலை போட்டுலாம். தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: நன்றி.
0: நேர்களே, மனம் விரும்புதே நிகழ்ச்சி இந்த கடைசி பாட்டோட நிறைவேறுகிறது. தொடர்ந்து இணைந்தவர்கள், இது FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நேர்களே, தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. இந்தியாவும் சைப்ரஸும் தீவிரவாத எதிர்ப்பு, தொழில்நுட்பம் புதுமையாக்கம், உயர்கல்வி ஆராய்ச்சி மற்றும் கலாச்சாரத்துறையில் ஒத்துழைக்க பல்வேறு உடன்பாடுகளை இறுதி செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுடெல்லியில் சைப்ரஸ் அதிபர் திரு நிக்கோஸ் கிறிஸ்டோ டூடில்ஸுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்வது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ள 19வது ரோஜ்கார் மேளாவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சுமார் 51,000 பேருக்கு காணொலி காட்சி மூலம் நியமன கடிதங்களை வழங்குகிறார். சுயசார்பு இந்தியா இலக்கை எட்ட ஏதுவாக உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவது குறித்து மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று புதுடெல்லியில் முக்கிய அமைச்சகங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் கூட்டத்தை தலைமையேற்று நடத்தினார். ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் மற்றும் துறைமுக அதிகாரிகளுக்கிடையே நேரடி ஒருங்கிணைப்பை மேம்படுத்துவது குறித்து மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் மற்றொரு கூட்டத்தையும் அவர் நடத்தினார். ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் கீழ் 1,000 கோடி மருத்துவ ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட ஆபா எண்களுடன் இணைக்கப்பட்டு இத்திட்டத்தின் அமலாக்கத்தில் முக்கிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. நாட்டில் மூத்த குடிமக்களுக்கான ஆதரவு கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் மத்திய சமூக நீதி அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள ஜீவன் செயலியை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் புதுடெல்லியில் இன்று வெளியிட்டார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கோடை வெப்பத்தின் தீவிரம் அதிகரித்திருப்பதால் இந்தியாவின் மொத்த மின்சார தேவை கடந்த 4 நாட்களில் முன்னெப்போதும் இல்லாத அளவில் அதிகரித்துள்ளது. நேற்று பகல் நேர அதிகபட்ச மின்சார தேவை 270.82 GW பதிவாகியிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட்டில் பெங்களூர் ஹைதராபாத் அணிகளுக்கிடையே இன்று ஹைதராபாத்தில் நடைபெறும் போட்டியில் டாஸ் ஜெயித்து முதலில் ஆடும் ஹைதராபாத் அணி சற்று முன்வரை 5 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 52 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03, 8 நொடிகள். நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
4: ஏய், இங்க தாதா கிங்.
5: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.

0: Meteora IMD has issued red color warning for heat wave to severe heat wave conditions over East Madhya Pradesh, East Uttar Pradesh and Vidarbh tomorrow. IMD has also issued orange color warning for heat wave conditions over Delhi, Haryana, Punjab, Chandigarh, Rajasthan, Bihar, Chhattisgarh, Jharkhand and Odisha tomorrow. Similar conditions will prevail over coastal Andhra Pradesh, Telangana, West Madhya Pradesh and West Uttar Pradesh for the day. On to sports. In IPL cricket, host Sunrisers Hyderabad were 238 for 3 in 18 overs against Royal Challengers Bengaluru in Hyderabad when reports last came in. Earlier, Sunrisers Hyderabad won the toss and opted to bat. And now, before we end the bulletin, the headlines once again. India and Cyprus agree to establish joint force for combating terrorism, elevate bilateral ties to strategic partnership, also signed several agreements to enhance economic cooperation. Government to launch smart border project to make entire border with Bangladesh and Pakistan impenetrable. India successfully test launched short-range ballistic missile Agni-1 at Chandipur in Odisha. India dispatches 20 tons of critical vaccine material to Afghanistan to strengthen child immunization program. Quad foreign ministers meeting to be held in New Delhi on 26th of this month. And in IPL cricket, match between Sunrisers Hyderabad and Royal Challengers Bengaluru underway. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் சிறு குறு தொழில்துறையின் கீழ் இயங்கும் காதி கிராம தொழில்கள் ஆணையம் மூலமாக வழங்கப்படும் பயிற்சிகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அதன் மாநில இயக்குநர் திரு பி என் சுரேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். தேனீ வளர்ப்பு பற்றி நிறைய விஷயங்களை வந்து ஏற்கனவே முதல் பாகத்தில் பேசியிருந்தோம் சார். தேனை சந்தைப்படுத்துவது பற்றிய விஷயங்களும் உற்பத்தியாளர்களுக்கு அவசியம் தானே சார்?
4: ஏன்னா ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா சந்தைப்படுத்துறதுக்கு எவ்வளவு சிரமப்படுவாங்கன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுல வந்து இந்த காதி கிராம தொழில்கள் ஆணையத்துடைய முக்கியமான பங்கு என்ன சார்?
5: அவங்க ஒரு பெனிஃபிஷரியை தேன் உற்பத்தி பண்ணது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸிங் பண்ணணும். ப்ராசஸிங் பண்ணிட்டு அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் வந்து சர்வதேச சங்கம் மூலியமாக கூட அவங்க சேல்ஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோ மூலியமாக அவங்க லோன் வாங்கியிருக்கிறாங்கன்னா அவங்களும் கூட ஒரு சேல்ஸ் அவுட்லெட் வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணலாம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 400 சேல்ஸ் அவுட்லெட் சர்வதேச சங்கங்கள் மூலியமாக நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். அதில் அவங்களுடைய ப்ராடக்ட் அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க மார்க்கெட்டிங் சப்போர்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் நம்ம கொடுத்துட்ருக்கிறோம். இப்போ தேனீக்கள் பற்றி சொல்லும்போது அதுக்கிட்ட இருந்து நம்ம வந்து நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்குதுங்க. தேனீக்களுடைய உழைப்பு, அதோட ஒற்றுமை, அதோட தியாகம், அதோட பொறுமை, அதோட பணி எந்த அளவுக்கு அது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே நம்ம தேனீக்கிலிருந்து நம்ம முன்னுதாரணமாக இருக்குது. தேன்புரிச்சி திட்டம் நம்ம எதனால் செயல்படுத்தி வரோம் அப்படின்னா நம்முடைய ஹனி ப்ரொடக்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, வேலைவாய்ப்பு உருவாக்குறதுக்கும், ப்ளஸ் ஃபார்மர்ஸுக்கு வந்து அடிஷ்னல் இன்கம் ஜென்ரேட் பண்ணோங்கிறதுக்காக. தேனீக்கள் வந்து விவசாயியுடைய நல்ல நண்பன் சொல்லலாம். இப்போ தேனீக்கள் நம்ம அதிகமான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால அவங்களுடைய மகசூல் அதிகமாக வரும், அவங்களோட ஈல்டு அதிகமாக இருக்குங்க. அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா வந்து ஃபார்மில் வந்து கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம கெமிக்கல்ஸு பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறனால இந்த தேனீக்கள்லாம் நிறையா வந்து உயிர் வாழ முடியறதில்ல. அதனால நம்மளால் முடிஞ்ச வரையிலும் அந்த கெமிக்கல்ஸ்லாம் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து தேனீக்கள்
4: பண்ணணும்.
5: ஆமாங்க,
4: நிச்சயமா சார். அதாவது ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு வரோம். முதல்ல வந்து மண்பாண்டம் தயாரிப்பு, அதுல வந்து என்ன மாதிரியான பங்களிப்பு நீங்க வழங்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மரச்சாமான்கள் தயாரிக்கிறதுல என்ன மாதிரியான பங்களிப்பு, இப்ப தேனி வளர்ப்பு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி பயிற்சிகள் கூட வந்து கிராம தொழில்கள் ஆணையம் மூலமா வந்து வழங்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கேள்விப்பட்டிருக்கோம். அதை பத்தி விளக்கமா.
5: ஆக்சுவலி இப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நம்ம இந்தியாவில் பொறுத்தவரையிலும் மேனுஃபேக்சரிங் சேவை தொழிலில் வந்து நிறைய டிமாண்ட் இருக்குது, நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஸ்கீம் மூலியமாக பார்த்தோன்னு எலக்ட்ரீஷியன் ட்ரைனிங், பிளம்பர் ட்ரைனிங், ப்ளஸ் ஏசி மெக்கானிக், மொபைல் ஃபோன் ரிப்பேரிங், ப்ளஸ் டைலரிங், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து கேவிஎஸ்சி மூலியமாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ட்ரைனிங் மூலியமாக பண்ணுறவங்களுக்கு கிட்டத்தட்ட 15-20 வரையிலும் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு அட் தி எண்ட் ஆஃப் தி ட்ரைனிங் ப்ரோக்ராமில் வந்து அவங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன டூல் கிட்ஸ் கொடுப்போம். எலக்ட்ரீஷியனாக இருந்துச்சுனா அவங்களுக்கு ட்ரில்லிங் மிஷின், டெஸ்டிங் மிஷின்ஸ் அந்த மாதிரி கொடுப்போம். அதே மாதிரி பிளம்பராக இருந்துச்சுன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பேனர்ஸ், ஸ்க்ரூ டிரைவர்ஸ் அந்த மாதிரியான ஒரு செட் அப்படியே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோங்க.
4: இது தாண்டி வேற என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்படுது சார்?
5: இப்போது இது மட்டும் இல்லாமல் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், ஹேண்ட்மேட் பேப்பர்

0: ஃபைபர் இண்டஸ்ட்ரிங்கிற ஸ்கீம் மூலயமா பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், பேப்பரில் இருந்து எப்படி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் பண்ணலாங்கிற மாதிரி நான் ட்ரைனிங்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ பேப்பர் பிளேட் எப்படி தயாரிக்கிறது, பேப்பர் கப் எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு தேவையான மிஷினுடைய காஸ்ட் பார்த்தோன்னா ஒரு 20,000 ரூபா வரும். அந்த மிஷின்ஸ் வந்து கேவிஎஸ்சி மூலியமாகவே நம்ம கொடுக்குறோம். அதனால் அவங்க வந்து பேப்பர் பிளேட், பேப்பர் தோனா பிளேட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பண்றதுக்கு
1: பனைமட்டையில இருந்து வந்து
0: பேப்பர்லயே பண்றது,
1: அதுவும் பேப்பர்ல பண்றது.
0: ஆமா,
1: இது இல்லாம இப்ப வந்து இந்த பனைமட்டை அப்புறம் பாக்கு மட்டை அதுல பண்றதுக்கான அதுவும் பயிற்சியும் வழங்குறீங்க
0: இல்ல? பாக்கு மட்டைக்கு யாரோ ஒரு இண்டிவிஜுவலா வந்து பாக்கு மட்டையில தொழில் தொடங்கணும் அப்படின்னாங்கன்னா, ஏன்னா அதுக்கு தேவையான மிஷினுடைய காஸ்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலியமாக அவங்க லோன் வாங்கி பாக்கு மட்டை தயாரிக்கிற தொழில் அவங்க ஆரம்பிக்கலாம். இது இல்லாம இப்ப பனானா ஃபைபர்ஸ் சொல்லி
1: கேள்விப்பட்டிருக்கோம்,
0: வாழை நார்ல இருந்து கூட தயாரிக்கிறாங்க. அதுக்கு அந்த வாழை நார்ல இருந்து, வாழை மரத்துடைய பட்டையில இருந்து நார் எப்படி பிரிச்சு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் நாங்கள் ஒரு 15 நாள் ட்ரைனிங் கொடுக்குறோம். நார்மலா இப்போ பனானா ஸ்டெம் பார்த்துன்னு பனானா இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சோம், அது வேஸ்டா போகுது. எப்படி நம்ம வேஸ்ட் ப்ராடக்ட்ல இருந்து எப்படி வெல்த்தியா ப்ராடக்ட் கன்வெர்ட் பண்ணலாம், பிளஸ் அதுல உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் பார்த்துன்னு என்விரான்மெண்ட்டுக்கு எந்த விதமான பொல்யூஷனும் பண்ணாது. அதனால இந்த பனானா ஃபைபர் இண்டஸ்ட்ரி மூலியமா வந்து பனானா ஃபைபர் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அதுக்குண்டான சப்போர்ட் கேவிசி மூலமா கொடுத்துட்டு இருக்கோம்.
1: இப்ப வந்து வாழை நார்ல இருந்து எப்படி வந்து ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் வந்து தயாரிக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொன்னீங்க. இதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து நம்ம காதி கிராம தொழில்கள் ஆணையம் மூலமா வந்து வழங்கப்படுது, என்ன மாதிரியான கோர்சஸ் வந்து கிடைக்குதுன்றத மக்களுக்கு நீங்க எப்படி தெரியப்படுத்துறீங்க?
0: கேவிசி மூலமா பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சென்ட்ரல் பாம்கோர் அண்ட் பாம் ப்ராடக்ட் இன்ஸ்டியூட். அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலமாக ஆரி ஒர்க் ட்ரைனிங், டைலரிங் ட்ரைனிங், ஈவன் கோல்டு அப்ரைசல் ட்ரைனிங், ப்ளஸ் ஹெர்பல் ப்ராடக்ட் தயாரிக்கிறது, சாக்லேட் தயாரிக்கிறது, பேக்கரி ப்ராடக்ட் ட்ரைனிங், இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க. இதெல்லாமே அந்த ட்ரைனிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு மினிமம் அமௌண்ட் தான் சார்ஜ் பண்ணுறோம், 500 to 1000 rupees ஒன் வீக் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு சர்டிஃபிகேட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ளஸ் அடுத்த கட்டத்தில் அவங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னா PMEGP ஸ்கீம் மூலியமாக லோன் வாங்குறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: நிச்சயமா சார், இப்போ குடிசை தொழில்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்ம இந்த கடலை மிட்டாய் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சொல்லுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல குடிசை தொழில் அப்படின்னு வந்து அங்கீகாரப்படுத்தப்பட்டதே வந்து அதுதான் நினைக்கிறேன். அதுலலாம் வந்து நீங்க ஏதாவது பயிற்சிகள் கொடுக்குறீங்களா, உங்களுடைய பங்களிப்பு என்ன சார் அந்த மாதிரி விஷயங்கள்?
0: டைரக்டா கடலை மிட்டாய் தயாரிக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம ஸ்கீம்ல கொடுக்கறது இல்லைங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலியமாக திருச்சியில ஆல்ரெடி ஒரு பெனிஃபிஷியரி லோன் வாங்கியிருக்கிறாரு. தற்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா எக்ஸ்போர்ட் கூட பண்ணிட்டு இருக்கிறாரு, கடலை மிட்டாய் நிறைய கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் பண்றாரு. ஸோ அந்த மிஷினரிஸ் வாங்குறதுக்கு பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் மூலியமாக லோன் கொடுக்குறோம். இது இல்லாமல் நம்முடைய ஸ்கீம் மூலியமாக கடலை சார்ந்தது அப்படின்னு நினைச்சோம், வில்லேஜ் ஆயில் ஸ்கீம் மூலியமாக பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செக்கு எண்ணெய் தயாரிக்கிறதுக்குடான மிஷின் நம்ம கொடுக்குறோங்க. அதுல இருந்து அவங்க வந்து செக்கு எண்ணெய் தயாரிச்சுக்கலாம், அந்த மிஷின் கேவிசில இருந்து நம்ம கொடுக்குறோம்.
1: நிச்சயமா உணவு பதப்படுத்தும் பயிற்சி அந்த மாதிரி இதுவும் வழங்கப்படுது.
0: உணவு பதப்படுத்தும் பயிற்சியில தான் ஏற்கனவே நம்ம சொன்ன பனை பொருட்கள் தயாரிக்கிறது, வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃபுட் ப்ராசஸிங், எப்படி பிக்கிள்ஸ் தயாரிக்கிறது, எப்படி சாஸ் ரெடி பண்றது,
1: அந்த பயிற்சிக்கான காலம் அப்படின்றது எவ்வளவு?
0: 1 week நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோங்க.
1: அதுக்கு வந்து அவங்க எதுவும் பணம் கட்டணுமா இல்ல இலவச பயிற்சி?
0: ஆக்சுவலி இந்த ட்ரைனிங்க்கு வந்து எங்களுடைய ட்ரைனிங் சென்டர் மூலமா கலந்துக்க வந்தாங்க 1000 rupees. எப்படி பிக்கிள்ஸ் தயாரிக்கிறது, ஜெல்லி, ஜெல்லி ப்ராடக்ட், அந்த மாதிரி இதெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறோம்.
1: இது தவிர வேற என்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்குறீங்க சார்? ஏன்னா இப்ப வந்து உணவு பதப்படுத்துதல் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ஊறுகாய் தயாரிப்பு, அப்புறம் ஜெல்லி, ஜாம் இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இப்ப டெய்லரிங் வந்து சொன்னீங்க, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார், ஏன்னா அதெல்லாம் மக்களுக்கு நிறைய தெரியும்.
0: ஆக்சுவலி டெய்லரிங் பொறுத்தவரையிலும் பார்த்துன்னுச்சுக்கோங்களேன், எங்களுடைய 10 நாள் ட்ரைனிங் மாஸ்டர் டெய்லர் மூலியமா ட்ரைனிங் கொடுத்து முடிச்ச பிறகு ஆட்டோமேட்டிக் டெய்லரிங் மிஷின் தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம். டெய்லரிங் மிஷின், அது இல்லாமல் ஒரு அயன் பாக்ஸும் கொடுக்குறோம், அயன் டேபிள் ஒன்று கொடுத்துட்டு இருக்கிறோம், சிஸ்ஸர் ப்ளஸ் ட்ரிம்மர், அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 டூல் கிட்ஸும் கூட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்கீம் மூலியமா ஒருத்தர் நார்மலாக வந்து கிராமத்தில் ஒருத்தர் வந்து வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு மகளிருக்கு இந்த திட்டம் மூலியமா கொடுக்கறனால அவங்களுக்கு வந்து அடிஷனல் இன்கம் ஒரு நாளைக்கு ஒரு 400-500 rupees அவங்க அடிஷனலாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே ஏற்காட்டில் கொடுத்துருக்குறோம், ப்ளஸ் அதே மாதிரி திருச்சியிலையும் கொடுத்துட்ருக்குறோம், நிறைய ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாலையும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.
1: இப்போ இந்த எலக்ட்ரீஷியன் பிளம்பர் வந்து சொன்னீங்க இல்லையா சார் முன்னாடியே வந்து, அவங்களுக்கான பயிற்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி மட்டுமா இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே அட்டன் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸையும் கெயின் பண்ண முடியுமா?
0: ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எங்களுடைய ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் அசோசியேட் சொல்லி ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்ட வந்து என்டையர் லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டாக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ப்ராக்டிகல் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் தான் அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ கம்ப்ளீட் டீடைல்டு ட்ரைனிங் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏற்கனவே வந்து நீங்க ஏசி மெக்கானிக் சொல்லியிருந்தீங்க, அதுக்கப்புறமா
0: மொபைல் ரிப்பேர்

0: நிறைய
1: விஷயங்கள் ஒவ்வொரு துறை வாரியா பேசிட்டே வரும். அப்படி பார்த்தோம்னா இப்போ தோல் தொழில் அதுலயும் கூட உங்களுடைய பங்களிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்குறீங்க சார் அதுக்காக?
0: ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன் சொல்லும் போது செப்பல் மேக்கிங் எல்லாம் பண்றாங்க இல்லையா, செருப்பு தயாரிக்கிறவங்களுக்கு அவங்களும் ட்ரெடிஷ்னல் ஆர்டிசன் சொல்லி வருவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சிஎஃப்டின்னு சொல்லுவாங்க, அது மூலியமா ஒரு 25 நாள் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரெடிஷ்னலாக ஒருத்தர் வந்து ஷூ ரிப்பேரிங் செப்பல் ரிப்பேரிங் பண்றவங்களுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு டைலரிங் மிஷின் கொடுப்போம், எப்படி ஷூ தயாரிக்கிறது செப்பல் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹீட் ரியாக்டிவேட்டர்னு சொல்றது, அதாவது ஷூவுடைய பாட்டம் போர்ஷனும் டாப் போர்ஷனும் ஒன்றுக்குள்ள ஒன்று வச்சு ஒட்டுறதுக்குண்டான ஹீட் ஆக்டிவேட்டர் இது, ப்ளஸ் ஷூ லாஸ்ட்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சைஸு தந்தமாக தயாரிக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ ஒரு 30 நம்பர் ஆஃப் ஷூ லாஸ்ட்டுன்னு நம்ம கொடுக்குறோம். இதெல்லாமே

0: அடுத்த கட்டத்தை எடுத்துட்டு போனோங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு டைலரிங் மிஷின் கொடுப்போம், எப்படி ஷூ தயாரிக்கிறது, செப்பல் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஹீட் ரியாக்டிவேட்டர்னு சொல்றது, அதாவது ஷூவுடைய பாட்டம் போர்ஷனும் டாப் போர்ஷனும் ஒன்றுக்குள்ள ஒன்று வச்சு ஒட்டுறதுக்குண்டான ஹீட் ஆக்டிவேட்டர் இது, பிளஸ் ஷூ லாஸ்ட்னு சொல்லுவோம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சைஸு தந்தமாக தயாரிக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ ஒரு 30 நம்பர் ஆஃப் ஷூ லாஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம். இதெல்லாமே கொடுத்துட்டு அதோட காஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா வரையில் வருங்க. பிளஸ் 25 டேஸ் ட்ரைனிங், சென்ட்ரல் ஃபுட்பால் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் கிண்டியில் இருக்குது, அந்த ட்ரைனிங் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தாங்க. ப்ளஸ் அங்கேயே அவங்க தங்கியே அவங்க படிக்கலாம். அந்த ட்ரைனிங் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு 3 லட்சம் ரூபா வரையில் நம்ம செலவு பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம்.
1: ஃபுட் அண்ட் அக்கோமடேஷன் எல்லாமே ஃப்ரீ,
0: எவ்ரி திங் ஃப்ரீ. இப்போ 25 டேஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் இப்போ ஃபுட்வேர் ரிப்பேரிங் டூல் கிட்டும் கொடுத்துட்ருக்குறோம். சின்ன சின்னதாக இப்போ ஸ்ட்ரீட் சைடில் அவங்க செருப்பு தைக்கிற இருக்கிறாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் டூல் கிட் மாதிரியும் கொடுத்துட்ருக்குறோம்.
1: அதாவது ஒருத்தருக்கு வந்து சுய தொழில் தொடங்குறதுக்கு தேவையான எல்லா உதவிகளையுமே வந்து ஓரளவுக்கு காதி கிராம தொழில்கள் ஆணையம் மூலமாக வழங்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய அந்த நல்ல நோக்கம் அப்படிங்கிறது புரியுது சார். எல்லோருக்குமே வந்து வேலை வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கணும் அப்படின்னா எல்லாரும் வந்து ஒரு இடத்துல போய் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடையாது. அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு வேலையை அவங்களே நியமிச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பயிற்சி வந்து அவசியம், அதற்கான வழிகாட்டுதல் அவசியம். அதில் வந்து உங்கள் பங்களிப்பு இருக்குன்றத புரிஞ்சுக்க முடியுது. இப்போது பிரதமரோட வேலை வாய்ப்பு திட்டம் வந்து சொன்னீங்க, நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் விரிவாகவே சொல்லுங்கள் சார். ஏன்னா அது வந்து நாட்டோட வளர்ச்சியில் முக்கியமாக பொருளாதார வளர்ச்சியில் எந்த அளவுக்கு ஒரு பங்களிப்பு கொடுத்துருக்கு.
0: கவர்மெண்ட்டே எல்லாத்துக்குமே இப்போ வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளே ஒரு சுய தொழில் முனைவோராக மாறணும். இப்போ நம்ம ஒரு சுய தொழில் முனைவோராக மாறணும் அப்படின்னு நினச்சோம், நம்மளால் வந்து ஒரு 5 பேருக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். நம்மளை பொறுத்தவரையும் நம்ம வந்து தொழில் வேலை தேடுபவர்களாக இருக்கக்கூடாது, வேலைகளை உருவாக்குபவர்களாக மாறணும். அந்த ஒரு பர்டிகுலர் குறிக்கோளை வச்சு தான் இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் சொல்லி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராமில் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து ஆன்லைனில் தான் அவங்க அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணுறதுங்க. கிராமப்புறத்தில் தொழில் தொடங்கியாச்சு அப்படின்னா 35%. சப்போஸ் கிராமப்புறத்தில் ஒரு ஜென்ரல் கேட்டகரி, எல்லா லேடிஸும் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் வருவாங்க. அது இல்லாமல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டும் ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க. பெர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களும் ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் வருவாங்க. ப்ளஸ் ஓபிசியும் ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் வருவாங்க. ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா ஒன்லி ஜென்ஸ் பிலாங்கிங் டு தி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, அவங்க மட்டும் தான் ஜென்ரல் கேட்டகரியில் வருவாங்க. இந்த தொழிலில் வந்து சேவை சார்ந்த தொழிலும் தொடங்கலாம், உற்பத்தி சார்ந்த தொழிலும் தொடங்கலாம். அதிகபட்சமாக பொறுத்தவரைக்கும் 50 லட்சம் வரையில் லோன் வாங்குறோம். சேவை சார்ந்த தொழிலாக இருந்தால் 20 லட்சம் வரை தொழில்
1: தொடங்கலாம்.
0: முத்ரா லோனில் வந்து உங்களுக்கு வந்து சப்சிடி கிடையாது, பட் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் ஸ்கீமில் வந்து உங்களுக்கு சப்சிடியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க தொழில் தொடங்கி முடிச்ச பிறகு இது வந்து பேக்வர்ட் சப்சிடி மாதிரி தான் வருங்க. நம்ம கொடுக்கக்கூடிய சப்சிடி வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பேக் எண்டில் தான் இருக்கும். மினிமம் 3 இயர்ஸ் அவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணணும், வேலை வாய்ப்பு உருவாக்கணும், ப்ளஸ் உற்பத்தி செய்யணும். அது முடிஞ்ச பிறகு டிபார்ட்மெண்டலாக போஸ்டல் மூலியமாக ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். அது முடிஞ்ச பிறகு அந்த சப்சிடி அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும்.
1: இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து நீங்க வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க சார். அதுல குறிப்பிடத்தக்க கோர்சஸ் அப்படின்னா இதெல்லாம் சொல்லுவீங்க சார்.
0: சரி, தமிழ்நாட்டு பொறுத்தவரையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சில மாதிரியான இண்டஸ்ட்ரி தொடங்கிட்டு இருக்காங்க. இப்போ கோயம்புத்தூர் ஏரியாலாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய மோட்டார் கம்பெனிஸ் பம்ப் அந்த மாதிரி தயாரிக்கிறது. அதே பொள்ளாச்சி ஏரியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொப்ரா ப்ராசஸிங் அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பூர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பனின் தொழில் தொடங்குறது இருக்குது. அதே மாதிரி சேலம் ஏரியாவில் பார்த்தா பவர்லூம்ஸ் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாமே இந்த பிஎம்ஜிபி ஸ்கீம் மூலியமாக தொடங்கலாம். இதே மாதிரி சேவை சார்ந்த தொழில் அப்படின்னா பியூட்டிஷியன், இப்போ சென்னை மாதிரியான ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பியூட்டிஷியன் பியூட்டி பார்லர் இந்த ஸ்கீம் மூலியமாக தொடங்குறாங்க. ப்ளஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சலூன் ஷாப் அதுவும் நிறைய இதில் தொடங்கிட்டு இருக்காங்க. மெக்கானிக் ஷாப்பு, ஜெராக்ஸ் ஷாப்பு, ஃபோட்டோ ஸ்டூடியோ இதெல்லாம் தொழில் வந்து இந்த தொழில் மூலியமாக பண்ணுறாங்க. இப்போ இந்த பட்டியல பிஎம்ஜிபி ஸ்கீம் மூலியமாக வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி இப்போ இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க.
1: ஆடு கால்நடை வளர்ப்பு,
0: கால்நடை வளர்ப்பு அதில் பண்ணலாம், கோழி பண்ணையும் இதில் வைக்கலாம். ஸோ இதெல்லாமே சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கீழே வருது.
1: இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இலக்கு வச்சு நீங்கள் வந்து செயல்பட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த மாதிரி இலக்கு வச்சு நாங்கள் செயல்பட்டுருக்கோம், இதில் வந்து இந்த மாவட்டங்கள்லாம் வந்து ரொம்ப முன்னேறி இருக்கு, நாங்கள் எடுத்த நடவடிக்கையினால கொஞ்சம் முன்னேறி இருக்கு, இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு சில மாவட்டங்களுக்கு நாங்கள் வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா என்ன மாதிரியான மாவட்டங்கள் சொல்லுவீங்க சார்?
0: ஆக்சுவலாக இந்த பிஎம்ஜிபி ஸ்கீம் பொறுத்தவரையும் பார்த்துட்டு கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம் இந்த பெல்ட்ல வந்து நிறைய குவான்டிட்டி ஆஃப் லோன் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதே மாதிரி அண்டர் டெவலப்டு டிஸ்ட்ரிக்ட் சொல்லி பார்க்க போனீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர், ராமநாதபுரம் இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கொஞ்சம் அண்டர் டெவலப்டு இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் நிறைய அளவுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு
1: இருக்கிறோம். நிச்சயமா சார், அரசு வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்களை வந்து வகுத்து நிதி ஒதுக்கி அதை வந்து செயல்படுத்துகிறாங்க. அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சிறப்பான பணியை வந்து உங்களை மாதிரி அதிகாரிகள் வந்து மேற்கொண்டிருக்காங்க. மக்களுடைய பங்களிப்பு என்ன சார்? ஏன்னா திட்டங்கள் ரெடியாக இருக்குது, அதை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க, மக்கள் என்ன செய்யணும்?

0: மக்கள் அவங்க வாங்குற லோன் வந்து கரெக்ட் டைமுக்கு அவங்க ரீபேமெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி ரீபேமெண்ட் பண்ணாதான் பேங்க்ஸிலேருந்து இன்னும் அதிகமான பேத்துக்கு அவங்க லோன் கொடுப்பாங்க. அது இல்லாமல் அவங்க வாங்குற லோன் பேஸ் பண்ணிவிட்டு அவங்க நிறைய பேத்துக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் நம்முடைய மெயின் ஏஜெண்டா.
1: இப்போ காதி கிராம தொழில்கள் ஆணையம் அப்படின்னா என்ன, அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, இதனால மக்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன, நாட்டுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன, நிறைய விஷயங்களை வந்து இந்த நிகழ்ச்சியில் எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார்.
0: எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.

இசைத்தூவும் இந்த நேரம் உங்கள் மனதை மெதுவாக வருடப்போகும் இனிய பாடல்கள். இதோ உங்கள் பிரியமான நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே கீர்த்தி. பாடல் கேட்கலாம் ரட்சகன் திரைப்படத்திலிருந்து.

உன் பெயரை எத்தனை முறை சொன்னேனோ தெரியாது, ஆனால் ஒவ்வொரு முறையும் இதயம் புதிதாக துடிக்கிறது. தேன் சிந்த தேவானம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பார்த்தாலே பரவசம் திரைப்படத்திலிருந்து.

நீ அருகில் இருந்தால் சாதாரண நேரமும் அழகான நினைவாகி விடுகிறது. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். கண்டு கொண்டேன் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இது தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து.

காதல் என்பது கண்களுக்கு மட்டும் தெரியும் அழகு அல்ல, அது மனம் தேடும் அமைதி. தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் ரிதம் திரைப்படத்திலிருந்து.

நான் கேட்கும் இனிய பாடல்களில் கூட உன் குரல்தான் அதிகம் கேட்கிறது. இது தேன் சிந்துதேவானம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

உன்னை நினைப்பது ஒரு பழக்கமில்லை, அது என் தினசரி சுவாசம். தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், உயிரே திரைப்படத்திலிருந்து.

நிலவுக்கு வெளிச்சம் எப்படி முக்கியமோ என் வாழ்க்கைக்கு நீ அப்படித்தான். தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், இந்திரா திரைப்படத்திலிருந்து.

காதல் சில நேரம் பேசாமல் இருந்தாலும் புரியும். ஏனென்றால் பேசுவதற்கு கண்கள் மட்டுமே போதும். தேன் சிந்தனை வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். காதல் வைரஸ் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:45 45 நொடிகள். தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். அலைப்பாயுதே திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இது தேன் சிதுவே வானம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், சங்கமம் திரைப்படத்திலிருந்து.

இரவு வரமாக, உறக்கம் நலமாக, நாளைய பொழுது சுகமாக அமைய அன்பான இரவு வணக்கம். தேன் சிந்தனை வானம் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். ஜோடி திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 8 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 இனித்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள் சென்னை அஞ்சல், 6:15 தெய்வீக ராகம்.

6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் கோவக்காய் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசன் முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மற்றும் அதை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவம் தொடர்ச்சி. வாசிப்பவர் முனைவர் ஏ. சண்முகம் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ உயர் இரத்த அழுத்தத்திற்கான மருந்துகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் பொது மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பாலமுருகேசன் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே.

மீண்டும் 8:30 முதல் 8:55 மணி வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே தேவி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல். 11:47 மெலடி மேஜிக். 12:02 பேசுங்கள் தோழா. 12:50 புதின பக்கங்கள். ராஜாம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். மணிக்கு கல்லூரி பூக்கள் நெறிப்படுத்துபவர் நிவேதாஸ்ரீ. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர் ஜே விமல்ராஜ். 6:20 முதல் 7:00 வரை, 7:02 முதல் 7:15 வரை, மீண்டும் 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும். நேர்களே, வானிலை அறிக்கை. இன்றும் நாளையும் தென்மேற்கு வங்காள விரிகுடாவின் பல பகுதிகளிலும், அதை ஒட்டிய தென்கிழக்கு, மேற்கு மத்திய மற்றும் கிழக்கு மத்திய வங்காள விரிகுடாவின் சில பகுதிகளிலும் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி, சில சமயங்களில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் திடீரென அதிகரிக்கும் பலத்த காற்றுடன் கூடிய சூறாவளி வானிலை நிலவ வாய்ப்புள்ளது. நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை எச்சரிக்கை.

ஹலோ மேடம், கேட்குதா மேடம்? மைக் டெஸ்டிங். 5 ஹவர்ஸ் 6 மினிட்ஸ் 30 31 32 33.